நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 29 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் கௌரி மனோகரி.

0: இதுவரை வலம் வந்தது கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம் அவா அறுத்தல் 37 அதிகாரம் 2வது குறட்பா.

ஒருவர் எதையேனும் விரும்ப வேண்டுமென்றால் பிறவாமை என்பதை விரும்ப வேண்டும். அந்த நிலை அவா இல்லாத நிலையை விரும்பினால் வரும்.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலைமணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி அ இளவழகன் அவர்கள். 6:15 ஆனந்தராகம், 6:35 இளம் உழவரின் வெற்றி கதை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர். ஏழு மணிக்கு மலரும் காலை மலர், இதில் இளையோருக்கு பெண்களும் தற்காப்பும் உடற்திறன் பயிற்றுநர் பி மதுமிதா அவர்கள் வழங்கும் தகவல்களுடன் வரும். தொடர்ந்து செய்தி செய்திகள், திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 இதயராகம், 8:30 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம் தொடரும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் இன்று மதிப்பு கூட்டுதலும் விற்பனை வாய்ப்புகளும். தொழில் முனைவோர் தொழில் ஆலோசகர் டி ராஜமணிகண்டன் அவர்கள் பங்கேற்கும் நீரலை நிகழ்ச்சி. பத்து மணிக்கு உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள், உன்னாலே உன்னாலே, பம்மல் கே சம்பந்தம் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11:00 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மாங்கையர் உலகம், இதில் இன்று முந்திக்கிறது உங்கள்ல யாரு. 12:50 பாப்கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15

0: வேளாண் அரங்கத்தில் இன்று ஆங்கக வேளாண்மையில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் எம் அஞ்சம்மாள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்கள். 3:00 அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி எடையர் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து நீர் அலையாக. நான்கு மணிக்கு வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் தொடரும். 5:00 பொன்மாலை 6:00 அறவாரம் 6:15 உணவி மருந்து வழங்குகிறார் திருச்சி சித மருத்துவர் கி மகாலிங்கம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 வரும் இலக்கிய பேழையில் இன்று எல்லைகளை கடந்த எழுத்தாளர் அம்பை உரை வழங்குகிறார் மா பாண்டிசெல்வம் அவர்கள். தொடர்ந்து பழனி பாரதி கவிதைகளோடு கவிஞர் பாரதி மோகன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை முதல் அலைவரிசையில் இன்று காலை மணி 10:45 கேட்கலாம். 7:25 உழவர் உலகத்தில் லாபகரமான வேளாண்மைக்கு உதவும் நவீன தகவல் தொழில்நுட்பங்கள் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி சி கற்பகம் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 8:05 இரவு இசை இனிமை 9:05 இனியராகும் 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் காலை மணி 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 அரங்கிசையில் ஐஸ்வர்யா மாதவன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். 12:10 சங்கீத சாரலில் திருச்சி என் நடராஜன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். மாலை மணி 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:00 திருநெல்வேலி மாவட்ட செய்திமடல். 10:00 அரங்கிசையில் இடும்பாவனம் பி பாலசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம் பெற காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதிகளில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் மிருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: நியூ மெக்சிகோ பாலைவனத்தில் சுழிய மலை ஜீரோ ஹில் எனும் இரகசியமான இடம், 150 அடி உயரம், 98 டன் எடையுள்ள எஃகு கோபுர உச்சியில் ஒரு உலக குப்பி திடீரென வெடித்து தூள் தூளாகச் செதறியது. பேரொலி, கண்களை பறிக்கும் மின்னல் ஒளி வெட்டுக்கள், மஞ்சள் சிவப்பு நிறத்தில் மாபெரும் நெருப்பு தழல் மலை உயரத்திற்கு வானலாக பரவியதால் எஃகு கோபுரமும் பாலைவன மணலும் பச்சை வண்ண குழம்பாக உருகி ஓடிய மர்மம். எதனால்? 1944 ராபர்ட் ஓப்பன்ஹைமர் எனும் இயல்பியல் அறிஞரின் கண்டுபிடிப்பான அணுக்குண்டு வெடிக்கப்பட்டதால் ஏற்பட்ட விபரீத விளைவுகள் அவை. அதனைத் தொடர்ந்து 1945 ஜப்பானிய ஹிரோஷிமா நாகசாகி நகர்களின் மீது அணுக்குண்டு தாக்குதல்கள் நடந்து முடிந்து 80 ஆண்டுகள் கழிந்த பின்னரும் இன்று வரை அணுக்கதிர் வீச்சின் விளைவால் தடுமாறி தத்தளிக்கும் ஜப்பானிய மக்கள். அணுக்குண்டு தந்தை எனப்பட்ட ஓப்பன்ஹைமருக்கு இயற்பியல், தேற்றவியல், தத்துவ வழிகாட்டியும் நண்பராகவும் விளங்கியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். E=MC² எனும் கோட்பாட்டு புகழ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பிறந்த நாள் பரிசாக வானொலி பெட்டி ஒன்றை வழங்கி குவாண்டம் தேற்றத்தின் குயில் என புகழ்ந்தார் ஓப்பன்ஹைமர். முதல் அணுக்குண்டை வெடித்துவிட்டு நவ் ஐ எம் பிகம் டெத், த டெஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் என ஓப்பன்ஹைமர் ஓலமிட்டார். 2ம் உலகப் போரின் விளைவாக அணுக்கதிர்வீச்சின் பயங்கர விளைவுகளை பின்னர் உணர்ந்து ஓப்பன்ஹைமர் அணுக்குண்டையும் அணுக்கதிர்வீச்சையும் மானிட எதிரியான அதிபயங்கர அரக்கன் என ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து 1949 ஹைட்ரஜன் குண்டு கண்டுபிடித்தவர்களை கண்டித்துவிட்டு மிகவும் வருந்தி மன்னிப்பு கோரினார். அது மட்டுமல்ல, ஓப்பன்ஹைமரின் நண்பர் ஆல்பர்ட்

0: ஐன்ஸ்டீன் அன்றைய அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டிடம், என் வாழ்நாளில் மனித குலத்திற்கு எதிரான மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன். ஓப்பன்ஹைமருடன் சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட அணுக்குண்டு வீச்சுகள் இவ்வளவு பெரிய கொடிய விளைவுகளை ஏற்படுத்தியதற்காக என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். மனித குல பிரச்சனைகளின் தீர்வு அணுக்குண்டு அல்ல, உலக மனிதர்களின் ஒட்டுமொத்த நெஞ்ச தீர்வே தீர்வாகும் என்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 1955 தான் இறப்பதற்கு முன்னதாக தத்துவ மேதை பெர்ட்ரன் ரசலுடன் இணைந்து ஹைட்ரஜன் குண்டு போர்கள் மனித இனத்தையே அழித்துவிடும் என அறிவியல் ஒப்பந்த பிரகடனம் செய்தார். ஓப்பன்ஹெய்மர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை போலவே வெடிமருந்து கண்டுபிடிப்புகளில் முத்திரை பதித்த ஆல்ஃபிரட் நொபல் உயிருடன் இருந்தபோதே ஆல்ஃபிரட் நொபல் இறந்துவிட்டார் எனும் இரங்கல் செய்தியை படித்த ஒரே வெடிமருந்து வேதியியல் வித்தகர் ஆல்ஃபிரட் நொபல் மட்டுமே. வெடிமருந்து விளைவுகளால் ஏற்பட்ட விபரீதங்களை மறைக்க கழுவாயாக உலக அமைதி, உன்னத மனிதநேயம், புதியன புனைதல் இவற்றில் மிகச்சிறந்தோருக்கு 6 பிரிவுகளில் ஆண்டுதோறும் நொபல் பரிசு வழங்க ஏற்பாடு செய்தார் ஆல்ஃபிரட் நொபல். இயற்பியல் வேதியியல் கண்டுபிடிப்புகள் எனும் பேரில் இழிவகை பெருமை அடைந்த ஓப்பன்ஹெய்மர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஆல்ஃபிரட் நொபல் மூவரையும் முறையே தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும், எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு, தேரான் கண் தெளிவும் தெளிந்தான் கண் அயுரமும் தீரா இடும்பை தரும் எனும் 3 குரட்பாக்கள் முத்தாய்ப்பாக வர்ணனை செய்துவிட்டன என்பது உண்மைதானே?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் பேராசிரியர் V.R. இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: நமது கவனம் தீர்வுகளின் மீது இருக்க வேண்டும், பிரச்சனைகளின் மீது அல்ல. நமது நினைவுகள் நிறைகளின் மீது இருக்க வேண்டும், குறைகளின் மீது அல்ல. நமது செயல் தடைகளை உடைக்கும் வழிகளை கண்டறிய வேண்டும், தடைகளை பற்றி நினைத்து கொண்டிருப்பதற்கு அல்ல. புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகளும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் மீது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் வரும் பாடல் எஸ் ஜானகி குரலில்.

இறைமனம் நிறைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நாம் இன்னும் பார்த்திடாத பல விஷயங்களில் கடவுள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஒரு விஷயம் நடக்கவில்லை என்பதற்காக அது நடக்கப் போவதில்லை என்று அர்த்தமல்ல. சில ஆசிர்வாதங்களுக்கு நேரம் எடுக்கும், சில அற்புதங்களுக்கு பொறுமை தேவைப்படும், அவ்வளவுதான். ஆனந்த ராகத்தில் இனி வரும் பாடல் மதுரை என்னும் முகமது குரலில்.

நாம் எவ்வளவு முயற்சித்தாலும் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவது என்பது கடினம்தான். அப்படி எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக காலத்தின்படி எதை செய்தால் நமக்கு நன்மையோ அதை மட்டும் சிந்தித்து செயல்பட்டால் போதுமானது. தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதுவான கீதங்களை கேட்டிருந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம், திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் பி எஸ் சசிரேகா குரலில்.

இதமான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருப்பது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். திருச்சி லால்குடி கள்ளக்குடி மகாமாரியம்மன் ஆலய திருவிழாவில் இன்றிரவு 8 மணிக்கு பல்லக்கு. கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவில் இன்று காலை 7 மணிக்கு பல்லக்கு, இரவு 7 மணிக்கு பூதவாகனம். தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை மகாமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று காலை காப்பு களைதல். ஆனந்த ராகத்தில் நிறைவாக வரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில்.

0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்கள், உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது இளம் உழவரின் வெற்றி கதை. எந்த ஒரு மனிதரும் தனக்கான இலக்கு இதுதான் என்பதை உணர்ந்து அதை நோக்கிய பயணத்தில் உறுதியாக நடைபோட்டால் மட்டுமே இலக்கினை அடைய முடியும். அதேபோல் செய்யும் வேளையில் முழு ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் இருந்துவிட்டால் கடிகாரத்தை கண்கள் நோக்காது. படித்த படிப்பிற்கு ஏற்றாற்போல் வேலை கிடைத்தாலும் மன அமைதிக்கும் மன திருப்திக்காகவும் பிடித்த வேலையை செய்யும் இளைஞர்கள், அதுவும் விவசாயம், விவசாய சார்பு தொழிலில் கால்தடம் பதிக்கின்றனர் இளைஞர்கள். அந்த வகையில் இன்றைய இளம் உழவர் மெத்த படித்தவர், ஆனால் ஆடு வளர்ப்பில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர். இதோ இவரின் அனுபவங்கள் உங்கள் செவிகளுக்கு விருந்தாய்.
2: இன்றைய இளம் உழவரின் வெற்றி கதையில நாம சந்திக்க இருக்கிறவர் திருச்சி மாவட்டம் தொட்டியத்தை சார்ந்த ஹச் சிவனேஷ் ஐயா அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கங்க.
3: வணக்கம்
2: சிவனேஷ். நீங்க படிச்சதெல்லாம் செயின்ட் ஜான்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல படிக்கிறீங்க திருச்சியில, பிறகு ஜமால் முகமது கல்லூரியில இளங்கலை படிக்கிறீங்க பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அப்புறம் தொடர்ந்து ஹைதராபாத் சென்னை போன்ற நகரங்களில் மென்பொருள் துறையில வேலை பார்க்குறீங்க. கல்வியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு உயர்தர கல்வி கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த உயர்தர கல்வியை விட்டுட்டு விவசாயத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னு எந்த இடத்துல நினைச்சீங்க?
3: இல்லை, இதிலெல்லாம் வந்து நான் நினைச்ச மாதிரி பீஸ்ஃபுல்லாக என்னோட இருக்க முடியல. எதில் பார்த்தாலும் இந்த என்னோட ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஜாலியாக இருக்கேன், என்னோட விருப்பத்துக்கு எல்லாமே செய்கிறேன். எங்கே போகிறது வர்றது, ஒரு அஃபீஷியலாக ஒர்க் பண்ணுறப்போ ஒரு சின்ன பர்மிஷன் வேணும்னா கூட பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்கும்.
2: இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது, எங்கே வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு போகிறேன் வரேன் அப்படின்னு அப்படின்னு பார்த்தா நீங்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகள்லாம் வந்து யார் பார்த்துக்கிறா? யாரோ ஒரு தட்டை விட்டுட்டு தானே போறீங்க?
3: விட்டுட்டு தான் வராங்க, ஆனால் ப்ராப்பராக நான் மெயின்டைன் பண்ணேன் சார். அதாவது டே டு டே வந்து ஈவினிங் போயிட்டு ஆடெல்லாம் ஆக்டிவாக இருக்கா, என்ன பண்ணுது, புழுக்க போட்டிருக்கா, கழிஞ்சிருக்கா, வேக்சின் பண்ணியிருக்கா, அந்த மெயின்டெனன்ஸ் தட் இஸ் த திங். அந்த மெயினான விஷயங்கள் வேறும், யார் வேணாலும் ஆடு வளர்க்கலாம் செய்யலாம் போகலாம். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், இந்த டைமுக்கு தீனி போட்டிருக்காங்க,

0: ஆடு சாப்பிட்ருக்கா, ஆடு ஆக்டிவாக இருக்குதா, குட்டி போட்டிருக்கா, எல்லாம் ப்ராப்பராக போயிட்டுருக்கா அப்படின்றத நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு விஷயங்களும் மேனேஜ் பண்ணணும்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் முடிச்சுட்டு அதாவது இந்த வேலையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருப்பீங்க, போனோன்னே இதை எப்படி அப்பாட்ட சொன்னீங்க, இல்லை வேலை செஞ்சுருக்கும் போதே அப்பாட்ட சொல்லிட்டீங்களா?
0: இல்லை ப்ராக்டிக்கலாக அப்படியே லைஃப் ஸ்டைல் சொல்லலை, அப்படியே மாறிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனிச்சு, அப்படியே அப்படியே ரிலீவ் ஆகிட்டேன். மேரேஜ் ஆனிச்சு, அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டு அப்படியே லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனிச்சுங்க சார். அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க, என்ன படிச்சுட்டியே இந்த வேலைக்கு வர, இதெல்லாம் இதுக்கு பேசாமல் என்ன லோக்கல்லே இருந்திருக்கலாமே, எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த வேலை எதுக்கு உனக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நான் அதை பற்றி எல்லாத்தையும் வருத்தப்படும்.
1: சரிங்க, நீங்கள் படித்தது இப்போ இந்த ஆடு வளர்ப்புக்கு பயன்படுதா?
0: கண்டிப்பாக படுது சார்.
1: எதையும் ஒரு என்ன சொல்கிறது அறிவியல் பூர்வமாக
0: அறிவு நிறைய சப்போர்ட்டிவாக இருக்குது சார். இந்த எஜுகேஷன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க.
1: ஐயா, இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது எத்தனை ஆட்டில் ஆரம்பிச்சிங்க?
0: நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 17 ஆடு வாங்கினேன் சார்.
1: எங்கெங்கேயா போய் கொள்முதல்?
0: தலைச்சேரியில் தான் சார் எடுத்தேன்.
1: கேரளாவே போய் அங்கேருந்து வாங்கி
0: எடுத்து, அப்புறம் லோக்கலில் கொஞ்சம் கோயம்புத்தூரில் கொஞ்சம் எடுத்தேன் சார். இங்கே ஈரோடு பக்கத்தில் ஒரு இடத்துல எடுத்தேன்.
1: அதுலேயுமே வெவ்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய ஆடுகளை தான்
0: சார். நமக்கு செலக்டிவ் ப்ரீடிங் பர்சன்டேஜ் இருக்கணும் சார், ப்ரீடு நல்ல ப்ரீடாக இருக்கணும், அந்த இதுக்காக பார்த்துட்டு இருந்தேன்.
1: இப்போ 17 ஆட்டிலிருந்து 100 ஆடு வருவதற்கு எத்தனை வருடங்கள் எடுத்துக்கிட்டது?
0: கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 2.5 வருஷம் ஆயிடுச்சுங்க சார்.
1: சரிங்க, பட்டியை பெருக்கிறது வந்து முழுக்க உங்களுடைய ஆடுகளை வச்சு பெருக்கிட்டீங்களா, வெளியில் வாங்கி?
0: இல்லை, நம்மளோடது தான் சார் நம்ம இது பண்ணோம். ஒன்று ரெண்டு வந்து உள்ளே இருந்து வரும், கொண்டு போவோம், கேட்பாங்க, சேல்ஸ் கேட்பாங்க, கொடுப்போம், நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணுவோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: உங்களுக்கு இந்த ஆட்டு பண்ண வச்சுருக்கிறதுனால போதிய வருமானம் இருக்கா?
0: போதிய வருமானங்கிறத விட போதுமான வருமானம் தான் சார் இருக்கும் இதில். அதாவது எப்படின்னா, நம்பர்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண பண்ண தான் சார் வரும். ஒரு 100 ஆடு 200 ஆடு வச்சுருக்கேல, அப்படி தான் வந்து நம்ம பார்க்க முடியும். வெறும் 10 ஆடு வச்சுருக்கேல, 20 ஆடு வச்சுருக்கேல, நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதுக்கு தகுந்த லாபம் கணிசமாக இருக்குங்க சார். இதில் லேக்ஸில் வரும், க்ரோரில் வரும்னு அந்த யூடியூப்பில் அதில் இதெல்லாம் சொல்கிறதுலாம், அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே ஏ டு இசட் எல்லாமே எக்ஸ்பென்ஸ் கால்குலேட் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வருமானம், போதுமான வருமானம் இருக்குங்க. இதை வந்து எண்ணிக்கைகள் என்ன அதிகமாக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் சார்.
1: சரிங்க, இப்போ நண்பர்கள்லாம் வந்து இளைஞர்கள்லாமே கட்டாயமாக வந்து ஒரு டூர் போகணும், வெளியில் போகணும், வரணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆடு வச்சு வளர்க்குறதுனால எங்கே வெளியில் போகிறதுனாலும் கொஞ்சம் யோசிச்சு போகணும், ரொம்ப சிரமமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதெல்லாம் எப்படி சமாளிச்சுக்கிறீங்க?
0: கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் கூட அட்டன் பண்ண முடியலைங்க. இந்த மாதிரி இப்போ கூட ரீசெண்டாக டூர் போனாங்க, அப்போ யாருமே எங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து போகல, குழந்தைங்கள மட்டும்தான் போக சொன்னாங்க. அதுக்கே கொஞ்சம் அது சில நெருக்கடிகள் இருக்குதான், கொஞ்சம் நம்ம அப்டேட் ஆகிற வரைக்கும் சார், அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இது பண்ணி சிரமங்கள் இருக்க தான் சார் செய்யும்.
1: சரி ஐயா, இப்போ நீங்கள் ரெண்டு பேருக்கு உங்களுடைய பண்ணையில் வேலை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆட்டை பராமரிக்கிறதுக்கும் மற்றவர்கள் வேலைக்கு வச்சு பராமரிக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது தான் சார். எப்படி அவங்கள உங்களுடைய குறிக்கோளை நோக்கி பயணிக்க வைக்கிறீங்க?
0: ஃபஸ்ட்டு வந்தப்போ யாருக்கும் அவங்களுக்கு அவங்க ஒரு கான்செப்டில் இருக்கிறாங்க, நம்ம இங்கே என்ன வேலைங்கிறது அவங்களுக்கு ரெகுலர் பண்ணி கொடுத்துட்றோம், இப்படி இப்படிலாம் இருக்குன்னா அவங்களும் கற்றுக்கிட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக நல்லா பண்ணி கொடுக்குறாங்க, ஆனால் லேபரை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணுங்க.
1: இப்போ இன்றைக்கி வந்து இப்போ கூலிக்கு வர்றதுனாவே ஒரு டீ வாங்கி கொடுக்கணும், ரெண்டு வடை வாங்கி கொடுக்கணும்லாம் சொல்கிறாங்க. நீ
0: அதை தான் சார் சொல்கிறேன், அதை தான். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க, அவங்களோட மென்டாலிட்டியை பார்த்து அவங்களுக்கு என்ன தேவைகள். இன்றைக்கி திடீர்னு லீவு கேட்டாங்கன்னா ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும், லீவு கொடுக்கல அப்படின்னா அடுத்த நாள் வரமாட்டாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பிஃபோராக அதெல்லாம் அவங்கள்ட்ட நம்ம ட்ரெயின் பண்ணணுங்க. எனக்கு லீவ் வேணும்னா ஒரு நாள் முன்னாடியே சொல்லுங்கள், அப்போ தான் நான் ஆல்டர்னேட் பண்ணி வேறு யாராச்சும் செய்ய முடியும். அவங்களுக்கு என்ன தேவைகளோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் காசு கேட்பாங்க, நீங்கள் கொடுக்கலனா 2 நாள் வரமாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இந்த பண்ணை தோக்குறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது லேபர் வரல அப்படின்னா நம்ம ஓனர் அப்படின்லாம் இருக்கக்கூடாதுங்க. நான் ஆட்டை தொட மாட்டேன், இது புழுக்க வாடை இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. இறங்கி ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணால் மட்டுமே இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் பண்ண முடியும்.
1: ஐயா, இப்போ இந்த பண்ணை வைக்கிறதுக்கு அரசாங்கத்தினுடைய உதவிகள் எதுவும் பெற்றீங்களா, எப்படி வாங்கணும்?
0: இல்லை, உதவிகள் பெற்றிருக்கிறேன் சார். நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் சொல்லி சொல்லுவாங்க, இதில் வந்து பாரத பிரதமர் இதோட இதுங்க 50% மானியம் உள்ளதுங்க. இதுக்கு வந்து கால்நடைத்துறையில் வந்து பயிற்சி அளிக்கிறாங்க, அந்த பயிற்சியோட சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை அப்ளை பண்ண முடியுங்க. எல்லாமே ஆன்லைன் தான் சார்.
1: சிறப்பீங்க ஐயா, இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு வெற்றி கதையை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இது குறித்து உங்களுக்கு நேர்கள் சந்தேகம் அப்படின்னு கேட்கணும்னா உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க.
0: 98 94 664 88 9
1: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க சார்.
2: மாத இறுதியில் கிடைக்கும் சம்பளத்தை விட மனதிற்கு கிடைக்கும் அமைதிக்கும் திருப்திக்கும் விலை கொடுத்திட முடியாது. நல்ல வேலையில் இருந்த போதும் அதை விட்டுவிட்டு பிடித்த வேலையில் பலத்த அனுபவம். ஆம், ஒவ்வொரு செயலும் ஒரு விதை போன்றது. அதை விருப்பத்துடன் தேர்ந்தெடுத்து விதைத்து விவேகமாக நீரூற்றி வளர்த்தால் நிச்சயம் விருட்சமாக வளர்ந்து மற்றவர்களுக்கும் பலன் தரும் என்பதை உணர்த்தியது இளம்

கணவரி வெற்றி கதை. நிகழ்ச்சியில் இனி உழவர் நண்பர்களே, திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் பல்வேறு பயிற்சிகள், விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக குறுவைக்கேற்ற உயர் விளைச்சல் நெல் ரகங்கள், மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பற்றிய ஒருநாள் நிலைய பயிற்சி நாளை 20ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியில் நெல்லில் குறுவை பருவத்திற்கேற்ற நவீன ரகங்கள், அதன் சிறப்பியல்புகள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள், மண் பரிசோதனை, விதை நீர்த்தி, ஊட்டச்சத்து மேலாண்மை, ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மை, விதை உற்பத்தி, அறுவடை தொழில்நுட்பங்கள் போன்ற தலைப்பின் கீழ் பயிற்சி வழங்கப்பட உள்ளது.

0: நெல் ரகங்கள், மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பற்றிய ஒருநாள் நிலைய பயிற்சி நாளை 20ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியில் நெல்லில் குறுவை பருவத்திற்கேற்ற நவீன ரகங்கள், அதன் சிறப்பியல்புகள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள், மண் பரிசோதனை, விதை நீர்த்தி, ஊட்டச்சத்து மேலாண்மை, ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மை, விதை உற்பத்தி, அறுவடை தொழில்நுட்பங்கள் போன்ற தலைப்பின் கீழ் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. எனவே ஆர்வமுள்ள விவசாயிகள் முன்பதிவு செய்து கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பங்குபெற விருப்பமுள்ள விவசாயிகள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 296-2854 மற்றொரு எண் 9791-121-6356 என்ற எண்களை அலுவலக நேரத்தில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இவ்வாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். அறிவிப்பு கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் லாபகரமான வேளாண்மைக்கு உதவும் நவீன தகவல் தொழில்நுட்பங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் திருச்சிராப்பள்ளி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி டாக்டர் சி கற்பகம் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொட்டு வர வேண்டிய நமது வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன் பெறுங்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்திய நார்வே வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இந்த முன்னேற்றம் காணப்படுவதாக பாராட்டு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு இலக்கை அடைவதற்கும் அதன் காரணமாக இந்தியாவில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். கப்பல் கட்டுமானம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதார தொழில்நுட்பம், முக்கிய கனிம வளங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்தியாவில் நார்வேயின் முதலீடுகளை அதிகரிக்குமாறு அவர் ஊக்கப்படுத்தினார். இரு நாடுகளின் வர்த்தகர்களும் புதிய கூட்டாண்மைகளை ஏற்படுத்தவும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் திரு மோடி வலியுறுத்தினார். இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா நார்வே நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், இந்தியா நார்வே நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட வர்த்தகம் மற்றும் ஆராய்ச்சித்துறை பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தமது நார்வே பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைகிறார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது

0: தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமது துறை பொறியாளர்களுடன் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மக்கள் நலத் திட்டங்களுக்கு தேவையான புதிய பணிகளை கண்டறிந்து பரிந்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீர்வளம் தொடர்பான அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அவர் வலியுறுத்தியதாகவும் இத்துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறையில் மாநில அரசின் பங்களிப்புடன் கூடிய மத்திய அரசு திட்டங்கள் குறித்து அத்துறையை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிதிக்குழு மானியம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை, சரக்கு போக்குவரத்து, சிறப்பு தொழிற்பூங்காக்கள், நகர எரிவாயு விநியோகத் திட்டம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். சிப்காட் நிறுவனத்திற்கு தொழிற்பூங்காக்களுக்கான நில எடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்குமாறு செல்வி கீர்த்தனா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க ஈரான் மீதான ராணுவ தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக்குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரியாக திரு சௌரப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் இருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை

0: அணியை வென்றது. சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இந்த இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோலும் ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் MR அர்ஜுன் இணை பிரான்ஸ் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் அஸ்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நாம கேட்டு அணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இந்திய எஃகு தொழில் முன்னோடி ஜாம்ஷெட்ஜி டாடாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1904. சுவாமி விவேகானந்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட இவர் நம் தேசத்தை நவீன நிலைக்கு கொண்டு செல்ல எஃகு உருக்காலை, நீர் மின்சாரம், பல்கலைக்கழகம் என 3 முக்கிய திட்டங்களில் கவனம் செலுத்தினார். உலக அளவில் கடந்த 100 ஆண்டுகளில் அதிக அளவில் நன்கொடை செய்தவர்களின் பட்டியலில் முதலிடத்தை பெற்றவர் டாடா குழுமத்தை உருவாக்கிய ஜாம்ஷெட்ஜி டாடா என்பது குறிப்பிடத்தக்கது. நவீன வியட்நாமின் தந்தையும் அந்நாட்டின் முதல் அதிபருமான ஹோச்சி மின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1890. உலகின் வல்லரசுகளுக்கு எதிராக நடந்த போரில் வியட்நாமின் படையை வழிநடத்தி வெற்றி நோக்கி இட்டுச் சென்றவர். உணவு, உடை, எழுத்து, பேச்சு என அனைத்திலும் எளிமையை கடைபிடித்தவர் ஹோச்சி மின். முன்னாள் குடியரசுத் தலைவரும் ஆந்திர பிரதேசத்தின் முதல் முதலமைச்சருமான நீலம் சஞ்சீவரெட்டி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1913. மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட இவர் சுதந்திர போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இந்திய அரசியல் சாசன நிர்ணய சபை உறுப்பினராகவும் பணியாற்றிய இவர் மத்திய அமைச்சராகவும் பல காலம் பணியாற்றியுள்ளார். வரலாற்றை மறந்த சமூகத்தால் வரலாறு படைக்கவே முடியாது என்ற அமெரிக்க மனித உரிமை செயற்பாட்டாளர் மால்கம் எக்ஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1925. இனவிற்கு எதிராக மார்ட்டின் லூதர் கிங் சாத்வீகமாக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிராக ஆவேசத்துடன் போர் பிரகடனம் செய்தவர் மால்கம் எக்ஸ். புகழ்பெற்ற நாடகாசிரியர் எழுத்தாளர் கிரீஷ் கர்நாட் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1938. ராஜாஜி எழுதிய மகாபாரதம் ஏற்படுத்திய தாக்கத்தால் யயாதி என்ற நாடகத்தை எழுதினார். ரட்சகன், காதலன் போன்ற வணிக திரைப்படங்களானாலும், மால்குடி டேஸ் போன்ற தொலைக்காட்சி தொடரானாலும் எல்லா வேடங்களிலும் தன்னை இயல்பாக பொருத்திக் கொள்ளும் ஆற்றல் படைத்தவர். பத்மபூஷன், ஞானபீட விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை பெற்றவர் கிரீஷ் கர்நாட். தலைசிறந்த சிறார் இலக்கிய கர்த்தா ரஸ்கின் பாண்ட் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1934. மலையடிவாரமும் மலைச்சாரலும் இவரது படைப்புகளின் மையச்சூழலாக இருக்கும். தி ப்ளூ அம்பிரல்லா, தி ஹிடன் பூல், த செரி ட்ரீ உள்ளிட்ட பல படைப்புகளுக்கு சொந்தக்காரரான இவர்

அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டேரா என்ற சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். எழுத்துக்கு அடுத்து ஊர் சுற்றுதலே தனக்கு பிடித்த விஷயம் எனும் ரஸ்கின் பாண்ட் பெருநகரங்களில் தொடங்கி தான் வசிக்கும் மலை பிரதேசங்கள் வரை நடந்தே சுற்றியது பல விஷயங்களை கற்றுத்தந்ததாக கூறுகிறார். பின்னணி பாடகி பி. லீலா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1934. பத்மினி, சாவித்ரி போன்ற முன்னணி கதாநாயகிகளுக்கு அதிக அளவில் பாடல்களை பாடியுள்ள பி. லீலா பல விருதுகளால் கௌரவிக்கப்பட்டுள்ளார். மென்மையான நடிப்பால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த நடிகர் முரளி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1964. பூவிலங்கு திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நாயகனாக அறிமுகமான இவர் புது இயக்குநர்களின் விருப்பத் தேர்வாக வலம் வந்தவர். கீதாஞ்சலி, இதயம், காலமெல்லாம் காதல் வாழ்க, பொற்காலம், வெற்றி கொடிகட்டு என 90-க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் நடிகர் முரளி.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: போன வருஷத்துல இதே நாள்ல ஏதாவது ஒரு நிகழ்வு நம்ம வாழ்க்கையில நடந்து அதுக்காக ஒரு அழுக ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடந்திருந்தா அத இன்னைக்கு நினைச்சு பார்க்கல உங்களுக்கு எப்படி இருக்கும்? அடச்ச, இதுக்கு போயா இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்போம். ஏன் சிரிப்பு கூட வரும்? ஏன்னா வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் ஒரே மாதிரி அமைய போகிறதில்ல, கொஞ்சம் அப்படி மாறி மாறி தான் வரும். அப்படி வரையில் பல விஷயங்கள் அதோட தன்மையை மாற்றிக்கும். அதே மாதிரி தான் நமக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எல்லாமே. அதனால் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் பின்னாடி ரொம்ப சின்னதாக தான் தெரியும். அதை ஏற்றுக்கிட்டு நம்ம மனசை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போ நாம காலை மலர் கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 இது இளையோருக்கு. இன்று பெண்களும் தற்காப்பும். வணக்கம் மக்களே. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதிதாசனின் வரிகளுக்கு இணங்க இன்றைக்கு பெண்கள் பல்வேறு துறைகள்ல சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில பெண்கள் கல்வி மட்டும் கற்காம இன்றைக்கு பல்வேறு துறைகள்ல பலவிதமான சாதனைகளை படைச்சுக்கிட்டு இருக்காங்க. மண்ணுலகத்துல இருந்து விண்ணுலகம் வரைக்கும் இன்றைக்கு பெண்கள் கால் பதிக்காத இடமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட பெண்கள் இன்றைக்கு வெளியில போகும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில இன்னல்களை அவங்க எப்படி தற்காத்துக் கொள்ளலாம் அப்படின்றத பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வராங்க உடல் திறன் மற்றும் தற்காப்பு பயிற்றுனர் பி மதுமிதா அவர்கள்.
4: முதல்ல வந்து பசங்களுக்கு எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். ஸ்கூலுக்கெல்லாம் அமிச்சிங்கன்னா ஸ்கூலில் தான் அவங்க ஃபுல்லாக இருக்காங்க. இங்கே ஸ்கூல்லேயே வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு எப்படி வந்து பேட் டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்றத சொல்கிறதே வந்து கேர்ள்ஸை மட்டும் தனியாக கூப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போ பசங்க ஆர்வம் தாங்காமல் என்னன்னு கேட்பாங்க. அப்போ கூச்சப்பட்டுட்டு சொல்லாமல் இருந்ததுனால தான் இது இவ்வளோ பெரிய விஷயம். சொசைட்டி இப்போ எப்படி இருக்குன்னா 5G வேணும்,

0: கார் வேணும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே வேணும், பொண்ணுங்க கிட்ட மட்டும் கல்ச்சர் வேணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க இன்னும் இப்படிதான் இருக்கணும், ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட் இருக்கு. பசங்களையே வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க, யாருக்கா இருந்தாலும் கருப்பு கருப்பு தான், என்ன இதுனாலும் அந்த மைண்ட் செட்டே வரமாட்டேங்க. இப்போ இன்னொரு இது சொல்லுவாங்க, ஆம்பளை சட்டை இல்லாம போலாம், பொண்ணுங்க வந்து அப்படி போக முடியுமா? பையன் சட்டை இல்லாம போறப்ப நாங்க வந்து அந்த மாதிரி அசிங்கமா பாக்குறது இல்ல, நீங்க அப்படி பாக்குறாங்க, அது ஒரு உடல் உறுப்புனே எடுத்துக்கிற அந்த இதுதான் சொல்லி கொடுக்கணும். ரொம்ப இது வந்து பாதிக்கப்படுறது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தான். பெண்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்றது தெரியாம நடக்குது குழந்தைங்களுக்கு எல்லாம், அது வந்து தெரியாதவங்க கிட்ட இருந்தாலும் சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க இப்படி நடக்குது. ஸோ அது வந்து இது இந்த இடத்துல தொட்டா தப்புன்னே தெரியாம குழந்தைங்க வந்து அப்படியே சைலண்டாவே இருந்துட்டு, இதை வந்து ஏதோ ஒரு நேரத்துல வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லியோ இல்ல அது தெரிஞ்சு போய் அம்மா அப்பா கிட்ட சொல்லும் போது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 70-75% அம்மா அப்பா வந்து இதை சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல, இல்ல அப்படிப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு குழந்தைய வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது வந்து அந்த நபருக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வந்து கடன் பட்டிருக்கிறது, அதை வந்து அந்த நபர் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்குவாங்க. மூணாவது வந்து எப்படின்னா இது வந்து அதான் நம்பாம அப்படி கிடையாது அப்படின்னு அவளா சொல்றா, அந்த மாமாவை பிடிக்காது அதனால சொல்றா இல்லையா? அந்த குழந்தைக்கு வந்து எப்படி இருக்கும்னா பாக்குறப்பெல்லாம் ஏதாவது சாக்லேட்டோ கொடுக்கறதுனாலயோ சரி நமக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கறாங்க, நமக்கு இது பண்றாங்க அது பண்றாங்க. அந்த இது குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது அப்படியே போயிட்டு இருக்கும் போது இதை ஒரு நாள் கண்டிப்பா சொல்லிடுவேன், ஏன்னா நீங்க வந்து எந்த இடத்துல டச் பண்ண கூடாதோ அந்த இடத்துல இது பண்ண கூடாது. அது யாரா வேணா இருக்கலாம், உங்க அம்மா அப்பா சொல்லி நீங்க கேக்கலனா கூட உங்களை சுத்தி கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. நீங்க ஸ்கூல் வரீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ட்ட சொல்லுங்க, அவங்களால முடிஞ்ச ஆக்ஷன் எடுப்பாங்க. யாராவது ஒருத்தர் கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதான் சொல்லணும். நீங்க வந்து சைலண்டா இருந்தீங்கன்னா நீங்க குழந்தைங்க தான், ஆனாலும் இவங்க வந்து பேசுவாங்கன்னா அவளுக்கே புடிச்சிருக்கு, குழந்தைங்கனாலும் அவங்க அப்படிதான் பேசுவாங்க, புடிச்சிருக்கு அவளே சைலண்டா தானே இருக்கா அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னப்போ குழந்தைங்க எல்லாம் அப்பதான் பயந்தாங்க, இவ்வளவு இருக்கு போல. இவ்வளவு நான் பேசினதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு பேர் அப்ப வெளியில தைரியமா வந்தாங்க இது சொன்னதுக்கு அப்புறம். சரி, ஒரு அறியாமையின் காரணமா ரெண்டு மூணு பேர் வராங்கன்றப்போ இன்னும் இந்த விஷயம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்றது இருந்து. சோ நான் செல்ஃப் டிஃபென்ஸ் கத்து கொடுக்க போகும்போது அப்ப நான் இதை வந்து கத்துக்கிட்டாதான் என்னால வந்து நடமாட முடியுமா, நான் ஏன் கத்துக்கணும்? அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள என்னால திணிக்க முடியாது, அது ஒண்ணு. இதை கத்துக்கிட்டாதான் என்னால வந்து சர்வை பண்ண முடியுமான்றது வந்து இதை கத்துக்கிட்டே ஆகணும்ன்ற கட்டாயத்துல கேட்கல, இந்த ஆதங்கத்துல கேட்கறாங்க. என்னால இதை கத்துக்கிட்டாதான் என்னால வந்து சர்வை பண்ண முடியுமா? ஒரு பொண்ணுங்க நைட்டு தனியா போக, பசங்க எல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டா எல்லாமே முடிஞ்சிருமே அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. சோ அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிய மாட்டேங்குது, இது எவ்வளவு வந்து சின்ன குழந்தைங்களை பாதிக்குது, இது வந்து பெருமையா மாறுது. எல்லா பொண்ணுமே வந்து இதை ஃபேஸ் பண்ணிருப்பா அப்படின்னு சின்ன வயசுல நானுமே ஃபேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் ரெண்டு மூணு வருஷம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னா தெரியும். தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, என்ன தூங்கும் போது பயமா இருக்கும், எந்திரிப்பாங்க. ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க ஓவர் கம் பண்ணி வருவாங்க, எதுவுமே இது பண்ண முடியாது, ஃபேமிலி சப்போர்ட் இல்ல, ஃபேமிலி வந்து என்ன நம்பல அப்படின்ற குழந்தைங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க?
1: பி மதுமிதா அவர்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாம எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாதுங்க. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்பகமான பெரியவங்க கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகமா குழந்தைகளுக்கு தான் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம பெண்கள் தற்காப்புக்காக சில விஷயங்களை செய்யலாங்க. முதல்ல நம்பகமாக யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் நம்ம சொல்லணும், பெரியவங்களா இருக்கட்டும், வகுப்பு ஆசிரியரா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது நம்பகமா யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த நபர் கிட்ட நீங்க சொல்லலாம். இரண்டாவது, பெண்கள் தற்காப்பு கலைகளை கத்துக்கலாம். சில பெண்கள் கேட்பாங்க எதுக்காக நம்ம தற்காப்பு கலைகள் கத்துக்கணும் அப்படின்னு ஆதங்கப்படுறது ஒண்ணு, ஆனா நம்மளுடைய தற்காப்பு கலை பிற்காலத்துல பயனுள்ளதா இருக்கும். மூன்றாவது விஷயம், காவல் செயலி. நம்ம தமிழ்நாடு அரசால உருவாக்கப்பட்டதுதான் இந்த காவல் செயலி. இந்த காவல் செயலி நீங்க உங்களுடைய மொபைல்ல பதிவிறக்கம் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய மூன்று உறவினர்களுடைய பெயர் கேட்கும், அலைபேசி எண் கேட்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காவல் செயலில எமர்ஜென்சி சாசன அந்த பட்டனை நீங்க அழுத்துறது மூலமா உங்களுக்கு காவல்துறைக்கு உங்களுடைய தகவல்கள் போய் சேர்ந்துரும். அதனால நீங்க அந்த பிரச்சனையில இருந்து உங்களை நீங்களே பாத்துக்கொள்ளலாம். முக்கியமான விஷயம், 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ பாலியல் துன்புறுத்தலாலையோ இல்ல வேற எதுவும் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா 10-9-8 அப்படின்ற சைல்டு ஹெல்ப் லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரசே நேரடியா வந்து உதவி பண்ணுவாங்க. அதனால எல்லாரும் பாதுகாப்பா இருங்க, பத்திரமா இருங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகள் விமலாவோடு இணையலாம். நன்றி.

0: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 இளையோருக்கு நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பெண்களும் தற்காப்பும்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர். 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு. உங்கள் எதிர்காலத்தை தொழில்நுட்ப கல்வியில் உயர்த்த விரும்புகிறீர்களா? அப்படியானால் பாலிடெக்னிக் கல்லூரி தான் சரியான தேர்வு. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர். செய்முறை பயிற்சியுடன் கூடிய கல்வி. கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தனியார் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. இப்போதே சேருங்கள். இன்றைய சரியான முடிவு, நாளைய சிறந்த வாழ்க்கை. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர்.
3: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கறக்கு வந்துருங்க. 8 மணிக்கு 938-546-102.1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்ல இருந்து புது புது பாடல்களை நாம எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம். அப்புறம் இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வர இருக்கிற வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில மதிப்பு கூட்டுதலும் விற்பனை வாய்ப்புகளும் பத்தி சொல்ல இருக்கிறாங்க தொழில் முனைவோர் ஆலோசகர் டி ராஜ மணிகண்டன் அவர்கள் நீரலையில. அப்புறம் நேர்களே, இப்ப வர இருக்க தமிழ் செய்திகளை கேட்டுட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தொடர்ந்து நாம கேட்கலாம் காலை மலர்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி செல்கிறார். அங்கு அவர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அந்நாட்டு அதிபர் திரு சர்ஜோ மாட்டரெல்லாவையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, போக்குவரத்து உள்ளிட்டவை குறித்து பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுக்களில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இந்தியா இத்தாலி இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக தலைவர்களுடன் திரு மோடி விவாதிக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் திறன், வலிமை மற்றும் நம்பிக்கைக்கான சான்றாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்றும் எந்தவொரு எதிர்த்தாக்குதலுக்கும் தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் செழுமைக்காக இந்தியாவுடன் இணைந்து செயல்படுமாறு சர்வதேச சமூகத்திற்கு அவர் அழைப்பு விடுத்தார். நாட்டை கட்டமைப்பதற்கான பணிகளில் பங்கேற்குமாறு இந்திய வம்சாவளியினரை திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது குறித்தும் வேளாண் துறையின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. அத்துடன் தோட்டக்கலை துறையில் உள்ள வாய்ப்புகள், வேளாண் கடன் அட்டை தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதங்கள் நடைபெறவுள்ளது. தாய்லாந்து, ஈரான், நெதர்லாந்து, ஸ்வீடன், மொரீஷியஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் சந்தித்து பேசினார்.

0: தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், டிஜிட்டல் சுகாதாரம், மருந்து உற்பத்தி, உலகளாவிய சுகாதார மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து தாம் அவர்களுடன் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பு புதுமை கண்டுபிடிப்பு, சுகாதாரத்துறையில் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் இந்தியாவுடனான கூட்டாண்மை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கோடைகால பயிர் சாகுபடி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது சராசரியாக 3.07% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பருப்பு வகைகள் 24.97 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கும், சிறுதானியங்கள் 16.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பயிர்களும் நடப்பாண்டில் இதுவரை 83.08 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. நீதிபதி விசாரணைக் குழு தலைவரும் உச்சநீதிமன்ற நீதிபதியுமான அரவிந்த்குமார், மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசேகர், கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பி வி ஆச்சாரியா ஆகியோர் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தனர். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்திய குடிமைப் பணி முதல்நிலை தேர்வுக்கு பின் விடைக்குறிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணைய தலைவர் டாக்டர் விஜயகுமார் அறிவித்துள்ளார். தேர்வில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் முதல் முறையாக நடப்பாண்டு முதல்நிலை தேர்வு முடிந்தவுடன் தற்காலிக விடைக்குறிப்பு வெளியிடப்பட இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக முறையீடுகள் ஏதேனும் இருப்பின் இம்மாதம் 31 வரை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் முறையிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்குவதற்கு உச்சவரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவு கையிருப்பு இருப்பதாகவும், எரிபொருள் விற்பனையில் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் சண்டிகர் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. இடூரி மற்றும் வடக்கு கிவு மாகாணங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 300 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. காங்கோ நாட்டின் அண்டை நாடான யுகாண்டாவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நிபுணர் குழுவை உலக சுகாதார அமைப்பு காங்கோ நாட்டிற்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக தமிழகத்தில் மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூரை சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டதும், 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை சட்டவிரோதமாக கம்போடியாவிற்கு அனுப்பி வைத்ததும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் இந்த இளைஞர்கள் கம்போடியாவில் சைபர் குற்றத்தில் ஈடுபடும் கும்பலிடம் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் சென்னையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா ஆகிய பகுதிகளிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று கூறியுள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் அடுத்த 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும்

வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியின் கேத்தன்ஸ் குஷ்வாகா 2 கோலும் ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
6: காலை மலர் கேட்டணிச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் மீட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் 78.96 அடியா இருக்கு. அதுக்கப்புறமா ஆபரண தங்கம் 1 கிராம் 14,750 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 300 ரூபாயாகவும் விற்பனை ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா துவாக்குடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில இளநிலை பிரிவில் சேர்க்கைக்கு மாணவர்கள் TNGA SA அப்படிங்கிற இணையதள முகவரியில இந்த மாதம் 29ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறமா கல்லூரி வளாகத்திலேயே மாணவர் சேர்க்கை உதவி மையம் காலையில 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் செயல்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய பொன்னி சித்திர கடல் ஓவிய பயிற்சி மையத்தில் இலவச ஓவிய பயிற்சி பெற நுழைவுத் தேர்வு இந்த மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு காலையில 10 மணி வாக்கில் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்க முதன்மை மாநாட்டு கூடத்தில் நடக்கிறதுக்கு. நுழைவுத் தேர்வு எழுத விரும்புறவங்க வர 23ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ள உங்களோட விவரங்களை 900 37 57 53 1 900 37 57 53

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: இன்று பிற்பகல் 3 மணிக்கு
0: அசத்தல் சந்திப்பு,
1: மன்னர்குடி இடையர் நத்தம்,
0: ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து
1: நேரலை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்லைட்ல சறுக்கலாம், வேவ் பூல்ல குதிக்கலாம், ரெயின் டான்ஸ்ல செம்ம பிளாஸ்ட் பண்ணலாம்.
1: வாங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
3: வாழ்க்கையில நம்ம அடைய வேண்டிய லட்சியம் நிறைய இருக்குங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் நம்ம உடல் ஆரோக்கியம். அதுக்காக தான் இப்ப காளிமலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். கர்ப்ப காலத்துல இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இத சாப்பிட்டா குழந்தை கலரா இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா டாக்டர்?
4: பேசிக்கா நம்ம எல்லாருமே ரொம்ப கான்சியஸ் ஆயிட்டோம், அதாவது நம்ம வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கறத ஒரு இது காட்டுறோம். ஆர் என்கிட்ட இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத வெளியில வந்து நம்ம ஒரு எக்ஸிபிட் பண்ண இடத்துக்கு காட்டுறோம், நம்ம ஹாப்பியா தான் இருக்கும் அப்படின்னு. அண்ட் அதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவைப்படுதுன்னா, ஓகே எக்ஸ்ட்ராவா நம்ம இவ்வளவு சம்பாதிக்கணும், ஆர் வந்து என் குழந்தை இப்படி இருக்கணும், ரொம்ப காம்படிட்டிவா. சோ இது வந்து இதுல மட்டும் இல்லாம நம்மளோட கலர், நம்மளோட அப்பியரன்ஸ் இதுல எல்லாம் கொண்டு வரோம். சோ இது நமக்கு மட்டும் இல்லாம நம்ம குழந்தைக்கும் கொண்டு வரணுங்கிறதுக்காக நிறைய நம்ப ஆரம்பிச்சிடுறோம். என்னன்னா வந்து இப்போ ஒரு குங்குமப்பூ சாப்பிட்டா நம்ம வந்து கலர் ஆயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி. சரி, அதுக்கு ஏதாவது ஸ்டடீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா ஸ்டடீஸ் எதுவுமே இல்லை. நம்ம ஜெனட்டிக்கா பேரண்ட்ஸ் என்ன கலரும் அதுதான் வந்து பேபிக்கு வரும். ஆன்டி ஆக்சிடன்ட் சாப்பிட்றதுனால பேபியோட கலர் மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆகலாமே தவிர, பட் அதுல ஏதாவது ப்ரூவ் அண்ட் ஃபிராக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய பேர் எனக்கு வந்து இந்த ஃபில்டர்ஸ் போட்டு போட்டோ எடுத்துப்பாங்க வெள்ளையா தெரியணும் அப்படின்னு. இப்போ வெள்ளையா இருக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு ஆசைப்படுறது தப்பு கிடையாது, ஆர் அதுக்கேத்த மாதிரி நம்ம ஹெல்த்தியா இது பண்ணிக்கணுங்கிறது தப்பு கிடையாது. பட் ஒரு மித்தா இதெல்லாம் பண்ணிக்கிட்டா நம்ம இதுவாயிடுவோம். அழகுங்கிறது நம்மளோட கான்பிடன்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்குங்கிறதுனால ஒரு சோஷியலா நம்மள காட்டிக்கணுங்கிறதுக்காக நம்ம ரொம்ப அதுக்கு பண்றோமோ அப்படிங்கறது என்னோட கருத்து. இப்போ சில பேர் வந்துட்டு ஓகே நேச்சுரலா இதெல்லாம் சாப்பிடுங்க, சில பேர் ஏதோ ஒரு மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு.

0: என்ன மருந்துனே தெரியாம, ஏன்னா நம்ம பிரெக்னன்சில கொடுக்குற மருந்து ப்ராப்பரா மாதிரி மருந்து கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான். சில பேர் வீட்டு வைத்தியம் இல்லை ஏதாவது ஒரு நாட்டு வைத்தியம் அது எல்லாத்தையும் சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா குழந்தைங்களுக்கு அனாமலிஸ் வர்றது. சில நேரங்களில் ஈவன் பேபி வந்து டெர்மினேட்டே ஆயிருக்கு, மேம் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க இது வந்து சாப்பிட்றதுக்காக சொன்னிருந்தாங்க ஸோ சாப்பிட்டோம் மேம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், டெஃபினட்டாவே அவாய்ட் பண்ணணும். மெயினா வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட வரத்துக்கே எல்லாருமே வந்து ஒரு வெக்கப்படுவாங்க. இப்போ நான் ஒரு 50 வயசுல ஒருத்தவங்களை பாக்குறேன் அப்படின்னு சொன்னாலே அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றதுன்னா பிரெக்னன்சில பார்த்ததுமா கீழெல்லாம் பார்க்க வேணாம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கா அது ஏதோ ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு விஷயம்ங்கிற மாதிரியோ ரொம்ப ஒரு கூச்சப்பட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட வர்றது அப்படி கிடையாது. குழந்தை பிறந்ததுல இருந்தே ஒரு ஃபீமேலா இருக்கட்டும், அவங்களோட ஒரு பியூபர்ட்டியா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடியுமே அதாவது எப்படி பாடி நமக்கு சேஞ்ச் ஆகுது, ஏன்னா இதை நமக்கு முன்னாடி யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா கேட்டா கிடையாது. பட் இப்ப செக்ஷுவல் அவேர்னஸ் நிறைய ஆக ஆரம்பிக்குது, எப்படி பாடி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறது புரிய ஆரம்பிக்குது. அண்ட் அடாலசன்ஸ் முழுது எப்படி மூட் சேஞ்சஸ் இருக்கலாம், அண்ட் அப்போ பீரியட்ஸ் வந்ததுன்னா இனிஷியலா எப்படி பண்ணணும், சி ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாலும் ஒரு டாக்டர் வந்து அவங்க கிட்ட பேசும்பொழுது ஆர் அதில் ஒரு வேக்சின்ஸ் இருக்கும்பொழுது சில இடத்துல வந்துட்டு 9 to 11 நம்மளுக்கு வேக்சின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. ஸோ அந்த அவேர்னஸ் பற்றி பேசும்பொழுது ஒரு பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு மென்ஸ்ட்ரல் ஹைஜீனாக இருக்கட்டும், இன்கேஸ் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், இன்கேஸ் ப்ரெக்னன்சி வரல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ ட்ரீட்மெண்ட் வரதா இருக்கட்டும். மோஸ்ட்டாக ப்ரெக்னன்சி ஆர் இந்த இன்ஃபர்டிலிட்டி எப்படி வரவங்க வராங்க, பட் அதுக்கப்புறம் அதாவது டெலிவரி முடிச்சுட்டு தன்னை நான் பார்த்துக்கணும், மேம் எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இரெகுலர் சைக்கிள்ஸ், ஓ 2 மாதம் தானே வரல, ஓகே ஓ நிறையா போதா பரவாயில்ல, டயர்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு இதுதான் இருக்காங்களே தவிர மற்றபடி யாரும் இருக்கிறது கிடையாது. அண்ட் மெனோபாஸ் பொழுதும் ஒரு சின்ன விஷயம், சில நேரங்களில் கல்யாணம் ஆனவங்களே ஒரு லாக்ஸசிட்டி இருக்கும், கல்யாணம் ஆகி லைக் நமக்கு டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெஜனல் லாக்ஸசிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர் கோர்ஸ் இருக்கும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, இல்லை அப்போ வந்து ஒரு லீக்கேஜ் இருக்கிற மாதிரி இருக்கு, அப்போலாம் இந்த கஷ்டத்தெல்லாம் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு கல்யாண முறிவு வரைக்குமே போகுது. பட் இது எல்லாத்துக்குமே ஒரு கைனகாலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அதுதான் நான் மெயின் அவேர்னஸாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: பிரசவ காலத்துல ஏற்படக்கூடிய உடல் பருமன குறித்து நாளைய மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள்.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 10 ஆண்டுகளில் IAS வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: காலை வல நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1, திருச்சி மாவட்டம் தாப்பேட்டை துணை மின் நிலையம், அதுக்கப்புறமா கந்தர்வக்கோட்டை ஒன்றியம், ஆதனக்கோட்டை, புதுப்பட்டி, பழைய கந்தர்வக்கோட்டை, அப்புறம் மங்களா கோவில் துணை மின் நிலையங்கள், அதுக்கப்புறமா தஞ்சாவூர் நீதிமன்ற சாலையில் இருக்க நகர துணை மின் நிலையத்திலையும் இன்னைக்கு பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கிறதுனால இங்கெல்லாம் காலையில 9 மணியிலிருந்து பராமரிப்பு பணிகள் முடிகிற வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நாம விவசாயத்துல எதை சாகுபடி பண்ணாலும் அதுக்கு அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு தான் பெரும்பாலும் எதிர்பார்ப்போம். ஆனா ஒரு சில நேரத்துல சந்தையில நாம விளைவிக்கிற பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கல அப்படிங்கிற நிலைமையும் வரும். ஆனா அதுக்கு மாற்று ஏற்பாடா நிறைய விஷயங்கள், நிறைய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு. அதுதான் மதிப்பு கூட்டுதல். அதெல்லாம் என்னது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இப்ப தெரியுமா, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வர இருக்கிற வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டு மதிப்பு கூட்டுதலும் விற்பனை வாய்ப்புகளும் பத்தி நமக்கு சொல்ல இருக்கிறாங்க தொழில் முனைவோர் ஆலோசகர் டி ராஜமணிகண்டன் அவர்கள். நேரலையில இதுல உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை 4-3-1-240-102-1-246-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையோ இல்லனா 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு குறிஞ்சி எழுதியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். அப்புறம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகள் எல்லாம் இன்னைக்கு என்னென்ன விலைகள்ல கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வந்துருவோம் பாங்க. தக்காளி 1 கிலோ 44 ரூபாய், கத்திரிக்காய் 60, அவரைக்காய் 86, வெண்டைக்காய் 40, கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 64, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 46, சுரைக்காய் 30, சௌச்சூக 46, புடலங்காய் 40, பீர்க்கங்காய் 50, முள்ளங்கி நூல்கோல் ரெண்டுமே 40 ரூபாய்க்கு கிடைக்குது. கருணைக்கிழங்கு 86, சேனைக்கிழங்கு 36, சேப்பங்கிழங்கு 60. உருளைக்கிழங்கு 34, கேரட் 64, முட்டைக்கோஸ் 36, பீட்ரூட் 60, பச்சை பட்டாணி 180, காலிஃபிளவர் 50, எலுமிச்சை 8 ரூபாய், கொய்யா 120, பூசணிக்காய் 18, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 310, ஆரஞ்சு 170, மாதுளை 290, திராட்சை 100 ரூபாய். இந்த விலைகள்ல கிடைக்குது. அப்புறம் இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மேற்கே தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய மிதமான மழையும், புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல்

0: மிதமான மழை பெய்யும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. மீனவ நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதை ஒட்டினாப்ல இருக்க குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையில 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசும் அப்படிங்கறதுனால மீனவ நண்பர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன் பிடிக்க போக வேண்டாம் அப்படின்னு அன்பா அறிவுறுத்தப்படுறாங்க.
1: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 8 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திரமோடி இத்தாலியில் இன்று அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது 5 நாள் பயணத்தின் கடைசி கட்டமாக இத்தாலி செல்லும் பிரதமர் அந்நாட்டு வர்த்தக தலைவர்களுடன் முதலீடுகளை மேலும் அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கிறார். தமிழ்நாட்டில் குறைந்த மின்னழுத்த பிரச்சினை மற்றும் நுகர்வோர்களுக்கு தீர்வு காண முன்னுரிமை அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவையை பூர்த்தி செய்ய புதிய துணை மின் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் ஆலோசித்தார். பழைய மின் கட்டமைப்புகளை நவீனப்படுத்துதல், சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரத்தை முழுவதும் பயன்படுத்தும் வகையில் பசுமை மின்தடம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை விரைவுபடுத்த அதிகாரிகளை முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் சிறப்பு தொழிற் பூங்காக்கள், வளர்ச்சிப் பணிகளுக்கு கையகப்படுத்தும் நில எடுப்பு பணிகள், நகர எரிவாயு விநியோகத் திட்டம் உள்ளிட்டவை தொடர்பாக மாநில தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி சிவசவுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் 104 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் வழங்கினார். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் துணி கழிவுகள் போடுவதை தவிர்க்குமாறு ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நெல்லை மாவட்டத்தில் பிரதான சுற்றுலா தலங்களில் ஒன்றான மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது பாபநாசம். இங்கிருந்து தாமிரபரணி பாய்ந்தோடி வரும் இடங்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அங்கே நீராடுவதும் வழக்கமாக உள்ளது. நீராடுபவர்கள் அப்படியே தங்களது துணிகளை ஆற்றில் போட்டுவிட்டு செல்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 10 தினங்களாக தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்தும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதில் டன் கணக்கில் கழிவுகள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் ஆகியோர் ஆற்றின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். தாமிரபரணி ஆற்றை பால்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்வோர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆட்சியர் எச்சரித்தார். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பலத் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததையடுத்து நெடுஞ்சாலைகளில் மழைநீர் தேங்கியது. சின்னப்ப நாயக்கன் பாளையம், குப்பாண்டப்பாளையம், சானார்பாளையம், தட்டாங்குட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் 2 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கிய நிலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை எதிர்கொள்கிறது. சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சென்னை சூப்பர் கிங்ஸை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

8:04 இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பாடல்கள் கேட்கிறது மகிழ்ச்சி, அதுவே நமக்கு பிடிச்ச பாடலாக இருந்தால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதுவே நமக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்கறதா இருந்தால் அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கிற நிகழ்ச்சி இது. இதே ராகம் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை நீங்கள் கேட்குறதுக்கு 9385461 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்கள் விருப்பமான பாடல் இடம்பெற்ற படம் கூடவே உங்கள் பேர் ஊர் பேரையும் சேர்த்து அனுப்புங்க. இணைந்திருங்கள், இது இதே ராகம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200

0: ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: திருச்சி சாரதாஸ்.
5: 8:10 எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டுனிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அரியமங்கலம் இருந்து மானசா அவங்க வந்து மாஸ்க் படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் வருது, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம்.

நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் மதிப்பு கூட்டுதலும் விற்பனை வாய்ப்புகளும் குறித்து தொழில் முனைவோர் ஆலோசகர் டி ராஜமணிகண்டன் அவர்கள் நேரலையில் பங்கேற்கவிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வரலாம். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் தான் கேட்டுட்ருக்கோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இதே ராகம் தொடரும். இணைந்திருங்கள்.

0: the highest standards of to conduct the examination. Aaron Rye runs over away with PGA Championship, first English-born winner in more than a century, states a pioneer. And finally, India's bullet train dream inches closer to reality. The Financial Express says project is being executed with assistance from the government of Japan. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls for $100 billion investment and 1 million jobs under India EFT agreement at Business and Research Summit in Oslo, Norway. Prime Minister Modi to meet leaders of all five Nordic nations at the third India-Nordic summit today. Defence Minister Rajnath Singh describes Operation Sindoor as testament to India's transformation into strong, confident and capable nation. Judges Inquiry Committee investigating allegations against Justice Yashwant Verma submits report to Lok Sabha Speaker Om Birla. West Bengal government allows ED to prosecute former principal of RG Kaur Medical College, Sandeep Ghosh, for financial irregularity case. And in IPL cricket, Sunrisers Hyderabad secure playoff berth, beating Chennai Super Kings by 5 wickets. And with that, we end the morning news. Have a nice day.
2: Tiruchi FM Rainbow 102.1-ஓடு இணைந்திருக்கிறோம். நேரம் 8:30.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாதர்கடல் மற்றும் பார்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதேராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
9: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
10: நியூ லக்ஷ்மி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
11: சம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
12: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: எட்டு மணி 8:32. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கோம். இதே ராகம் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா 938-546-102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு விருப்பமான பாடலை உங்கள் பேர் ஊர் பேரோடு அனுப்பி வைங்க. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா மேல குமரேசபுரம்லேருந்து ஜாய், கிரிஃபின் மேத்யூ, லூயி, வினோத்குமார் அவங்க தான் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக பாடல் அடியை படத்துலேருந்து வருது, கேட்டு ரசிப்போம்.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
8: திருச்சி FM ரெயின்போ 102.1
9: இன்று பிற்பகல் 3 மணிக்கு
8: அசத்தல் சந்திப்பு,
9: மன்னர்குடி இடையர்நத்தம்,
8: ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து
9: நேரலை.
8: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: ஸ்லைட்ல சறுக்கலாம், வேவ் பூல்ல குதிக்கலாம், ரெயின் டான்ஸ்ல செம்ம பிளாஸ்ட் பண்ணலாம்.
9: வாங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்,
10: திருச்சி பண்பலை 102.1. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களுடைய விருப்ப பாடலா இதே ராகம் தான் கேட்டுட்டுருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பெரம்பலூர் அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் அவங்க பேட்டை படத்துலேருந்து பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த பாடலை இப்போ கேட்டு ரசிக்கலாம்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் மதிப்பு கூட்டுதலும் விற்பனை வாய்ப்புகளும் குறித்து தொழில் முனைவோர் ஆலோசகர் டி ராஜமணிகண்டன் அவர்கள் நேரலையில் பங்கேற்று விளக்கம் அளிக்க இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறணும் அப்படின்னா 4431 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 2461 240 1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வரலாம். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். இன்று காலை 9 மணிக்கு

8 44 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி சேலம் மங்கலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதே ராகம் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நேர்கள் அவங்க விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா திருச்சி லோகராஜ் அவங்க தான் பாடல் கேட்டிருக்காங்க. பிகில் படத்துலேருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் வருது, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் நிகழ்ச்சியோடு.

0: விண்மீன் அது வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, வெளிச்சம்னு ஒன்று இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவோ உபயோகமாக இருக்குது அப்படின்னார். உடனே பார்வை இல்லாத அந்த பெரியவர் சொன்னார், வெளிச்சம்னு ஒன்று உண்மையிலேயே இருக்குதா அப்படின்னு கேட்டாராம். உண்மையிலேயே வெளிச்சம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாராம். அவர் சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்குறாங்க, அதையெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் அதையெல்லாம் என்னை கொஞ்சம் தொட்டு பார்க்க விடுங்களேன் அப்படின்னாராம். அதையெல்லாம் தொட்டு அறிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா முகர்ந்து அறிகிறேன், மோந்து பார்க்குறேன், முகர்ந்து பார்க்க விடுங்க, ஏதாவது வாசனை வருதான்னு பார்க்குறேன் அப்படின்ருக்கார். அதுவும் முடியாதேன்னாங்களாம். பெரிய ஒரு யோசனை பண்ணியிருக்கிறார், சரி பரவாயில்ல, முரசு அடிக்கிறது மாதிரி அடித்து பார்க்கவாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அதை அடித்து பார்த்து அதோட சத்தத்தை உணர்ந்துக்கிறேன் அப்படின்னாராம். அதாவது ஒளியின் ஒலியை, அதாவது வெளிச்சத்தின் சத்தத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி அதுவும் முடியலன்னா அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் எடுத்து என் கையில் கொடுங்க, வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன், ருசி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கார். எந்த வகையிலையும் வந்து அவரை வந்து அதை ஒத்துக்க வைக்க முடியல. சுற்றி இருந்தவங்க எல்லாம் குழம்பி போயிட்டாங்க. என்னங்க நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய நான்கு புலன்களுக்கும் புலப்படாத ஒன்றை நான் வந்து மாயை அப்படிங்கிறேன், நீங்கள் என்னை வந்து அவமானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ உங்களுக்கெல்லாம் பார்வைன்னு ஒன்று இருக்கிறதாகவும் அது எனக்கு இல்லைங்கிறதாகவும் சொல்லி என்னை நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னார் தர்க்க சாஸ்திரத்தில் மேதையான அந்த பெரியவர். சுற்றி இருந்தவங்க பார்த்தாங்க, வெளிச்சம் இருக்குங்கிறத இவர் நம்பணும், இவரை நம்ப வைக்கணும் அப்படின்னா அது புத்தரால் தான் முடியும் அப்படின்னாராம் ஒருத்தர். சரி அவர்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க, விவரத்தை சொன்னாங்க. புத்தர் சிரிச்சாராம், எப்படிப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேனோ அதாவது உண்மை அப்படித்தான் அவரும் நினைக்கிறார், எதையும் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தால் தான் நம்ப முடியும், ஒளியை வந்து அனுபவித்து அறியாத வரையில் அது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் கிடையாது, அதனால் அவர் அதை நம்பாததும் சரிதான் அப்படின்னு சொன்னாராம் புத்தர். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கார், உங்களை குணப்படுத்தி போடலாம், உங்களுக்கு தேவை ஞானி கிடையாது, உங்களுக்கு தேவை மருத்துவர் அப்படின்னாரா. ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, பார்வை கிடைச்சிட்டுது. வெளிச்சத்தை கண்டதும் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார், புத்தரை வணங்கினார். நான் வாதம் பண்ணேன், நீங்கள் எதிர்வாதம் பண்ணலை, என்னுடைய பிரச்சனை வந்து மருத்துவரால் தான் தீரும் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்வை கிடைக்க செஞ்சீங்க அப்படின்னாராம். மனித குலத்தில் வந்து ரொம்ப அதிகமானவர்கள் நிலைமை இப்படித்தான், கண்ணை மூடிக்கிட்டு அதை சரின்னு ஒருத்தர் வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தால் அவருக்கு உதவுறது அப்படிங்கிறது முடியாத காரியம். இந்த காலத்தில் சில பேர் வந்து கண்களை திறந்துக்கிட்டே சில காரியங்கள் பண்ணுவாங்க, அது தப்புன்னு அவங்களுக்கு பின்னாடி தான் புரியும். ஒருத்தர் தன்னுடைய வலது காலில் கட்டு போட்டுக்கிட்டு அப்படி வந்தார், என்ன ஆச்சுன்னு விசாரித்தாங்க. எங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னல்களை வந்து வெளிப்போக்கமாக இருந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன், சரியாக தொடச்சிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று பார்த்தேன் அப்படின்னார். அதுக்கும் உங்கள் கால் உடஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க. நான் குடியிருந்தது 4வது மாடியாச்சே அப்படின்னாராம்.
1: கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடகி பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கள்ளக்குறிச்சியிலிருந்து அபி அவங்க தான் கேட்டிருக்காங்க. சர்பத் படத்திலிருந்து பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. 8:54 இதே ராகம் நிகழ்ச்சியில் அபி அவங்க கேட்ட பாடல் வருது, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவர் வந்து பார்வை இல்லாதவர், வாதாடுறதுல ரொம்ப கெட்டிக்காரர், தர்க்கத்துல மேதை. அவர்கிட்ட சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, சந்திரன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது,

பூவை குளிர கொஞ்சும் குயில கோடை புயல காற்றின் மகள மழையில் வீசும் மண்ணின் மணமா மனசோரோ ரசிட்டாளே.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீ தொடர்வது.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் இன்று அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது 5 நாள் பயணத்தின் கடைசி கட்டமாக இத்தாலி செல்லும் பிரதமர் அந்நாட்டு வர்த்தக தலைவர்களுடன் முதலீடுகளை மேலும் அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கிறார். வேளாண் துறையின் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் கிழக்கு மண்டல வேளாண் மாநாடு மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்குவது, மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது குறித்து இதில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படவுள்ளன. தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை சார்ந்த அரசு திட்டங்களின் ஆய்வுக்கூட்டம் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள், கிராம சாலைகள், ஜல்ஜீவன் இயக்கம், தூய்மை பாரதம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த 5 ஆண்டு MA தமிழ் பட்டப்படிப்பு முதுநிலை பட்டப்படிப்பிற்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒருங்கிணைந்த பட்டப்படிப்பிற்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளும் முதுநிலை பட்டப்படிப்பிற்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளும் விண்ணப்பங்களை அனுப்பலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஓய்வூதியர் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தலைமையில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கோரிக்கை மனு அளிக்க விரும்புவோர் உரிய விவரங்களுடன் வரும் 25ஆம் தேதிக்குள் மனுக்களை அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகளின் நலன் கருதி சவாரி குதிரைகளுக்கு நோய் தொற்று பரிசோதனை கால்நடை பராமரிப்புத் துறையால் மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சென்னையில் குதிரை ஒன்றை பழிவாங்கிய கிளாண்டர்ஸ் பாக்டீரியா தொற்று எதிரொலியாக கொடைக்கானலில் கால்நடை பராமரிப்புத் துறையினர் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். ஏரிச்சாலை, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் சவாரிக்கு பயன்படுத்தப்படும் 50க்கும் மேற்பட்ட குதிரைகளிடமிருந்து நோய் புலனாய்வு பிரிவினர் மற்றும் கால்நடை துறையினர் ரத்த மாதிரிகளை சேகரித்து பரிசோதனைக்காக அனுப்பியுள்ளனர். காய்ச்சல், தோளில் புண், சளி போன்ற அறிகுறிகள் உள்ள குதிரைகளை சவாரியில் ஈடுபடுத்தக்கூடாது என உரிமையாளர்களுக்கு கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டுள்ளன. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பை கருதி குதிரைகள் முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக கொடைக்கானலில் குதிரை ஓட்டுநர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 3வது நாளாக விளைநிலங்களை சேதப்படுத்திய யானை கூட்டத்தை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து வனத்துறையினர் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்டியதோடு காப்புக்காட்டு அடிவாரத்தில் உள்ள விவசாய நிலங்களுக்கு பொதுமக்கள் இரவு நேரங்களில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருச்சி காரைக்கால் டெமு ரயில் நாளை முதல் வரும் 26ஆம் தேதி வரை திருச்சியிலிருந்து காலை 8:40 புறப்பட்டு திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என திருச்சி ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் திருவாரூரிலிருந்து மாலை 4:15 புறப்பட்டு திருச்சி வந்தடையும். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.
0: திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: எப்பவுமே புது புது விஷயங்களை மார்க்கெட்லயும் மக்கள்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கும் போது அதை பயன்படுத்தி பாக்குறதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த மதிப்பு கூட்டு பொருட்கள். கேட்டடைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த அழைப்பு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில மதிப்பு கூட்டுதலும் விற்பனை வாய்ப்புகளும் பத்தி நமக்கு சொல்ல இருக்கிறாங்க தொழில் முனைவோர் ஆலோசகர் TRAJ மணிகண்டன் அவர்கள் நேரலையில. இப்பவே

0: உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை 0431-240-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையோ இல்லன்னா 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த கு அடிக்கலராஜ் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்று நம்மோடு டி ராஜமணிகண்டன் சார் இணைஞ்சிருக்காங்க. ஐயா வந்து சேலத்தில் தான் பிறந்து வளர்ந்து அங்கேயே படிச்சிருக்காங்க. அங்கேயே இன்ஜினியரிங் இளங்கலை முதுகலை இரண்டுமே அங்கே முடிச்சுட்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம், அதாவது மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையில் பெற்றிருக்காங்க. தற்போது தொட்டியத்தில் இருக்கக்கூடிய கொங்குநாடு இன்ஜினியரிங் காலேஜில் உற்பத்தி மற்றும் அறிவுசார் சொத்துரிமை தலைவராகவும் இன்குபேஷன் சென்டருடைய தலைவராகவும் இயங்கிட்டு வர்றாரு. அதாவது விவசாயிகளுக்கு முக்கியமாக அவங்களுடைய விளைபொருட்களை எப்படி மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தலாம், சந்தைப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான உதவிகள் இருக்குது, தமிழ்நாடு அரசு என்னென்ன உதவிகள்லாம் செஞ்சுட்டு வராங்க, இப்படியெல்லாம் வந்து மானியம் வாங்கலாம், அதுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்டை எப்படி கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும்ல, அதான முக்கியம், விற்பனை செய்தானே நம்மளுக்கு வருமானம் வரும், அந்த மாதிரியான வழிகாட்டுதலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
2: வணக்கம்
1: ஐயா. இன்னைக்கு விவசாயிகள் தங்களுக்கு நிறைய பேர் என்னென்னா வருமானம் வரல, என்னையாவது எம்பிட்டு உழைச்சாலும் கைக்கு காசு வந்து சேர மாட்டேது அப்படின்னா, எல்லோரும் அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விற்பனைக்கு போங்க, அதை கொண்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுத்தா தான் நிறையா வருமானம் வரும், வருமானம் ரெட்டிப்பாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் எப்படியெல்லாம் வந்து மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கறது விளைபொருட்களை.
2: வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ராஜமணிகண்டன். இதில் நாங்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், அதே போல் இங்கே மகளிர் சுயுதவிக் குழுக்கள், நிறைய பேர் நிறைய சிரமங்கள் அனுபவிச்சிட்ருக்கோம். பொருட்களை உற்பத்தி பண்ணுறது அப்படின்னா நேரடியாக பொருளை உற்பத்தி பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வாழைகள், வாழையில் ஒரு 1.5-2 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாழை மரங்களை வளர்த்தி வாழையை தார்களை உருவாக்கி அந்த வாழைத்தார் விளைச்சலுக்கு வந்தவொடனே வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு சந்தைகளில் விற்பனை செய்கிறோம். இந்த மாதிரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் அந்த வாழை மரங்களை வளர்ப்போம். வளர்த்து முடித்ததுக்கப்புறம் அந்த வாழை மரத்தை மொத்தமாக வெட்டிட்டு அறுவடைக்கு பின்னாடி வெட்டி ஒன்றா மண்ணுக்குள்ளே தள்ளுவோம், அல்லது அதை என்ன பண்ணுறோம் ஒரு ஓரத்தில் வச்சு எரிச்சு விட்டுறோம். ஸோ இது மாதிரி இல்லாமல் ஒரு எளிமையான முறையில் ஒரு 30-50 ப்ராடக்ட் அதிலிருந்து நம்ம பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா, நம்ம வாழை மரங்களில் இருக்கக்கூடிய கீழே இருக்கிற மட்டை தண்டு இலை அத்தனையுமே வேல்யூ அடிஷன் பண்ண முடியும், மதிப்பு கூடுதல் பண்ண முடியும். ஸோ ஒரு பொருள் அப்படின்னா வாழைனா வாழை பழங்களாகவும் காய்களாகவும் விற்கிறத தாண்டி வாழை மரத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வேல்யூ அடிஷன் பண்ண முடியும். இது மட்டும் இல்லை, எல்லா விதமான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுமே நம்ம வேல்யூ அடிஷன் பண்ண முடியும், மதிப்பு கூடுதல் செய்ய முடியும். அந்த வகையில் பார்த்தோம்னா இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வாழையில் இருக்கக்கூடிய அந்த மொத்த கழிவுகளையுமே, வாழை மட்டை, வாழை இலை, வாழைத்தண்டு, ஸோ கீழே இருக்கக்கூடிய வாழைக்கட்டை, இது அத்தனையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வேல்யூ அடிஷன் மதிப்பு கூடுதல் பண்ண முடியும்.
1: என்னெல்லாம் செய்யலாங்க
2: இது செய்கிறது அப்படின்னா, நம்ம ஃபர்னிச்சர்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய டேபிள் ஸ்டூலு, நம்ம மேலே போடக்கூடிய அந்த மைக்கா ஷீட்டுக்கு ஆல்டர்னேட்டாக, இதில் இருக்கக்கூடிய வாழை மட்டையிலிருந்து நம்ம மைக்கா ஷீட்டுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ப்ராடக்டை பண்ண முடியும். அது வந்து பார்க்குறப்போ நேச்சுரல் லுக்கில், நேச்சுரலாக எந்த விதமான கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் பக்காவாக பண்ணுற அளவுக்கு தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி வளர்ந்தாச்சு. இந்த தொழில்நுட்பங்கள் எங்களோட இடத்துலையே இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 32 வகையான ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாழை மட்டையை வாழை நாரில் ஃபைபர் ப்ராடக்டாக கூடை பின்னுதல் மட்டும்தான் பார்த்துருப்போம். ஆனால் அது இல்லாமல் நம்ம வாழை மட்டையிலிருந்து ஷீட்டாக பவுடராக நேனோ பார்ட்டிகல்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஷீட்டாக மட்டும் பண்ணுறது இல்லாமல் இந்த போர்டு, பார்ட்டிகல் போர்ட்ஸு, ஸோ MDF போடும்பாங்க, மீடியம் டென்சிட்டி போர்டு அப்படிம்பாங்க, அந்த மாதிரி போர்டுங்க, அந்த மைக்கா ஷீட்டுக்கு ஆல்டர்னேட் போர்ட்ஸு, ஃபர்னிச்சர்ஸு, ஸோ வீட்டில் வைக்கக்கூடிய ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ், ஒரு ஹோம் டெக்கார் ஐட்டம்னா லைட்டிங் ஐட்டம்ஸ்லேருந்து ஆரம்பித்து, ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய மேஜை மேலே வைக்கக்கூடிய அந்த வெயிட்டு, பேப்பர் வெயிட்டு, ஸோ மேலே போடக்கூடிய மூடிகள், ஸோ அழகு சாதன பொருட்கள், இது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்மளோட ஜுவல்லரி பாக்ஸ், ஸோ இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அதில் உருவாக்க முடியும்.
1: சரிங்க ஐயா, இப்போ இதெல்லாம் உருவாக்குறதுக்கு கற்றுக்கலாம். அதுக்கு அடுத்து இப்போ என்னென்னா எல்லோரும் செய்கிறாங்க, மதிப்பு கூட்டுதல் செய்கிறாங்க, அடுத்து அந்த விற்பனை வாய்ப்பில் தான் போய் எல்லாத்துக்கும் ஒரு
2: சிரமங்கள்
1: இடங்கள் என்ன, எப்படிங்க விற்பனையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்?
2: மக்கள்கிட்ட சேர்க்கறது என்ன ப்ராடக்ட்டு, அது யார் கஸ்டமர் அப்படிங்கிறது, இந்த வகையில் நம்ம பிரிக்கணும் நம்ம பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு விலை எவ்வளோ நிர்ணயம் பண்ணுறோம், அதுக்கு உற்பத்தி செலவு எவ்வளோ ஆகுதுங்கிறத பொறுத்து

0: கைண்ட் ஆஃப் கஸ்டமர், என்ன டைப் ஆஃப் கஸ்டமர்கிட்ட நம்ம போய் சேர்க்கறது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம், அந்த பொருளை உற்பத்தி பண்ணி ஒரு அழகுச்சாதன பொருளை உற்பத்தி பண்ணுறோம், ஒரு ஜுவல் பாக்ஸ் உற்பத்தி பண்ணுறோம், அதனுடைய விலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400-500 ரூபாய் இருக்குது அப்படின்னா, ஸோ லோக்கல் மார்க்கெட்டில் விற்கிறதுங்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது. ஸோ அப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரியான இடங்களையும், அதே போல் எக்ஸ்போர்ட், இன்றைக்கி இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் சந்தை மார்க்கெட் இருக்குது. இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட், அது என்ன இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான நிறுவனங்கள் இருக்காங்க, அது மாதிரி அவங்களோடையும் பண்ண முடியும். எட்ஸிங்கிற ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் இருக்காங்க வெளிநாடுகளில், இங்கே உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள்லேருந்து, தமிழ்நாடு மாதிரியான சின்ன சின்ன கிராமங்கள்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவே வெளிநாடுகளுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுதான் இந்த இட்ஸிங்கிற வெப்சைட் எல்லாம் பண்ணுறாங்க, அந்த இ காமர்ஸ் வெப்சைட்ஸ். ஸோ நம்மளோட இ காமர்ஸ் வெப்சைட்டையும் உருவாக்கி, அந்த இ காமர்ஸ் வெப்சைட் நம்மளோட பொருட்கள் எல்லாத்தையும் ஃபோட்டோ பண்ணி அதனுடைய நம்மளோட அந்த மெட்டா மூலமாக ஆட் கொடுத்து வெளிநாட்டில் இருக்கிற கஸ்டமரையும் நம்ம வெப்சைட்டுக்கு வர வைக்க முடியும். ஸோ அது மாதிரி பண்ணுறது மூலமாக நம்மளோட ஓன் வெப்சைட்டிலிருந்தும் ஆர்டர்ஸ் நமக்கு வர ஆரம்பிக்கும். அதே போல் அமேசான் ஃப்ளிப்கார்ட்ஸு, ஸோ amazon.com இந்த மாதிரியான ஐட்டம்ஸு, வால்மார்ட் மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இன்றைக்கி வந்துட்டாங்க உள்ள. ஸோ வால்மார்ட்டோட தான் இப்போ ஃப்ளிப்கார்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஸோ இவங்க மூலமாக, இந்த வெப்சைட்ஸ் மூலமாக நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணி நேரடியாக இப்போ யூஎஸ்கோ அல்லது கனடாவுக்கோ அல்லது நியூசிலாந்துக்கோ இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கு நமக்கு வந்து காண வாய்ப்புகள் இன்றைக்கி ஏராளம் இன்றைக்கி இருக்குது. அதுக்கான ட்ரைனிங்ஸும் அந்தந்த நிறுவனங்களே கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இடிஐயில் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூட்டும், நம்மளோட தொழில் முனைவோர் மேம்பாட்டு வாரியம், தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய மேம்பாட்டு வாரியம், இதுக்கு ரெகுலராக ட்ரைனிங்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இனோவேட்டிவாக ஏதாவது ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, ஒரு புதுமையை உற்பத்தி பண்ணி ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர்றப்போ அந்த பொருளை உருவாக்குறதுக்கும் அவங்களே பணம் கொடுக்குறாங்க, அந்த பொருளை சந்தைப்படுத்துறதுக்கும் அவங்களே சப்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ், ட்ரைனிங் சப்போர்ட்ஸு எல்லாம் பண்ணி கொடுத்து அந்த பொருளை போய் ரீச் அவுட் ஆகிற வரைக்கும், கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற வரைக்கும் அத்தனை விதமான சப்போர்ட்டும் இன்னைக்கு பண்ணிட்டு
1: இருக்காங்க. ஐயா, அந்த இடிஐன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு எப்படி வந்து நம்ம, அவங்க எப்ப பயிற்சி கொடுக்குறாங்க, அந்த விவரங்கள்லாம் எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது?
0: அவங்களோட இடிஐ tn.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் இருக்குது. கூகுள் பண்ணாவே தெரியும் நம்ம இடிஐ டிஎன் அப்படின்னு போ, தமிழ்நாடுங்கிற அந்த இதில் கூகுள் பண்ணோம்னா வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோம்னா அவர் ஸ்க்ரோலிங் ஆகிட்டே இருக்கும். என்னென்னலாம் அவங்க இப்போ ட்ரைனிங்ஸில் அடுத்தடுத்து ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்கங்கிற விஷயங்களும், என்னென்ன பற்றுச்சீட்டு அப்படிங்கிறப்ப பற்றுச்சீட்டு ஏ, பற்றுச்சீட்டு பி அப்படிங்கிற, இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம் ஏ, இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம் பின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரித்து அதுக்கு சலுகைகளும் கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் என்னென்னா, ஒரு 300,000 ரூபா ஐவிபி ஏல, ஐவிபி பியில் ஒரு 700,000, மொத்தம் 1,000,000 ரூபா பொருளை ஐடியாவிலேருந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 300,000, அந்த ப்ராடக்டை சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு 700,000, மொத்தம் 1,000,000 ரூபா வரைக்கும் அவங்க கிராண்ட்டாகவே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் அத்தனையும் என்னென்னா, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை ரெகுலராக அந்த வெப்சைட்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல் ஒரு 55 நிறுவனங்களோட ட்ரை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கொங்குநாடு காலேஜ் மாதிரியான நிறுவனங்களோடையும், இது மாதிரி ஒரு 55 கல்வி நிறுவனங்களோட அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த 55 நிறுவனங்களில் யாரும் அப்ரோச் பண்ணாலும் நேரடியாக இடிஐக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறத அவங்களே வழிகாட்டுதல் பண்ணுவாங்க. ஸோ இந்த 55 நிறுவனங்களும் வழிகாட்டுதல் பண்ணி அந்த வெப்சைட்லேயே நம்ம அப்ளை பண்ண வச்சு, அந்த அப்ளை பண்ணுறது மூலமாக அவங்க கால் ஃபர் பண்ணுவாங்க. அந்த அன்னைக்கு நம்ம போய் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அடுத்த கட்டங்களுக்கு அவங்க நகர்த்தி கொண்டு போவாங்க.
1: ஐயா, இப்போ முதல்ல ஐடியானா என்ன, அது எப்படி ப்ராடக்டாக மாற்றுறது அப்படிங்கிற விவரங்கள்லாம் நம்ம வந்து ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
0: டைம்
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.

0: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1
4: இன்று பிற்பகல் 3 மணிக்கு
3: அசத்தல் சந்திப்பு,
4: மன்னர்குடி இடையர்நத்தம்,
3: ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து
4: நேரலை.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்லைட்ல சறுக்கலாம், வேவ் பூல்ல குதிக்கலாம், ரெயின் டான்ஸ்ல செம்ம பிளாஸ்ட் பண்ணலாம்.
6: வாங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
2: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
3: வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மதிப்பு கூட்டுதலும் விற்பனை வாய்ப்புகளும் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நேர்களே. இதுல உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை 4 3 1 240 102 1 246 102 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்லயோ, இல்லனா 9 3 8 546 102 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம். இப்ப வாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம்.
4: ஐயா, இப்போ நீங்கள் இந்த இடிஐஐ அப்படிங்கிற அந்த இன்ஸ்டியூட் மூலமாக ஐவிபிஏ அது மாதிரி ஒரு 10 லட்சரூபா மானியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை வந்து ஐடியாவை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணணும். முதல்ல ஐடியாவுக்கு ஒரு தொகையும், அதுக்கப்புறம் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு தொகையும் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க. இந்த ஐடியானா என்ன, அது எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள்.
5: ஓகே, ஐடியா அப்படிங்கிறது நான் சொன்ன வாழையிலிருந்தே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்களே. இப்போது ஒரு இன்னோவேஷன் இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்டோட எதிர்பார்ப்பு இருக்குது. ரெகுலர் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதில்ல. ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க, பட்டு கிராண்டாக கொடுக்கறதுக்கு அதை பெருசாக என்கரேஜ் பண்ணுறதில்ல. இன்னோவேஷன் இருக்கணும். இப்போ ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டுருக்கிற பிஸ்னஸ்லேயும் ஒரு புதுமையை உற்பத்தி பண்ணி, புதுமையை உண்டு பண்ணி அதை பிஸ்னஸை நம்ம கொண்டு போகிறப்போ அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த இன்னோவேஷனை வந்து ஒரு இருக்க மாதிரி ஒரு ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நம்ம எளிமையாக புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ வாழையிலே எடுத்துக்கலாங்களே, வாழையில் வாழைக்காய் பார்த்துருப்போம், வாழைப்பழங்கள் பார்த்துருப்போம். ஆனால் வாழைக்காயினா இயர்லி ஸ்டேஜ், ஃபிங்கர், க்ரீன் ஃபிங்கர்னு சொல்லுவோம். ஒரு சின்ன காயாக இருக்கக்கூடியப்போ ஒரு சின்ன கீரல் விழுந்துட்டால் கூட அதிலிருந்து பால் வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த பால்லேருந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, பேப்பர் ஒட்டுறதுக்கு, ஃபைல் ஒட்டுறதுக்கு, இந்த மாதிரி ஒட்டுறதுக்கெல்லாம் கம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த கம்மெல்லாம் சிந்தட்டிக், பியோர் கெமிக்கல்லேருந்து உருவாக்கப்பட்டது. கலர் கலராக இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும், அந்த மாதிரி கலரில் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே ஃபுல் சிந்தட்டிக்ஸ். ஸோ சிந்தட்டிக் ஆர்டிஃபிஷியல் கலரிங்ஸில் கொடுக்குறது, அதே போல் கெமிக்கல்லேருந்து உருவாக்கப்படக்கூடிய கம்ஸ். ஸோ இதே வந்து வாழையிலிருந்து கூடிய இயர்லி ஸ்டேஜ், அந்த ஃபிங்கராக இருக்கக்கூடிய இளமை காலங்களில் இருக்கக்கூடிய ஒரு வாழை காயிலிருந்து அது அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த பாலை எடுத்து மதிப்பு கூட்டு பண்ணி இந்த எடியபிளில் இருக்கக்கூடிய சாப்பிட தன்மை வாய்ந்த ஒரு பொருளாக

0: ஆகவே அந்த பாலை எடுத்து நம்ம கம்மா மாற்ற முடியும். அந்த மாதிரி கம்மா மாற்றுறப்போ இதில் ஒரு இன்னோவேஷன் இருக்குது. இது வரைக்கும் வேர்ல்டு வைடாக எங்கேயுமே பெருசாக இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ் இல்லை. ஸோ இது மாதிரி பண்ணுறப்போ ஒருவேளை அந்த யூஸ் பண்ணக்கூடிய குழந்தைகள் அதை சாப்பிட்டுருச்சுனாலும் எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படாத இருக்கும். இது மாதிரியான இன்னோவேஷன்ஸும் ஸோ சைமல்டேனியஸாக ஸ்கூல் கிட்ஸுக்கு நம்ம ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ண முடியும். அதே போல் இந்த பக்கம் இருக்கிற பாதுகாப்பான ஒரு உற்பத்தியை உருவாக்க முடியும். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாழையில் இதை தவிர வேறு எதுவும் பொருட்கள் இல்லைங்கிற அடிப்படையில் ஒரு புதுமையான இன்னோவேஷனை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி புதுமையான ஒரு ப்ராடக்ட் ஆல்ரெடி கம்முங்கிறது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது, ஆனால் சிந்தட்டிக் கம்ஸாக இருக்குது. இந்த வாழையிலிருந்து இதை தவிர வேறு எதுவும் பெருசாக பொருட்கள் உற்பத்தி பண்ணப்படாது. வாழை பவுடராகவும் ஹெல்த் மிக்ஸாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் பண்ணுறாங்க. இதிலிருந்து ஒரு கம்மை வந்து நேச்சுரல் பேஸ்டு ஒரு இயற்கை சார்ந்து ஒரு கம்மை உற்பத்தி பண்ணுறப்போ ஒட்டும் பொருட்களை உற்பத்தி பண்ணுறப்போ கட்டாயமாக அதில் ஒரு இன்னோவேஷன் இருக்குது, புதுமை இருக்குதுங்கிற அடிப்படையில் இதுக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இடிஐ மாதிரியான நிறுவனங்களும் ஸ்டார்ட் அப் டிஎன்ங்கிற நிறுவனங்களும் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு உதவித்தொகையை 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் கொடுக்க 15 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ் தான் அவங்க எதிர்பார்க்கறது. இதை தான் நம்ம ஐடியா ஸ்டேஜ். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு ஐடியா, இந்த ஐடியாவை ப்ரோட்டோடைப்பாக மாற்றுறதுக்கு என்கிட்ட இந்த ஐடியா இருக்குதுன்னு அந்த ஐடியாவை அவங்கக்கிட்ட அப்ளை பண்ணுறப்ப அவங்க ஒரு நாள் நம்ம கூப்பிடுவாங்க. அதை நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்குறப்போ இந்த ஐடியா எங்கிட்ட இருக்குது, நான் இதை மதிப்பு கூட்ட பண்ண இந்த மாதிரி பொருளை உற்பத்தி பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஐடியா டு ப்ரோட்டோடைப்புக்கு ஒரு 3 லட்சம் ரூபா கிராண்ட் வந்து இடிஐயிலேருந்து தராங்க. இதை நம்ம வேல்யூடேஷன் பண்ணுறதுக்கு 7 லட்சம், அதுக்கு அடுத்தது அந்த 7 லட்சம் முடிஞ்சதுக்கப்புறம் 15 லட்சம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு இன்னோவேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் அப் டிஎன்ங்கிற மாதிரி நிறுவனங்கள் 15 லட்சம் வரைக்கும் தருவாங்க.
1: ஐயா இந்த ஸ்டார்ட் அப் டிஎன்னு சொல்கிறீங்க இல்லைங்க, அந்த நிறுவனம் என்ன மாதிரியான நம்ம இந்த தொழில் முன்னெடுப்புக்கான வாய்ப்புகளை செய்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
0: ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மிஷன் அப்படிங்கிற அடிப்படையில் செக்ஷன் 8 கம்பெனியாக ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு நிறுவனம் தான் ஸ்டார்ட் அப் டிஎன்ங்கிற ஒரு நிறுவனம், ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுங்கிற நிறுவனம். மிஷன் டைரக்டர் ராமநாதன் சார் இருக்காங்க, அவங்க வந்து நேட்டிவ் லீடோட லீடாக இருந்தாங்க, இப்போ வந்து இந்த நிறுவனத்தை இயக்கிட்டு இருக்காங்க, டைரக்டராக இருக்காங்க. ஸோ நல்ல முறையில் நிறைய பேருக்கு அவேர்னஸ் உண்டு பண்ணியிருக்காங்க. இவங்களோட நோக்கம் என்னென்னா ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாகவும் ஒரு எல்எல்பியாகவும் ஒரு கம்பெனியை நிறுவனங்களை உருவாக்கி தமிழ்நாட்டில் குஜராத் மாதிரியான விஷயங்கள் அங்கெல்லாம் எப்படி நிறுவனங்கள் கொண்டு போய் சேர்ந்ததோ நிறைய நிறுவனங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் பெருகணுச்சோ அதே போல் இங்கே உற்பத்தி நிறுவனங்களை பெருக்கி கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக டெவலப் பண்ணப்பட்ட ஒரு செக்ஷன் 8 கம்பெனி தான் ஸ்டார்ட் அப் டிஎன்ங்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் கீழே இருக்கக்கூடிய கிராமந்தோறும் புத்தொழில் செய்வோன்னு ஒரு மகளிருக்கு ஒரு 1 லாக் ரூபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு மாணவர்கள் என்கரேஜ் பண்றதுக்காக ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்ங்கறத கொண்டு வராங்க. ஃபேக்கல்ட்டியை என்கரேஜ் பண்றதுக்கு ஃபேக்கல்ட்டி ஸ்டார்ட் அப்ஸ்னு ஒன்னு கொண்டு வராங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புளை கிளஸ்டர் ஆஃப் பீப்புளை கம்பைன் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் நிறுவனங்கள்னு உருவாக்குறாங்க. இன்வெஸ்டர் கனெக்ட் பண்றாங்க. ஸோ நமக்கு வந்து தொழில் முதலீடா நல்லபடியாக கொண்டு வரணும். இப்போ ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டேன், ஒரு 5 லேக்கில் போட்டு ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டேன், இன்றைக்கி ஒரு 50 லட்சம் பிஸ்னஸாக கொண்டு வந்துட்டேன், இதுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஏதாவது நிதி உதவிகள் தேவை அப்படின்னா அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இந்த ஜோகோ மாதிரியான நிறுவனங்கள் அவங்க இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கிறாங்க. பட் நம்ம ப்ராடக்ட் கையில் வச்சுருந்தாலும் அதுக்கு அடுத்து ஸ்கேலப் பண்ண முடியல. அது மாதிரி ஸ்கேலப் பண்ணணும்னு நினைக்கிற இடங்களில் இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் உள்ள வந்து இவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு 5 கோடி 10 கோடி வரைக்குமே அவங்களுக்கு சப்போர்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வராங்க. ஸோ நம்மளோட நிறுவனங்களோட மதிப்புகளை வேல்யூவேஷன் பண்ணி அந்த வேல்யூவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கொடுக்க முடியுங்கிறத அந்த நிறுவனங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணி இவங்களோட டை அப் பண்ணி கொண்டு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு நம்மளோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஆரம்ப காலங்கள் லீகலைசேஷன்லேருந்து ஆரம்பித்து ஸ்மார்ட் கார்டுங்கிற ஒரு திட்டம் இருக்குது, நம்ம பதிவு பண்ணுற ஜிஎஸ்டியிலேருந்து ஆரம்பித்து கம்பெனி உருவாக்குறதுக்கு தேவையான லீகலைசேஷன் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட் இன்வெஸ்டார் கனெக்ட் அத்தனை விதமான சப்போர்ட்டும் ஸ்டார்ட் அப் டிஎன் இன்னைக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எங்களை மாதிரி ப்ரீ இன்குபேஷன் சென்டர் கொங்குநாடு மாதிரியான ப்ரீ இன்குபேஷன் சென்டரை டெவலப் பண்ணி அவங்களோட ஸ்பான்சர்ஷிப்லேயே டெவலப் பண்ணி இந்த லோக்கல் பேஸ்டு யார் யாரெல்லாம் இந்த மாதிரி தொழில் முனைவோர் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற சிரமங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணி அவங்கள அடுத்த கட்டம் மேம்படுத்துறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் எங்களை மாதிரியான இன்குபேஷன் சென்டர் மூலமாக பண்ணுறாங்க.
1: ஐயா இப்போ நீங்கள் சொல்லும்போது ரொம்ப பெரிய பிரமிப்பாக தான் இருக்குது. எப்படியெல்லாம் நீங்கள் போகிற போக்கில் சொன்னீங்க இந்த மாதிரி நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவே வெளிநாட்டுக்கு நம்மளுடைய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு, நம்ம ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி நம்மளுடைய பொருட்களை டிஸ்பிளே பண்ணி அந்த பொருட்களை வெளிநாடுல பார்த்து அந்த பொருட்களை பார்த்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னீங்க, அது குறித்தெல்லாம் வந்து ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து பேசலாங்க.
0: கட்டாயமாக
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நாம இதுவரைக்கும் கேட்டோம். திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த அழைப்பு.

0: நிகழ்ச்சியின் விளம்பர தாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
4: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
3: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
5: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரியல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
10: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
11: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
9: மே 31 மாலை 4 முதல் 6 வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
12: இருக்கு.
13: திருச்சி சாரதாஸ்.
14: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: இன்று பிற்பகல் 3 மணிக்கு
0: அசத்தல் சந்திப்பு,
1: மன்னர்குடி இடையர்நத்தம்,
0: ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து
1: நேரலை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்லைட்ல சறுக்கலாம், வேவ் பூல்ல குதிக்கலாம், ரெயின் டான்ஸ்ல செம்ம பிளாஸ்ட் பண்ணலாம்.
3: வாங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
7: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
8: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
9: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: ஒரு நாள் 2 நாள் தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை கூட அதிக நாட்களுக்கு பயன்படுத்த முடியும் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறது மூலமா. கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த அழைப்பு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மதிப்பு கூட்டுதலும் விற்பனை வாய்ப்புகளும் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம் நேர்களே. இதுல உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்கலாம். 0-4-3-1-240-1-246-1-202 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையோ, இல்லைன்னா 9-5-546-1-201 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். இப்போ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்க உதவி செய்யறதா சொன்னாங்கல்ல, அந்த உதவியை பெறதுக்கு ஏதாவது வயது வரம்பு, கல்வி தகுதி இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் திருவானைக்கோவில் இருந்து.
11: வயது வரம்பு, ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்கிறதுக்கு வயது வரம்பு அப்படிங்கிறது அந்த மாதிரி எதுவும் இல்லை. யார் வேணாலும் இங்கே பண்ண முடியும். கல்வி தகுதிங்கிறதும் இங்கே ஒன்றும் அவசியங்கள் கிடையாது. யார் வேணாலும் பண்ண முடியும். சின்ன ஸ்டூடெண்ட்ஸும் பண்ண முடியும். ஒரு மினிமம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாவே போதுமானது. ஸோ நம்ம ஓட்டு போடுற வயசு இருந்தால் போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம யார் வேணாலும் பண்ணலாம். அப் டு ஏஜ் லிமிட்டில் ஒன்றும் கிடையாது. இதில் தாராளமாக அனைவரும் இதில் பங்கேற்கலாம். ஸோ அது இதுதான் படிச்சிருக்கணும், அதுதான் படிச்சிருக்கணும், ஆர்வம் இருக்கணும், இன்னோவேஷனாக புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கிற யார் வேணாலும் இதில் பங்கேற்கலாம். அது பெண்களோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. 18 வயசு நிரம்பப்பட்டவங்க யார் வேணாலும் இதில் பங்கேற்க முடியுங்க.
12: சிறப்பிங்க ஐயா. அந்த TN Apex நிறுவனம்

0: என்ன மாதிரியான பணிகளை செஞ்சுட்டு வருது, அதன் மூலமாக நம்ம வந்து ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளுடைய பொருட்களை வெளிநாடுகளுக்கு கொண்டு விற்பனை பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்புகளாக இருக்குங்கிறத சொல்லுங்க.
1: ஓகே, டிஎன்எஃப்எக்ஸ் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. டிஎன்எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் இன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்பரேஷன். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் அழகுசுந்தரம் சார் தான் டைரக்டராக இருக்காங்க. அவங்க ஹெட்டட் பை எடுத்ததுக்கப்புறம் இந்த நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ரேம்ப்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அதே போல் இண்டஸ்ட்ரியல் காரிடாருங்கிற ஒரு ப்ரோக்ராமை பண்ணுறாங்க. ட்ரைனிங்ஸும் லீகலைசேஷன் சப்போர்ட்டும் ரேம் ப்ரோக்ராம்ஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. நமக்கான மார்க்கெட்டிங் சப்போர்ட்ஸும் நமக்கான லீகலைசேஷன் சப்போர்ட்டும், இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த சப்போர்ட்ஸில் ரேம் ப்ரோக்ராம் கீழே பண்ணுறாங்க. ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும், ஒரு மதிப்பு கூட்டத்தில் பற்றி பேசணும், அல்லது ஒரு ஒரு ஒரு ஆட்களுக்கு யாருக்காவது தேவைகள் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது தேவைன்னா ஒரு பல நிறுவனங்களோட கம்பைன் பண்ணி அந்த ட்ரைனிங்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாம் அவங்க செஞ்சிட்ருக்காங்க ரேம் ப்ரோக்ராம்ஸில். இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ரோக்ராமில் அப் டு நம்ம டெல்டா டிஸ்ட்ரிக்ஸ் ஃபுல்லாக, ட்ரிச்சியிலிருந்து ஆரம்பித்து நாகப்பட்டினம் வரைக்கும் டெல்டா டிஸ்ட்ரிக்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட வேல்யூடிஷன் ஒரு கிளஸ்டர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், ஒரு 20 எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் சேர்ந்து, ஒரு சின்ன சிறு குறு தொழில் செய்கிறவங்க ஒன்றா சேர்ந்து, ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ணுறவங்களே ஒரு 20 நிறுவனங்களை செலக்ட் பண்ணி அந்த 20 நிறுவனங்களுக்கு ஒரு கிளஸ்டர் ஆஃபீஸ் மாதிரி பண்ணி, ஒரு கிளஸ்டர் மாதிரி பண்ணி அதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் டிக் மூலமாக ஒரு ப்ரோக்ராம் வந்து மைக்ரோ கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்குது. அந்த மைக்ரோ கிளஸ்டர் ப்ரோக்ராம் மூலமாகவும் சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு சொல்கிறோம், இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ண வச்சு அது மூலமாக 1 கோடியிலிருந்து ஆரம்பித்து நம்ம 10 கோடி வரைக்கும் 30% 50% மானியங்கள் வரைக்கும் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டிலும் 50%ம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 30% ஸ்கீம்ஸ்லேயும் நம்ம பண்ணுறாங்க. மைக்ரோ கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் 30% ஸ்கீம் வரைக்கும் இருக்குது. இப்போ 1 கோடி ரூபாய்க்கு என் ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த 20 குறு நிறுவனங்கள், சிறு குறு நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து எங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், வீட்டில் நான் முறுக்கு போடுறேன், ஆனால் எனக்கு முறுக்கு புளிய முடியல, எங்களுக்கு சிரமமாக இருக்குது, நிறைய ப்ரொடக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் தேவை அப்படின்னா தனிப்பட்ட முறையில் லோனாக தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இதே இந்த நிறுவனங்கள் ஒரு 20 பேர் அதே சிமிலர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்கள ஒன்று சேர்த்து கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணி அது இந்த டிஎன்எஃப்எக்ஸ் வழியாக டிக் மூலமாக நம்ம ஒரு அப்ளை பண்ணுறோம், கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோன்னா அந்த மைக்ரோ கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் அந்த 1 கோடி ரூபா நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 1 கோடியில் 30% கவர்மெண்ட்டோட அது 30% நம்ம கையிலிருந்து போட்டுக்கணும், அந்த 20 நிறுவனங்களும் ஷேர் பண்ணி போட்டுக்கணும், அந்த 70% சப்சிடியாக கிராண்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிங்கிற
0: ரொம்ப நல்லா இருக்கீங்க. அது 20 பேர் வந்து 30 ரூபாய் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப
1: ஈஸி, எளிமையான வழிமுறைகள் தான். அந்த 30 லட்சம் தான் அவங்க பண்ணுறது, 70 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்டோட சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அந்த ஏரியாவில் கிரியேட் ஆகிறப்போ அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை தொழில் பண்ணுறவங்களும் அது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க எல்லாமே அந்த எக்யூப்மெண்ட்ஸையும் டூல்ஸையும் யூஸ் பண்ணி நம்மளால் பயன்படுத்திக்க முடியும்.
0: இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா மணப்பாறையில் முறுக்கு புளிகிறாங்கன்னா முறுக்கு புளிகிற ஒரு 20 பேர்
1: சேர்ந்துக்கிட்டு இது வந்து இந்த கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் வழியாக நம்ம அப்ரோச் பண்ணி, கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து அந்த ஸ்கீம் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணோம்னா அதுக்கு சர்டன் இன்டர்வியூஸ் ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸில் முடித்து ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்க முடியும். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டுலேயுமே இதில் வந்து மைக்ரோ கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அங்கே வந்து கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு வச்சுருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரி வேலைகள்லாம் டிஎன்எஃப்எக்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய நிறுவனங்களோட டைஅப் பண்ணி எக்ஸ்போர்ட்டுக்குன்னு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் லீகலைசேஷன் சப்போர்ட்டும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்களே வந்து ஒரு நிறுவனத்துக்கு பண்ணி கொடுத்தோம், காயத்ரி விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கு பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம்சி அப்பிடாவோட ஆர்சிஎம்சி எடுத்தோம், ரிஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அப்பிடாவிலேருந்து எடுத்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு, ஐஇ கோடுன்னு சொல்லுவோம், அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு அதுதான் லைசன்ஸ். ஆக்சுவலி அது இருந்தால் தான் நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆத்தன்டிகேஷன் லைசன்ஸ். ஸோ இதை வந்து ரெண்டையுமே எடுக்கிறதுக்கு ஒரு 5900 ஆச்சு. அந்த 5900 அக்ரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு ரீஎம்பர்ஸ்மெண்ட்டாக நமக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க.
0: ஸோ அதுலேயும் வந்து
1: ஜீரோ தான், ஜீரோ காஸ்ட் தான் நமக்கு செலவு பண்ண காசு.
0: ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அவங்களுடைய விளைபொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னா இப்போ அப்பிடாவை போய் பார்க்கணுமா அப்பெக்ஸை பார்க்கணும்?
1: அப்பெக்ஸை பார்த்தா போதும், அவங்க அத்தனை டிபார்ட்மெண்ட்டோடய கணக்கில் இருக்காங்க. டிஎன்எஃப்எக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை டிபார்ட்மெண்ட்டோடையும் கணக்கில் இருக்காங்க. அவங்க அத்தனை கனெக்டிவிட்டியும் அக்ரோ அண்ட் ஃபுட்டு பேஸ்டு பிஸ்னஸ், ஃபுட்டு ரிலேட்டடான பிஸ்னஸ் அத்தனைக்கும் கனெக்ட் பண்ணுறது தான் இவங்களோட நோக்கமே. ஸோ இவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கணக்கில் இருக்கிறதுனால ஒரு சென்டர் பாயிண்ட்டாக நின்று வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. நமக்கு என்ன தேவைகள் இருக்குது, என்ன டிபார்ட்மெண்ட் போனால் என்ன ஸ்கீம் கிடைக்குங்கிற அத்தனை வகையான சப்போர்ட்ஸும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஈவன் அப்பிடா கிட்ட நாங்கள் நேரடியாக கனெக்ட் பண்ணல. ஸோ எங்களோட

கனெக்ஷன்ஸ் வந்து இவங்க டிஎன்எஃப்எக்ஸ் தான் எடுத்துகிட்டு போய் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த அக்ரி மார்க்கெட்டிங் டிபார்ட் தமிழ்நாடு அக்ரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் திருச்சியில் இருக்கவங்க அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா, இந்த ரீஎம்பஸ்மெண்ட்டுக்கு அவங்களே அப்ளை பண்ணி அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. பணம் மட்டும்தான், டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் சைன் பண்ணி கொடுத்தோம், அத்தனை வேலைகளும் டிடி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருந்து அவங்களே நமக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வந்து சேர்ற வரைக்கும் எல்லா வேலைகளும் அவங்களே ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு தேவையானது இப்போ என்னென்னா, உண்மையான உழைப்பு

0: நேரத்தில் சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி பிஸ்கட்ஸாக பண்ணி குக்கீஸாக பண்ணி ஆவாரம்பு, செம்பருத்தி, முடக்கத்தான், முருங்கைக்கீரை, வாழைத்தண்டு, நெல்லிக்காய், வெண்தாமரை, ஐந்து வகை கீரை, வல்லாரை, தூதுவளை, பிரண்டை, துளசி, கருப்பு கவுனி, ராகி, கம்பு, திணை, வரகு, இப்படி ஒரு 21 வெரைட்டிஸில் மைதா இல்லாத, ஒயிட் சுகர் இல்லாத, ஒரு ட்ராப் ஆஃப் கெமிக்கல் இல்லாமல் அந்த பொருளை உற்பத்தி பண்ணி அதை வந்து பேக்கெட்ஸில் 10-10 பீசஸாக வச்சு, ஸோ இது வந்து வெளிநாடுகளுக்கும், தோஹா, கத்தார், துபாய் மாதிரியான நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்.
1: சரிங்க, இப்போ நீ இதெல்லாம் வந்து இதை பற்றியான விவரங்கள்லாம் நம்ம இந்தியர்களுக்கு தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க எப்படிங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம இங்கேருந்து எப்படி விளம்பரம் பண்ணுறது, இங்கேருந்து நீங்கள் அங்கெல்லாம் வந்து விளம்பரம் பண்ண முடியும் அப்படின்றீங்க ஆன்லைன் மூலமாக, அது எப்படி செய்கிறது?
0: விளம்பரங்கள் ரெண்டு வகையாக நடக்குது. நேரடியாக நம்மளும் விளம்பரம் பண்ண முடியும், இன்னொன்று நம்மக்கிட்ட வாங்கி அங்கே விற்கிறாங்க இல்லைங்களா, அங்கே கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போய் லோக்கல் செல்லர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் மால்ஸ்லேயும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெரிய பெரிய மால்ஸ், நம்ம ஊரில் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அங்கே மால்ஸ், அந்த மாலில் ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கிறத டிஸ்பிளேவோடு வச்சு அவங்க கொடுக்குறாங்க. அந்த டிஸ்பிளேவோட கொடுக்குறப்போ இந்தியர்கள் இல்லாத நாடுகளும் கிடையாது, தமிழர்கள் இல்லாத நாடுகளும் கிடையாது. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட், இந்தியன் மேக் ப்ராடக்ட்டை தேடுற நபர்கள் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க. அது மாதிரி இடங்களில் டிஸ்பிளேவோடு வச்சு, அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டத்தோடு வச்சு பண்ணுறப்போ விளம்பரங்களோடு அவங்க பண்ணிப்பாங்க. நம்மளோட ப்ராடக்ட் நேரடியாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மெட்டா ஆட்ஸ் மூலமாக நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். மெட்டா ஆட்ஸ், எல்லோ பேஜஸ், எல்லோ பேஜஸ் மூலமாக நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அந்த கான்டாக்டில் டைரெக்டாக வாட்ஸ்அப், த்ரூ சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் மூலியா நம்ம கொண்டு போய் கனெக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த பிஃபோர் ஆஃப்டர் கோவிட்னு ரெண்டு வகையாக பிஸ்னஸை பிரிக்கலாம். இன்னைக்கு சாதாரணமாக வீட்டில் ஒரு குடிசை தொழிலாக பண்ணிட்டு இருக்கிற நம்மளோட மணச்சநல்லூரில் இருந்து ஒரு 900 சோப்பு சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்குதுன்னா எவ்வளோ அழகான விஷயம். ஸோ அவங்க நம்மளை தேடி வந்து ப்ராடக்ட், ஈரோட்டில் வந்து நடந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்ம ப்ராடக்ட் தேடி, நம்மளோட ஆட்களோட ஒரு லேடியோட ப்ராடக்ட் தேடி அவங்க ப்ராடக்ட்கிட்ட சாம்பிள்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஆர்டர் கொடுத்து திரும்ப அவங்கள கனெக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டர் மூலமாக ஒரு 900 சோப்பு அங்கே போய் சேல் ஆயிருக்கு. ஸோ இப்படி வந்து அந்த கனெக்டிவிட்டி எல்லாமே என்ன ப்ரோக்ராம் கவர்மெண்ட்ஸ் இனிஷியேட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டார்ட் அப் இண்டியா, மேக் இன் இண்டியா, லோக்கல் இருக்கிற ஸ்டார்ட் அப் டிஎன் எல்லாருமே சேர்ந்து, டிஎன்எஃப்எக்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி எவ்வளோ முயற்சிகள் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாய்ப்புகள் அத்தனையும் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும், மெட்டா ஆட்ஸ் மூலமாகவும், இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் மூலமாகவும், சோசியல் மீடியா மூலமாகவும் இன்றைக்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அது இல்லாமலும் நம்மளும் நேரடியாகவும் விளம்பரங்கள் கொடுக்க முடியும், வாட்ஸ்அப் மூலமாக நம்ம நிறைய பண்ணிக்க முடியும்.
1: சரிங்க, சிறப்பு. ஐயா, இப்போ இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, இதெல்லாம் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள், அவங்கள்ட்ட எப்படி இந்த கருத்துக்கள் இப்படியெல்லாம் இருக்குது, உங்களோட ஐடியாஸை கொண்டு வாங்க அப்படிங்கிறத சேர்க்குறோம்?
0: ஓகே, இங்கே ஐடியா பாக்ஸ் கான்டெஸ்ட்னு சொல்லிட்டு சில கான்டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுறோம். ஐடியா பாக்ஸ்னு ஒரு பாக்ஸை வந்து வச்சுட்டு உங்களோட ஐடியாவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 லட்சம் கிராண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லுவோம். 10 லட்சம் வரைக்கும் கிராண்ட் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருந்த 3 லட்சம் 7 லட்சம் ஸ்கீம் எல்லாம் நாங்கள் ஐடியா கான்டெஸ்ட்டாக கிரியேட் பண்ணுவோம், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அது ஸ்டார்ட் அப் டீனோட டைப் பண்ணி, இடிஐயோட தமிழ்நாட்டோட டைப் பண்ணி, ஸோ ப்ரோக்ராம்ஸ் ரிப்பீட்டடாக கண்டக்ட் பண்ணி, டிஎன்எஃப்எக்ஸோட கண்டக்ட் பண்ணி, அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸும் வராங்க. ஸோ நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸும் அவங்களோட சேர்ந்து, ஸோ என்ன ப்ரோக்ராம்ஸ் ரிப்பீட்டடாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர் பண்ணுறோம். ஸோ அவேர்னஸ் காம்படிஷன்ஸ் வந்து மேக் பண்ணுறோம், ஐடியா கான்டெஸ்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம், பெஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு ப்ரைஸ் மணி கொடுக்குறோம். ஸோ அந்த வரக்கூடிய பெஸ்ட் ஐடியாவை ஸ்க்ரூட்னி பண்ணி அந்த ஐடியாவை 3 லாக்கு 7 லாக்குன்னு ஃபண்டுன்னு, எங்களோட கல்வி நிறுவனத்தில் மட்டுமே கடந்த வருஷத்தில் 19 லட்சம் ரூபா வேரியஸ் ஃபண்டிங்ஸ், 2 லட்சத்திலிருந்து 7 லட்சம், 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும், 2 லட்சம் 2 லட்சம் திரும்ப மீதி இருக்கிறதுல 3 லட்சம், 7 ஐடியாவுக்கு 19 லட்சம் ரூபா வாங்கியிருக்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே,
1: மாணவர்களுக்கு மட்டுமே. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்க.
0: ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனால், மாட்டு தொழுவத்தில் நம்ம கொசுக்கள் நிறைய இருக்கும், பூச்சிகள் நிறைய இருக்கும், உனின்னு சொல்லக்கூடியது ஈக்கள் நிறைய இருக்கும். இந்த ஈக்களையும் பூச்சிகளையும் துரத்தி அடிக்கிறதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தும்பச்செடி இந்த மாதிரியான ஹேர்பல்ஸ் சம்மந்தப்பட்டு, வேப்ப இலை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வேப்பரைசேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்டு. அந்த எக்யூப்மெண்ட்டை நம்மளோட மாட்டுத் தொழுவத்தில் 2 இடங்கள் 3 இடங்களில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம், ஒரு 6 அடி உயரத்தில். ஸோ அது என்ன பண்ணுன்னா, டைம்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன பண்ணுன்னா, எந்த நேரத்தில் வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அங்கே ஏஐ மூலமாக நம்ம ஒரு இன்டகிரேட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரேவும் வேப்பரைசேஷனையும் ஒரு ஸ்மோக் வந்து கிரியேட் ஆகி அங்கே போகும், ஒரு புகைகள் மாதிரி கிரியேட் ஆகிப்போம். அந்த ஸ்மோக் வந்து மாடுகளுக்கு சளி பிடிக்கிறத தவிர்க்கும், அங்கே இருக்கக்கூடிய உள்ள வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் தவிர்க்கும். ஸோ இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, பூச்சிகளையும் அங்கே இருக்கக்கூடிய கொசுக்களையும் விரட்டும். நம்ம சாதாரண கொசு கடிச்சாவே நமக்கு கஷ்டமாக இருக்குது, அங்கே இருக்கிற கொசுக்கள் கடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த கொசுக்களையும் விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரு எலக்ட்ரானிக்

0: அன்றைக்கி எக்யூப்மெண்ட் டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம கேட்டிருந்தோம். இதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா ஃபண்டிங் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு 1 லேக் நமக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக. அதை டெவலப் பண்ணி கொண்டு போகிறோம். இன்னொரு 6 மாதத்தில் கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்தது நமக்கு ஒரு 7 லேக்ஸ் ஃபண்ட்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க.
1: சரிங்க, அந்த இப்போ என்னென்னா அதை வந்து காஸ்ட் வைஸ் வருமாங்க இப்போ விவசாயால ஒரு
0: தாராளமாக பண்ணலாங்க. ஒரு 1200 to 1300 ரூபா ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சிட்டோம்னா அவங்க வருஷம் ஃபுல்லாக ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம். இது சோலார்லேயே ஆப்ரேட் ஆகக்கூடிய டிவைஸும் கூட. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எந்த விதமான செலவுகளும் கிடையாது. அதே போல் மாட்டு துழுவத்தில் கிடைக்கக்கூடிய மாட்டு சாணத்தை நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், எவாப்ரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அங்கே இருக்கிற கோமியத்தை யூஸ் பண்ணுறோம். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சகாவியான்னு சொல்லக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் பொருட்கள் தான் அங்கே இருக்கிறது. அதே போல் செடிகொடிகளாக இருக்கக்கூடிய தும்ப இலை மாதிரியான விஷயங்கள், வேப்ப இலை மாதிரியான விஷயங்கள் தான். இதுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவங்க. அதுக்கப்புறம் பெருசாக செலவுகள் அவங்களுக்கு கிடையாது. பக்கத்தில் கிடைக்கக்கூடிய அவங்க கை கெட்டின தூரத்தில் இருக்கக்கூடிய இதை வச்சு தான் பண்ண போகிறாங்க பொருட்களை. ஸோ அப்படிங்கிறப்ப பெரிய சிரமங்கள் அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ இது மாதிரியான விஷயங்களை தான் நம்மளோட கல்லூரியிலையும் சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம்.
1: சரிங்க ஐயா, இப்போ இது வரைக்கும் வந்து ஸ்டார்ட் அப் டீ என்ன என்ன, அப்பெக்ஸ்னா என்ன, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் மூலமாக எப்படி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எல்லா விவரங்களும் சொன்னீங்க. இன்றைக்கி ஒருத்தர் தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஒருத்தர் விரும்புகிறார், அதாவது மதிப்பு கூட்டி நான் விற்பனை பண்ணணும், அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம், அவர் என்ன விஷயங்கள்லாம் தன்னுடைய கருத்தில் வச்சுக்கிட்டால் ஒரு பிஸ்னஸை சிறப்பாக கொண்டு போகலாம்?
0: ஸோ நம்ம பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ஸை பற்றி யோசிக்கவே மாட்டோம் நம்ம. பட் நெகட்டிவ்ஸை நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறப்போ அதுக்கான வழிகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த வழிகளை ஃபுல்ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ லிமிட்டேஷன்ஸ் சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ எல்லாருமே நல்லது மட்டும்தான் யோசிக்கணும் அப்படிங்கிறத தாட்டில் மட்டும்தான் இருப்போம். அதே போல் சப்போர்ட்ஸ் யாராவது ஒருத்தர் ஃபண்டிங் சப்போர்ட் பண்ணணும், யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல, அது கிடையவே கிடையாது. யார் ஒருத்தர் தன்னோட காசை போட்டு அந்த தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க டைமாக அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியும். கிராண்ட்டை நம்பி நம்ம பண்ணவே கூடாது. கிராண்ட் கிடைக்கி இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராண்ட்டுன்னு தான் பேசுகிறோம். கவர்மெண்ட் சப்போர்ட் தான் பண்ண முடியும். மற்ற அத்தனை விஷயங்களும் நம்ம தான் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தன்னோட பைசாவை போட்டு தொழிலை இறங்கி அந்த தொழிலை முன்னனுபவத்தோடு கொஞ்சம் கற்றுக்கிட்டு வர்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, கோவிடை 2 பிரிக்கலாம். கோவிடுக்கு முன்னாடி பிஸ்னஸ், கோவிடுக்கு அப்புறம் பிஸ்னஸ். இன்றைக்கி யூடியூப்பை வச்சு வந்த பிஸ்னஸ் ஏராளமான பிஸ்னஸ். அத்தனை லேடிஸும் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு 1 to 2 லட்சம் ரூபா சாதாரணமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. இது எப்படி அப்படின்னா அந்த யூடியூப்பை மட்டும் வச்சு, வெறும் கிச்சனை மட்டும் வச்சு இவ்வளோ விஷயங்களை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதலீடாக சிறிய முதலீடுலேருந்து ஒரு படியாக அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகலாம். இத்தனைக்கும் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் முதல்ல போய் அவேர்னஸை க்ரியேட் பண்ணி அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த ஃபண்டிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட முதலீடை போட்டு இந்த ஃபண்டிங் ஸ்கீமை சப்போர்ட்டாக மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிக்கிறப்போ கட்டாயமாக ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளில்.
1: ஐயா, ஒரு நேர் ஒருவர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம்.
2: வணக்கங்க, நான் அரசங்குடியிலேருந்து தமிழரசன் பேசுகிறேன். இருவருக்கும் வணக்கம். இப்போ சார் சொன்னார்ல அந்த குளத்தில் வைக்கிற அந்த பொருள்,
1: ஆமாங்க,
2: அது மார்க்கெட்டிங்கில் எங்கே சார் கிடைக்கும்?
0: இப்போ நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோங்க. இப்போ நம்ம அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். இட்ஸ் ஒரு 70% கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு 3 to 4 மாதத்தில் கிட்ட நெருங்கிடுவோம். ஒரு 6 மந்தில் ப்ராடக்டாகவே நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துடும் சார். வந்தவுடனே இதே ரெயின்போலேயே நம்ம விளம்பரப்படுத்துவோம், அறிமுகப்படுத்துவோம். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம எளிமையாக அந்த ப்ராடக்டை நம்ம ரீச் அவுட் பண்ணிட முடியுங்க.
1: சிறப்பிங்க.
0: நம்ம இப்போது டெவலப் பண்ணிட்டு இருக்கிறது கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் அந்த ப்ராடக்டை கொங்குநாடு இன்குபேஷன் சென்டரில் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோங்க. வெகு விரைவில் இடிஐ சப்போர்ட்டோடு பண்ணிட்டு இருக்கிறோம். வெகு விரைவில் இன்னொரு 6 மாதத்தில் ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்துடும் சார்.
1: சிறப்பிங்க ஐயா. இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை, அதாவது தொழில் முனைவோருக்கான ஆலோசனைகளை வழங்கினீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. இது குறித்து மேற்கொண்டு, அதாவது டிஎன் அப்பெக்ஸாக இருக்கட்டும், டிஎன் ஸ்டார்ட் அப் நிறுவனமாக இருக்கட்டும், எஃப்பிஓ தொடங்கி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும், இந்த மாதிரி ஆலோசனை கேட்கணும், சந்தேகம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம் உங்களை?
0: என்னோட மொபைல் நம்பர் 9092576342.
1: மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறோம், 90 92 57 63 42 இந்த எண்ணுக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா ஐயாட்ட ஆலோசனை பெற்றுக்கலாம். அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
3: நம்மளோட கடுமையான உழைப்பையும் முதலீட்டையும் போட்டு விளைபொருட்களை

0: உற்பத்தி செய்யறோம். அதுக்கான லாபம் வருமானம் வரும்போதுதான் அந்த உழைப்பு முழுமையடையும். அதுக்கு பெரிதும் உறுதுணையா இருக்கிறது இந்த மதிப்பு கூட்டு தொழில்நுட்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில மதிப்பு கூட்டுதலும் விற்பனை வாய்ப்புகளும் பத்தி நிறைய தகவல்களை நமக்கு சொன்னாங்க தொழில் முனைவோர் ஆலோசகர் டி ராஜமணிகண்டன் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் கு அடைக்கலராஜ் அவர்கள்.
1: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மீனா பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
6: Thank you.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இன்று நடைபெறும் மூன்றாவது இந்திய நார்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பிரிவுகளில் நார்டிக் நாடுகளுடன் வலுவான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறுகின்றன. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக டென்மார்க், ஐஸ்லாந்து, பின்லாந்து நாட்டு பிரதமர்களுடன் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு எதுவும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் சாயக்கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளை மூடி சீல் வைத்ததோடு 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் 9 படி, டிவிஎஸ் மேடு, வசந்தா நகர், நேருநகர் உள்ளிட்ட இடங்களில் இயங்கி வரும் 26 சாய சலவை ஆலைகளில் சேலம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மண்டல இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் தலைமையில் குமாரபாளையம் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் செல்வகணபதி மற்றும் 3 குழுவினர் கொண்ட பொறியாளர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சில ஆலைகளில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிகளை பின்பற்றாமல் கழிவு நீரை அருகில் உள்ள சாக்கடை மற்றும் கால்வாய்களில் வெளியேற்றியது தெரியவந்தது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலக உத்தரவின்படி 11 பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மூடப்பட்டது மற்றும் 19 பட்டறைகளுக்கு அறிவுறுத்தல் எச்சரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். பொள்ளாச்சியிலிருந்து திருச்செந்தூருக்கு சென்ற வேன் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் தாப்பாத்தி முத்துலாபுரம் மேம்பாலம் அருகே நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. படுகாயமடைந்த 14 பேர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து மாசார்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 2வது நாளாக இன்று 912 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.95 அடியாகும். அரக்கோணத்தில் கடவுப்பாதை நவீனமயமாக்கல் பணிகள் காரணமாக நாகர்கோவில் மும்பை இடையே வாரம் இருமுறை இயங்கும் விரைவிரையில் அடுத்த மாத இறுதி வரை மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வரும் 21, 24, 28, 31 ஆகிய தேதிகளிலும் அடுத்த மாதம் 4, 7, 11, 14, 18, 21 ஆகிய தேதிகளிலும் நாகர்கோவிலிருந்து காலை 6:15 புறப்பட்டு மும்பை செல்லும் இந்த விரைவிரையில் வழக்கமான பாதைக்கு மாற்றாக திருமால்பூர், மேலப்பாக்கம், திருத்தணி வழியாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்திலும் இதே வழித்தடத்தில் இந்த ரயில் இயக்கப்படும். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்குகின்றன. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அம்சா கருணன் அர்ஜுன் இணை பிரான்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

நிறைவேறுகிறது இன்றைய போடு ஆட்டம் போடு. இதுவரை நம்மோடு பயணித்த முதல் அலைவரிசை நேயர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம கேட்க போறது இருபட பாடல்கள். அதுல முதல்ல வரக்கூடிய படம் உன்னாலே உன்னாலே படத்திலிருந்து.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: இன்று பிற்பகல் 3 மணிக்கு
0: அசத்தல் சந்திப்பு,
1: மன்னர்குடி இடையர்னத்தம்
0: ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து
1: நேரலை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்லைட்ல சறுக்கலாம், வேவ் பூல்ல குதிக்கலாம், ரெயின் டான்ஸ்ல செம்ம பிளாஸ்ட் பண்ணலாம்.
3: வாங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
7: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
8: கந்தசாமியா, மாடசாமியா, குப்புசாமியா, ராமசாமியா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் இன்று அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது 5 நாள் பயணத்தின் கடைசி கட்டமாக இத்தாலி செல்லும் பிரதமர் அந்நாட்டு வர்த்தக தலைவர்களுடன் முதலீடுகளை மேலும் அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கிறார். வேளாண் துறையின் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் கிழக்கு மண்டல வேளாண் மாநாடு மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் புவனேஸ்வரில் இன்று

0: நடைபெறுகிறது. விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்குவது, மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது குறித்து இதில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஒருங்கிணைந்த 5 ஆண்டு MA தமிழ் பட்டப்படிப்பு முதுநிலை பட்டப்படிப்பிற்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒருங்கிணைந்த பட்டப்படிப்பிற்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளும் முதுநிலை பட்டப்படிப்பிற்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளும் விண்ணப்பங்களை அனுப்பலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஓய்வூதியர் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தலைமையில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கோரிக்கை மனு அளிக்க விரும்புவோர் உரிய விவரங்களுடன் வரும் 25ஆம் தேதிக்குள் அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்டும் பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இன்று அதிகாலை திகனாரை வனப்பகுதியில் இருந்து வந்த யானைகள் ரங்கசாமி கோவில் தோட்டப்பகுதியில் பயிர்களை சேதப்படுத்தின. தகவல் அறிந்த வனத்துறையினர் விவசாயிகளுடன் இணைந்து டார்ச் லைட் அடித்தும் சைரன் ஒலி எழுப்பியும் சுமார் 2 மணி நேரம் போராடி யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். தொடர்ந்து யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: திருப்பூர் நொச்சிப்பாளையம் குடியிருப்பு பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 60 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தில் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்த ஒருநாள் பயிற்சி நாளை நடைபெறுகிறது. மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள், மண் பரிசோதனை, ஊட்டச்சத்து மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளதாக அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். திருச்சி மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் நாளை நடைபெறுகிறது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்குகின்றன. மகளிர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அகினா பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக். தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பார்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க, இது உங்களோடு நாங்க. பதினோரு 11:05 ஆக போது, உங்க விருப்பமான பாடலை நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1, 240-102-1 அப்படிங்கிற எண்களில் ஏதாவது ஒரு எண்ணை தொட்டுவாங்க, விருப்பமான பாடலை கேட்டு ரசிங்க.

0: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருச்சி சாரதாஸ்.
4: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு நினைச்சிருக்கோம். நிகழ்ச்சியில முதல்ல இணைப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
8: வணக்கம் சார்.
7: யார் பேசுறீங்க ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
8: தஞ்சாவூர் மாவட்டம் நண்டம்பட்டி சார், முத்துவேல் சார்.
7: முத்துவேல் ஐயா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
8: விஜய் படத்துல இருந்து எது பாட்டு போட்டாலும் போடலாம் சார்.
7: என்ன பாட்டு வேணாலும் விஜய் படத்துல இருந்து கொடுத்து கொடுத்துடலாமா?
8: கொடுத்துடலாம் சார்.
7: சரிங்க ஐயா, நன்றி இனிப்புல வந்ததுக்கு. நீங்க கேட்டது மாதிரி பாடல் கொடுக்கலாம். நன்றிங்க ஐயா.
8: நன்றி.

நேர்களை உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் விருப்பமான பாடல் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு 240-102-1 இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண்ணெய் தொட்டு வந்து விருப்பமான பாடலை கேட்டு ரசிங்க. இப்போ நேர் கேட்ட மாதிரியே அவருக்கான விருப்ப பாடல் வருது, கேட்டு ரசிப்போம்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்கள் கேட்டுட்ருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 11:20 ஆக போது. இனிப்பில் யார் வராங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம் சார்.
4: இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
5: மாலா சிதம்பரம் சார். நல்லா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன். மங்கையர் உலகம் நிகழ்ச்சிக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களோட நாங்களே வந்தாச்சா? மங்கையர் உலகத்துல முந்துகிறது உங்களை யாருன்னு தான் பேச போறாங்க தோழிகள் வந்து.
5: அதனால
4: நீங்க முந்திட்டு உங்களோட நாங்களே வந்துட்டீங்க. சரி, என்ன பாட்டு இன்னைக்கு?
5: படங்க சார், புது புது அர்த்தங்கள். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்ன துதியோடு நயம் போலவே. அந்த பாட்டு போடுங்க சார்.
4: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி இனிப்பில் வந்ததுக்கு.

0: 11:25 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இணைப்பில் யார் வராங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஆ வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். யா, யார் பேசுறீங்க? நலமா
1: இருக்கேன்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்கலமங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கலமங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: எல்ஜில் சம்மா கோல்கோல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்குல்.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
6: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
9: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
10: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க. இது உங்களோடு நாங்க இணைப்புல வரக்கூடிய முதல் நேயர். வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா, எங்க இருந்து பேசுறீங்கய்யா?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் இருந்து சையர் அப்தாயர் பேசுறேன் சார். படம் வந்து சின்ன தம்பி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு விட்டுருங்க.
0: சின்ன தம்பி படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு அப்படின்ட்டீங்க.
1: ஏதாவது ஒரு பாட்டு
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றிங்கய்யா இணைப்புல வந்ததுக்கு.
1: ஓகே.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: செம்ம செம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
4: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: 11:40 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க தான் கேட்டு இருக்கோம். இனிப்பில் வரக்கூடிய நீர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம் சார்.
8: யார் பேசுறீங்க ஐயா?
9: ஆமா சார்.
8: யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
9: நாங்க கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, குளித்தலை தாலுகால இருந்து பி செந்தில் பேசுறேங்க.
8: செந்தில் ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு வேணும்?
9: எனக்கு பாடல் வந்து முதல் மரியாதையில இருந்து வெற்றி வேறு வாசனோட பாடல்.
8: கண்டிப்பா கொடுத்துடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்க ஐயா. நீங்க கேட்ட மாதிரியே முதல் மரியாதை படத்துல இருந்து உங்களுக்கான பாடல் வருது. நேர்களை நீங்களும் வந்து விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 4431 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மீனா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
2: உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் எடுத்ததா யார் வரப்போறாங்க என்ன

0: பாட்டு கேட்க போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கமா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கொப்பமட்டியில இருந்து பானு ராஜ்குமார் சார்.
0: சொல்லுங்க பானுமா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: பணக்காரன் படத்துல இருந்து 100 வருஷம் உண்மமா பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு வேளங்க இங்கு வாழணும்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி. 11:46 திருச்சி FM Rainbow 102.1 உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம்.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு,

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம்

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில நிறைவா எந்த நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்போம். வணக்கம், எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இன்னைக்கு நிகழ்ச்சியில பாட்டு கேட்ட முயற்சி செய்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.

நேர்களை நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா வர இருக்குது மங்கை உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில முந்திக்கிறதுல உங்கள்ல யாரு அப்படிங்கிற அனுபவத்தை பகிர்ந்துக்க வாங்க தோழிகளே. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் -431 என்ற திருச்சியின் முன்னெடுப்பு எண்ணோடு, அறிமுக நேயர்களுக்காக 240-102-1, ஏற்கனவே அறிமுகமான நேயர்களுக்காக 246-102-1.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜாதா கோபிநாதன். இந்தியாவும் நார்வேயும் உணவு, எரிபொருள், உர பாதுகாப்பு ஆகிய உலகளாவிய சவால்களுக்கு இணைந்து தீர்வு கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெறும் 3வது இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர், இந்தியாவில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் கடந்த ஒரு வாரத்தில் பெட்ரோல் டீசல் விலை 2வது முறையாக மீண்டும் இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் பெட்ரோல் லிட்டருக்கு 82 காசுகள் உயர்ந்து 104.49 ரூபாய்களாகவும் டீசல் 86 காசுகள் அதிகரித்து 96.11 ரூபாய்களாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வையடுத்து இந்த விலையேற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அமைச்சர் அந்நாட்டு அதிபர் டோ லாமை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இந்தியாவும் வியட்நாமும் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்களுக்கு மதிப்பளித்து ராணுவம், பாதுகாப்பு, மண்டல ஸ்திரத்தன்மையில் ஒத்துழைப்புடன் திகழ்வதாக அமைச்சர் குறிப்பிட்டார். முன்னதாக வியட்நாமின் தந்தை என அழைக்கப்படும் ஹோச்சிமின்னின் 136வது பிறந்தநாளை ஒட்டி அன்னாரது நினைவிடத்தில் திரு ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தினார். தமிழ்நாட்டில் 1 முதல் 3வது வகுப்பு வரையிலான புதிய பாடநூல்களுக்கான பயிற்சி கையேடு இன்று வெளியிடப்பட்டு ஆசிரியர்களுக்கு இதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 10வது வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சென்னை நூற்றாண்டு நூலகத்தில் நாளை திட்டமிட்டபடி வெளியிடப்படும் என்று கூறினார். கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அம்சா கருணன் அர்ஜுன் இணை பிரான்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: நாம வசிக்கக்கூடிய பகுதிகளில் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு பறவை காகம். இது உலகின் பல பகுதிகளில் வாழக்கூடியது. காடுகளை விட மனிதர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல காகங்களை பார்க்க முடியுங்க. காகங்கள் ரொம்பவும் அறிவாற்றல் கொண்ட பறவை இனம். மனிதர்களின் முகத்தை கூட நினைவில் வச்சுக்கும் திறன் கூட இதுக்கு உண்டு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. மனிதர்களும் காகங்களை தங்களுடைய மூதாதையர்களா நினைக்கிறத கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காகங்கள் இயற்கையின் தூய்மை பணியாளர்னு கூட சொல்லலாம். இது சுற்றுச்சூழலை சுத்தமா வச்சுக்க முக்கிய பங்கு வகிக்குது. குப்பைகள் மற்றும் இறந்த உயிரினங்களை தின்று இயற்கையை சுத்தப்படுத்தும் பணியை செய்யுது. மேலும் விவசாயத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் சில பூச்சி இனங்களை உண்டும் விவசாயத்துக்கு உதவுது. வீணாக கிடக்கும் உணவுகள் மற்றும் சிதைந்த பொருட்களை சாப்பிட்டு சுற்றுப்புறத்தை பாதுகாக்க உதவியா இருக்குது. இப்படி நமக்கு உதவியா இருக்கிற காகங்களோட இனத்தை பெருக்க அவைகள் கூடுகட்ட மரங்களை நடணும், பிளாஸ்டிக் ரசாயன கழிவுகளை குறைக்கணும். காகங்கள் மற்றும் பிற பறவை இனங்களுக்கும் கூட தண்ணீர் உணவு வைக்கும் பழக்கத்தை நாம ஏற்படுத்திக்கணும். காகங்கள் இயற்கையின் சமநிலையை பாதுகாக்கும் முக்கிய உயிரினம். அவற்றை பாதுகாப்பது மனிதர்களோட கடமை. காகங்கள் பாதுகாப்பு என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பே அப்படிங்கறத நாம எல்லோரும் உணர்ந்து செயல்பட்டாலே வெற்றி நிச்சயங்க.

0: பத்து ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
4: சுதர்ஷனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர். 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு. உங்கள் எதிர்காலத்தை தொழில்நுட்ப கல்வியில் உயர்த்த விரும்புகிறீர்களா? அப்படியானால் பாலிடெக்னிக் கல்லூரி தான் சரியான தேர்வு. சுதர்ஷனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர். செய்முறை பயிற்சியுடன் கூடிய கல்வி, கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தனியார் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. இப்போதே சேருங்கள். இன்றைய சரியான முடிவு, நாளைய சிறந்த வாழ்க்கை. சுதர்ஷனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர்.
5: நேர்களை நீ தெரிஞ்சுக்க போறீங்க. திருச்சி FM ரெயின்போ 102.1 அடுத்தடுத்து உங்களுக்காக என்ன நல்லா நிகழ்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு 12:10 வர இருக்குது மங்கையர் உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில முந்திக்கிறதுல உங்கல்ல யாரு? 12:50 பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள்.

பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இதில் அங்கக வேளாண்மையில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் சீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள். 2:30 மண்ணின் மனம். இதில் எம் அஞ்சம்மாள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 3:00 அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி எடையர் நத்தம் ஃபன்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கிலிருந்து நேரலை. மாலை 4:00 வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 5:00 இடைக்கால ராகங்களின் சங்கமாய் பொன் மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள். மாநில செய்திகள். 7:00 இலக்கிய பேழை எல்லைகளை கடந்த எழுத்தாளர் அம்பை உரை வழங்குகிறார் மா பாண்டிச்செல்வம் அவர்கள். இதனைத் தொடர்ந்து பழனி பாரதி கவிதைகளோடு கவிஞர் பாரதி மோகன் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் லாபகரமான வேளாண்மைக்கு உதவும் நவீன தகவல் தொழில்நுட்பங்கள் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி சி கற்பகம் அவர்கள் நேரலையில் பங்கேற்க இருக்கிறாங்க. 8:05 இரவு இசை இனிமை. 9:15 இனியராகும். 10:00 ஞாபகம் வருதே.

ஆகாஷ்வாணி நேரம் 12:10. அன்பான நேயர்களே, வாழ்க்கையில வட போச்சேன்னு நினைக்கிறத விட வடையோடு போச்சேன்னு நினைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது உங்கள் தோழி சபினா மீரா. தோழிகளே, இது உங்களுக்கான உலகமாய் மங்கையர் உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, முந்திக்கிறதுல உங்கள்ல யாரு? ஆமாங்க, நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில வாய்ப்புங்கிறது எப்பவுமே எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் கிடைக்கிறதே கிடையாது. அப்படி கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துறவங்க தான் அறிவாளியாவும் தர்மசாலியாவும் இருக்கிறாங்க. இந்த அவசரமான நடத்தையை வந்து ரெண்டு விதமா பாக்கலாம். ஒன்னு வந்து வாய்ப்பை பயன்படுத்துறவங்கன்னு சொல்லலாம், இன்னொன்னு வந்து அந்த முந்திக்கிற குணத்தை வந்து அவசர குணம் உடையவங்க அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க. எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து நல்லது நோக்கி மட்டுமே இருக்கட்டும். இப்படி உங்க கூட பழகினவங்கள, தோழிகள்ல, உறவினர்கள் எந்த விஷயம்னாலும் முந்திக்கிறதுல யாரு அப்படின்னு மனம் திறந்து பேசுவாங்க. இன்னைக்கு மங்கை உலகம் நிகழ்ச்சியில உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 43311 என்ற திருச்சியின் முன்னணிப்பெண்ணோடு, அறிமுக நேயர்களுக்காக 240-102-1, ஏற்கனவே அறிமுகமான நேயர்களுக்காக 246-102-1.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
2: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன். மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி

0: மங்கை உலகம் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வந்து முந்திக்கிறதுல உங்கள்ல யார்? ஆமாங்க, நிறைய விஷயங்கள். இப்போ வந்து வகுப்புல ஆசிரியர் வந்து பாடம் எடுத்துட்டு இருக்காங்க, அப்ப வந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா ஒரு தோழிக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் கூட சொல்றதுக்கு ஒரு பயம், தவறா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம். ஆனா பக்கத்துல ஒரு தோழி வந்து பாத்தீங்கன்னா ரைட்டோ தப்போ சொல்லிடலாம், பாராட்டா இருந்தாலும் வாங்கிக்கலாம், திட்டா இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போல்டா முந்திட்டு வந்து சொல்லிடுவாங்க. சில பேர் வந்து பொது இடத்துல ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு வந்து தயக்கப்பட்டு இருக்கும் போது முதல்ல ஒரு ஆள் ஓடி போய் செய்வாங்க. அந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் முந்திக்கிறதுல இவங்க தான் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க அப்படின்னு தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச கூப்பிட்டுருக்கோம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 43311 என்ற திருச்சியின் முன்னணிப்பேனோடு அறிமுக நேயர்களுக்காக 240 102 1, ஏற்கனவே அறிமுகமான நேயர்களுக்காக 246 102 1. இப்போ ஒரு தோழி இணைப்புல இருக்காங்க, யார் எங்க இருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். சரிதான், ஆனா ரேடியோ வால்யூமை குறைச்சீங்கன்னாதான் நீங்க பேசுறத எங்க எல்லாராலையும் கேட்க முடியும். ஓகேங்களா?
1: வணக்கம். வணக்கம்.
0: அப்பையும் குறைக்கலையே, இல்லைன்னா வந்துருங்களேன் வெளியில அப்படியே.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: நான் வந்து கண்ட்ரோல் மண்டல் ராஜமால் பேசுறேன்.
0: ராஜமாலம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப நாளா சொங்கிட்ட எல்லாம் பேசி.
0: அப்படியா, நீங்க இன்னைக்கு முந்திக்கிட்டீங்கன்னு தான் சொல்லணும், அப்படிதானே? எல்லா தோழிகளையும் விட நீங்க முந்திக்கிட்டீங்க இன்னைக்கு.
1: ஆமா, இன்னைக்கு உங்களை எல்லாம் பேசணுங்கிறதுக்காக முந்திக்கிட்டேன்.
0: சரி, நீங்க அப்படிதானா இல்ல நீங்க பார்த்த நபர் யாரும் இருக்காங்களா?
1: எங்க சொந்தக்காரங்க அப்படி இருக்கிறாங்க, நான்லாம் முந்திக்க மாட்டேன்.
0: ஆனா இன்னைக்கு அப்படி நடந்துருக்கு பாருங்க.
1: இன்னைக்கு முந்திக்கிட்டேன், இன்னைக்கு உங்கள்கிட்ட முந்திக்கிட்டேன்.
0: சரி,
1: கிடைக்கலன்ட்டு எங்க சொந்தக்காரங்க அது மாதிரி முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நிப்பாங்க.
0: ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா?
1: எந்த விஷயம்னாலும் சரி, கல்யாணம் எதுக்குமே. வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: கிடைக்கல, இன்னைக்கு சொல்லிட்டேன் இன்னைக்கு திருச்சி வானொலிக்கு.
0: சரிங்கம்மா, நன்றி.
1: அருமையா, ரொம்ப அருமையா இருக்கு, நீங்க குடுக்கறதும் நல்லா இருக்கு.
0: நன்றிமா,
1: இன்னைக்கு நான் தேங்க்யூம்மா. தேங்க்யூம்மா.

0: இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த தோழி யாருன்னு பார்த்தலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் தோழி, உங்க பேர் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூர் சேதராப்பட்டியில இருந்து சரஸ்வதி பேசுறேம்மா.
0: சரஸ்வதி அம்மா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: சரி சொல்லுங்க, ஏன் இன்னைக்கு நீங்க முந்திக்கல, முதல்ல பிடிக்கல லைனா?
1: வீரப்பெண்மணி. ஆமா, எங்க ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் முந்திக்குவீங்க.
0: இந்த பந்திக்கு முந்திக்கு வாங்கன்னு சொல்லுவாங்களா, அங்க என்ன எப்படி பண்ணுவீங்க?
1: அங்க நான் முந்த மாட்டேன்.
0: அங்க முந்த மாட்டீங்க, பிந்திருவீங்களா?
1: ஆமா.
0: சரி சரி, வந்தா உங்களுக்கு வழி கொடுத்துருவீங்க.
1: ஆமா, சாப்பாடு விஷயத்துல நம்ம முந்தி போறது.
0: சரி, இத்தனை வருட வாழ்க்கையில நீங்க வந்து வந்து முந்திக்கிறதுல முத ஆளா இருக்கிறீங்க, இருந்தாலும் உங்களை பார்த்த மாதிரியே இவங்க இருக்காங்களே அப்படின்னு நீங்க யாரையாவது பார்த்து வியந்திருக்கீங்களா?
1: அவங்க பேரெல்லாம் சொன்னாங்க.
0: சரி, நீங்க சொல்ல வேணாங்க. ஒரு ஆள் இருக்கிறாங்க, அதாவது சரஸ்வதி அம்மா மாதிரியே வந்து ஒரு

0: கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி சாரதாஸ்
6: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
10: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
11: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
12: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
10: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
13: இருக்கு. சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
14: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
15: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
14: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதியும் உண்டு. காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
16: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
17: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
18: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
19: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
20: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
21: பன்னிரண்டு மணி 31 நிமிஷம், திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டு அணிஞ்சிருக்கோம். இது மங்கையர் உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில முந்திக்கிறதுல உங்கள யாரு அப்படின்னு தான் தோழிகள் கிட்ட கேட்டிருக்கோம். தோழிகளும் ரொம்ப அழகா அவங்களோட அனுபவங்களை, யார் அவங்க அப்படிங்கறதையும் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததா வரக்கூடிய தோழி யாரு, எங்க இருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
22: ஹலோ, வணக்கம் மேடம்.
21: வணக்கம் தோழி, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
22: என் பேர் பி சுசீலா, நான் திருச்சியில குமாரவயல் பக்கத்துல கொத்தடி கிராமத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
21: சரிங்கம்மா. சுசீலாமா, நல்லா பாடுவீங்களா? அப்படியா, சரி சரி, சும்மா தான் கேட்டேன். சரி சொல்லுங்க, முந்திக்கிறதுல உங்கள யாரு அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க, என்ன பண்ணாங்க?
22: நான் முந்திக்குவேன், ஏதாச்சும் கேள்வி கேட்டு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க முன்னாடி எனக்கு தெரிஞ்சதே எந்திரிச்சு சொல்லுவேன்.
21: இப்ப ஏதாவது

0: சுட சுட விஷயம் எதுவும் நடந்திருக்கா அதுக்கு உதாரணமா?
1: இப்ப ஒரு ஒண்ணு நடக்கல மேடம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டாங்க, அதுல நாங்க உட்காந்து பேசிட்டு
0: இருந்தோம். சரி, மீட்டிங்ல எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதுல யாரும் முந்திக்கிட்டாங்கன்னா நீங்க முந்திக்கிட்டீங்களா?
1: கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே.
0: சரி, நீங்க கால் பண்றேன்னு சொன்னதுக்கு அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? பக்கத்துல இருக்கவங்க எல்லாம்
1: என்ன கால் பண்ண சொல்லி போன் நம்பர் எல்லாம் சொன்னேன், போன் பண்ணி கொடுத்தாங்க, பேசிட்டு இருக்கேன்.
0: ஓ, அவங்க தான் நம்பர் பண்ணி கொடுத்தாங்களா உங்களுக்கு கால் பண்ணி?
1: நம்பர் நான் எப்போதும் எனக்கு தெரியும், நம்பர் சொன்னேன், போட்டாங்க, அவங்க போன் நம்பர் என்கிட்ட கொடுத்துட்டாங்க.
0: சரி, எல்லாரோட உதவியிலயும் பல தோழிகளோட ஹெல்ப்னால நீங்க வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து முன்னாடி நின்னு முந்திக்கிட்டீங்க.
1: இன்னொருத்த பாட்டு பாடுறீங்க, பாட சொல்லிட்டீங்களா?
0: கொடுங்க.
1: என்னங்க
0: சொல்லுங்கம்மா, உங்க பேருமா?
2: வணக்கங்க மேடம்.
0: வணக்கம்மா, உங்க பேரு?
2: எங்க பேரு செண்பகவல்லி.
0: செண்பகவல்லி, என்னமோ பாட்டு பாடுவேன்னு சொன்னீங்களாமே, ஒரு நான்கு வரிகள் மட்டும் பாடுங்க சரிங்களா? ஒரு நாலு வரி மட்டும் பாடுங்க. என்னமா
2: பாடுங்களே, அது ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே.

0: சூப்பர்மா சூப்பர்மா. அம்மா அம்மா உங்க பேரை
1: சொல்லுங்களேன். என்னது
0: ரொம்ப அருமையா பாடுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: செண்பகவல்லி.
0: செண்பகவல்லி. ஆ சரிங்கம்மா, ரொம்ப அருமையா பாடுங்க. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா.
1: சரிங்க சரிங்க மேடம்.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மங்கையர் உலகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில முந்திக்கிறதுல உங்கள யாரு அப்படின்னு தான் தோழிகள் கிட்ட கேட்டிருந்தோம். பல தோழிகள் இணைப்புக்கு வந்து அவங்களோட அனுபவங்களை ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டாங்க. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நேரமும் காலமும் யாருக்காகவும் காத்திருக்காது. வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் எல்லா நேரமும் கிடைக்கிறது கிடையாது. அதனால கிடைக்கிற வாய்ப்பை வலுவாக பற்றி கொள்வோம், வெற்றி பெறுவோம். நன்றி நேயர்களே, நன்றி தோழிகளே.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இரண்டு நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நார்வே பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று நடைபெறும் இந்த மாநாடு நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமையும். புதுமை கண்டுபிடிப்புகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீடித்த வளர்ச்சி ஆகிய துறைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. நார்டிக் நாடுகளுடனான பொருளாதார வர்த்தக நல்லுறவுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமது ஐந்து நாடுகள் பயணத்தின் நிறைவாக பிரதமர் இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரெலவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். மத்திய மண்டல கவுன்சில் உயர்நிலைக் குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் உள்துறை செயலர், உளவுத்துறை இயக்குநர் மற்றும் இந்த மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங் ஹனோயில் அந்நாட்டு அமைச்சருடனான தமது சந்திப்பு பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பை உறுதி செய்யும் வகையில்

0: அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை, தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமது பேச்சுகள் அமைந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது 22 நிமிடத்திற்குள் பாகிஸ்தானின் தீவிரவாத கட்டமைப்புகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டதாக கூறினார். இந்த நடவடிக்கை நாட்டின் ராஜதந்திர செயல்பாட்டை உறுதி செய்ததாகவும் முப்படைகளின் ஒருங்கிணைந்த திறனை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நமது ராணுவத்தின் திறமைமிகு ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாக ஜெனரல் உபேந்திர துவிவேதி கூறினார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 90 காசு உயர்த்தப்பட்டுள்ளது. விலை உயர்வுக்கு பின்னர் தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 98.64 ரூபாயாகவும் டீசல் விலை 91.58 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 104.49 ரூபாயாகவும் டீசல் விலை 96.11 ரூபாயாகவும் உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 68 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த ரயில் பாதை 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும், பயணிகளின் துரித போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் புறநகர் ரயில் சேவையில் மிகப்பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை இது வலுப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மகேந்திரா சிட்டி, இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார மற்றும் தொழில்துறை மண்டலங்களும் இந்த ரயில் வழித்தடம் மூலம் பயனடையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அத்தகைய நாய்களை முகாம்கள் அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் 1 உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் மாற்றம் செய்யக்கோரி தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபரை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது ரஷ்ய அதிபரும் பீஜிங் சென்று பேச்சு நடத்தவுள்ளார். அமெரிக்காவுடன் சீனா நிலையான நல்லுறவுகளை பராமரித்து வரும் சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்

0: சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கேட்டுக்கொண்டதன் பேரில் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் திரு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின்படி தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நாடுகளுடன் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒப்பந்தம் விரைவில் செய்து கொள்ளப்படும் என்றும் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டொனால்டு ட்ரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கலிபோர்னியாவின் சாண்டியாகோவில் உள்ள மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மசூதிக்குள் புகுந்த 2 சிறுவர்கள் அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும் பின்னர் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுட்டுக்கொண்டு உயிரிழந்ததாகவும் சாண்டியாகோ காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் வரும் அக்டோபர் 30 மற்றும் 31 தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலக நாடுகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான G20 நாடுகளின் நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீன தைபேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் பவினா பட்டேல், சோனல் பட்டேல் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் பிரிவில் சுபம் வத்வா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தீரஜ் பொம்மதேவரா, நீரஜ் சௌஹான், யஷ்தீப் போஹே, சஹில் ஜாதவ், குஷால் தலால் ஆடவர் பிரிவிலும், கீர்த்தி சர்மா, அங்கிதா பகத், ஜோதி சுரேகா வெண்ணம், பிரித்திகா பிரதீப் ஆகியோர் மகளிர் பிரிவிலும் பங்கேற்க உள்ளனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-23, 21-16, 21-16 என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் பை யூ போவை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-8 என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் கீத் வாங்கை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் புஷ்கரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
1: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 இலினி
5: 1, 2, 3
1: பாப்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள்.

0: மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 இல் பாப்கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். நேரம் ஒரு மணி நேயர்களை கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திரமோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, வர்த்தகம் உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த மாநாடு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் அந்நாட்டு அதிபர் டோ லாமை இன்று சந்தித்து பேசிய பின்னர் அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கிடையே மேம்படுத்தப்பட்ட விரிவான ஒத்துழைப்பு எட்டப்பட்டதை தொடர்ந்து நட்புறவும் வலுப்பெற்றுள்ளதாக கூறினார். சென்னை புறநகர் ரயில் கட்டமைப்பிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில்பாதை பணிகளுக்கு 993 கோடி ரூபாய் அளவிற்கு ரயில்வே நிதி அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் ரயில் வழிப்பாதையில் 68 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இரட்டை ரயில்பாதை அமைக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 1 முதல் 3 வகுப்பு வரையிலான புதிய பாடநூல்களுக்கான பயிற்சி கையேடு இன்று வெளியிடப்பட்டு ஆசிரியர்களுக்கு இதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சென்னை நூற்றாண்டு நூலகத்தில் நாளை திட்டமிட்டபடி வெளியிடப்படும் என்று கூறினார். திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தில் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்த ஒருநாள் பயிற்சி நாளை நடைபெறுகிறது. மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள், மண் பரிசோதனை, ஊட்டச்சத்து மேலாண்மை உள்ளிட்ட

பல்வேறு பிரிவுகளில் பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளதாக அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநிலச் செய்திகள் 1:45.

ஒரு மணி 3 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களின் கடித வழி காவிய கானங்கள் காற்றலையில் தவழும் நேரம், மலரும் நினைவுகளை மனதோடு சேர்க்கும் இது மதுர கீதம். பூந்தண்டலம், நட்சத்திரா, தமிழினி, தருண், இமை ஆகியோருடைய விருப்பத்திற்காக காசேதான் கடவுளடா படத்திலிருந்து பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: முசிறி மேட்டுப்பாளையம், தேவிகா சுப்பிரமணியன், கரிகாலி செந்தில், அண்ணாமலை, அதிரன், காமராஜ், சாந்தி, கீர்த்தனா, சதீஷ், சதியமான், மோகன் ஆகியோருடைய விருப்பத்திற்காக மதுர கீதம் நிகழ்ச்சியில் திருவிளையாடல் படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷீலா குரல்களில் ஒலிக்கிறது பாடல்.

0: திருவிளையாடல் படத்திலிருந்து கேட்ட பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியது.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம்.

0: ஜி ஆர் டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜி ஆர் டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

காலத்தாலியாத காவிய கானங்கள் மதிய வழியில் இதம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது மதுரை கீதமாய் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் இனி பெட்டவாய்த்தலை நந்தகோபால் ஆகியோர் அவருடைய விருப்பத்திற்காக பணம் படைத்தவன் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். டி எம் சவுந்தரராஜன் பி லீலா குரல்களில்

போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.

0: கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: சூப்பர் கூல் ஸ்டைல் சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ஒரு மணி 18 நிமிடம். தவிட்டாத தேனிசை கீதங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 மதுரை கீதமாய் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் விவசாயி. TM சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் ஒலிக்கவிருக்கும் அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வண்டியூர் JJ சக்தி ஜனார்த்தனன், அஸ்ரித் பபிஷ்யா, கீர்த்திகாராணி, பிரியதர்ஷினி, உபேந்திரன், ஸ்ரீதேவி.

மண்ணச்சநல்லூர் தெற்கு சாலக்காடு சங்கர் பிரசாந்த், அமுல்ராஜ், கணேசன் ஆகியோருடைய விருப்பத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், ஜெயலலிதா பாடியிருக்கும் பாடல் அன்பை தேடி படத்திலிருந்து. இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரையும் நிகழ்ச்சியோடு.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே

0: அமியூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: 1:27, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களின் கடித ஒளிவிருப்ப கானங்களாய் மதுர கீதம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நீ கம்மங்காடு வைத்தியநாதன், மணிமேகலை, மகாலட்சுமி, தவப்புதல்வி ஆகியோருடைய விருப்பத்திற்காக பி. சுசீலாவின் குரலில் இது சத்தியம் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: ஜில் ஜில் சம்பா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
6: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
7: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
5: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது.

0: காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: திருச்சி சாரதாஸ்
2: 1:32 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை கீதம் நிகழ்ச்சியில். இனி பட்டிக்காடா பட்டணமா படத்திலிருந்து டி.எம். சவுந்தரராஜன் குழுவினர் பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு விருப்பம் மலைக்கோட்டை ரெங்கராஜ், தேவிகா, சரண்யா, மணி, தனிஷ்கா ஸ்ரீ.

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
6: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
5: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
6: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: போத்தி சின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட் போத்தி சின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நம் சபைகளுக்கு விருந்தாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியிலினி நாச்சிக்குறிச்சி முத்துசாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி ஆகியோருடைய விருப்பத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் மேயர் மீனாட்சி படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: நேர்களின் கடித வழிவிருப்ப கானங்களை காற்றலையில் தவள செய்தது மதுர கீதம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: கரூர் கூடைப்பந்து ஆட்ட கழக செயலாளர் எம் முகமது கமால்தீன் அவர்கள் LRG நாயுடு விளையாட்டு கோப்பை போட்டிகள் குறித்து.
5: கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் வருகின்ற 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் 66வது அகில இந்திய கூடைப்பந்து போட்டி ஆண்களுக்கும் 12வது கேபி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி பெண்களுக்கும் 21ஆம் தேதி 7 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஆண்கள் அணியில் IOB சென்னை, இந்தியன் நேவி லோனாவாலா, இந்தியன் ஏர்போர்ட் நியூடெல்லி, கேரளா போலீஸ் கேரளா, இந்தியன் பேங்க் சென்னை, KSEB திருவனந்தபுரம், பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் ஆர்மி நியூடெல்லி, மொத்தம் 8 அணிகளும். பெண்கள் அணியில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்ளி, சதர்ன் ரயில்வே சென்னை, KSEB திருவனந்தபுரம், நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கத்தா, சவுத் பெண்கள் அணியில் 4 அணிகளும் கலந்து கொள்கிறது. முதலிடம் பெறுவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனுமதி இலவசம், அனைவரும் வருக என்று கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கையை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, வர்த்தகம் உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த மாநாடு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக டென்மார்க், ஐஸ்லாந்து, பின்லாந்து நாடுகளின் பிரதமருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். முன்னதாக நடைபெற்ற வர்த்தக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், வர்த்தக பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்ட பின்னர் இருதரப்பு வர்த்தகமும் முதலீடுகளும் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். பிரதமர் தமது நார்வே பயணத்தை முடித்துக்கொண்டு தமது பயணத்தின் ஐந்தாவது இறுதிக்கட்டமாக இன்று இட்டலி செல்கிறார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட கூறியுள்ளார்.

வியட்நாம் தலைநகர் ஹனாயில் அந்நாட்டு அதிபர் துலாமை இன்று சந்தித்து பேசிய பின்னர் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கிடையே மேம்படுத்தப்பட்ட விரிவான ஒத்துழைப்பு எட்டப்பட்டதை தொடர்ந்து நட்புறவும் வலுப்பெற்றுள்ளதாக கூறினார். இந்தியாவும் வியட்நாமும் ராணுவம், பாதுகாப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மையில் பரஸ்பர நம்பிக்கையுடனும் ஒத்துழைப்புடனும் திகழ்கிறது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் ஜியாங்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் அவர் மேற்கொண்டார். சென்னை புறநகர் ரயில் கட்டமைப்பிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை பணிகளுக்கு 993 கோடி ரூபாய் அளவிற்கு ரயில்வே நிதி அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் ரயில்வழி பாதையில் 68 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இரட்டை ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளதாக

0: 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இரட்டை ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தற்போது புறநகர் பகுதியில் உள்ள கூட்ட நெரிசலை கையாளும் வகையிலும் செயல்பாடு மற்றும் நேரம் தவறாமையே முன்னெடுத்து செல்லும் வகையிலும் இந்த திட்டம் அமையும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பயணியர் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்திற்கு இது வகை செய்வதோடு சிமெண்ட் மோட்டார் வாகனங்கள், உணவு தானியங்கள், இரும்பு, எஃகு போன்றவற்றின் போக்குவரத்திற்கும் இது வழிகோலும். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 82 காசுகள் உயர்ந்து 104.49 ரூபாயாகவும் டீசல் 86 காசுகள் அதிகரித்து 96.11 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் கூறியுள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை அடுத்து இந்த விலையேற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே வாரத்தில் 2வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் நமது ராணுவ திறனையும் தகவல் கட்டுப்பாட்டையும் தூதரக சமிஞ்சலையும் பொருளாதார முடிவுகளையும் ஒருங்கே முன்னெடுத்து சென்றதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்வேதே கூறியுள்ளார். புதுடெல்லியில் வளத்திற்கான பாதுகாப்பு நீடித்த நிலையான தேச வளர்ச்சி கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் இந்த துல்லிய தாக்குதல் தீவிரவாத கட்டமைப்பை தகர்த்ததாக எடுத்துரைத்தார். தடுப்பூசி மற்றும் கருத்தடை நடவடிக்கைகளுக்கு பின்னர் தெரு நாய்களை வீதிகளில் விடக்கூடாது என்ற முந்தைய உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக 2025 நவம்பர் மாத ஆணையை மாற்றியமைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் மீது இன்று விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் அத்தகைய நாய்களை அதற்கான முகாம்களில் பராமரிக்க அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகள், மூத்த குடிமக்கள், பாதசாரிகள் மீதான நாய்களின் தாக்குதல் கவலை அளிப்பதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்துவதோடு ராபிஸ் நாய்க்கடி தடுப்பு மருந்துகள் இருப்பை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ராபிஸ் தொற்று உள்ள ஆபத்தான நாய்களை கருணை கொலை செய்வது உள்ளிட்ட சட்டத்திற்குட்பட்ட நடவடிக்கைகள் உயர்நீதிமன்ற கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1st முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழக அரசின் பல்வேறு குழுக்களின் தலைவர்களும் உறுப்பினர்களும் முதலமைச்சர் திரு விஜயை இன்று சந்தித்து பேசியுள்ளனர். இதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாடு ஆலோசனைக் குழு, தண்டுவட பாதிப்படைந்தோர் சங்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்க கூட்டமைப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதி இயக்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் கூட்டமைப்பு, சென்னை அணுகல் தன்மை ஆய்வு மையம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் மாற்று பாலினத்தோர் உரிமைகள் ஆர்வலர், சமூக நல அறக்கட்டளை இயக்குநர், சமூக பணியாளர்களும் முதலமைச்சரை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் வருகையும் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் 1 முதல் 3வது வகுப்பு வரையிலான புதிய பாடநூல்களுக்கான பயிற்சி கையேட்டை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், 10வது வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சென்னை 100வது நூலகத்தில் நாளை வெளியிடப்படும் என்று
1: தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறை வசதி எல்லாம் மேம்படுத்தி குடிநீர் வசதியும் உறுதி செய்யப்பட்டு வகுப்பறைகள், சில வகுப்பறைகள் சேதம் அடைஞ்சிருக்கும், ஸ்மார்ட் கிளாஸ் தேவைப்படும், அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் அவர்களினுடைய கவனத்திற்கு நாங்க கொண்டு சென்றிருக்கிறோம். ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த காரணம் கொண்டும் இடைநிற்றல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து ஆல்ரெடி நாம அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அதை தீவிரப்படுத்திருக்கிறோம். இனி வரும் காலங்களில் வந்து மாணவர்களினுடைய
0: வேலூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் மற்றும் ஷேர் ஆட்டோக்களில் மாணாக்கரை ஏற்றிச் செல்லும் போது விதிகள் மீறப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி எச்சரித்துள்ளார்.
2: அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள்ல நீங்க அனுப்பாதீர்கள் என்பதை பள்ளி நிர்வாகத்தார் மூலம் பொதுமக்களுக்கு

0: சொல்வது ஒன்று, யாரெல்லாம் நம்முடைய மாவட்டத்துல ஷேர் ஆட்டோ லைசன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரையும் அழைத்து இத்தனை பேரை தான் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மீறி செய்யும் பொழுது உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கூட்டம் த்ரூ ஆர்டிஓ அண்ட் போலீஸ் வச்சு வரும் வாரத்திலே நடத்தி தெளிவுபடுத்துவோம். அதை மீறி செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்.
1: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளை மூடி சீல் வைத்துள்ளனர். மேலும் 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் 9ஆம்படி, டிவிஎஸ் மேடு, வசந்தா நகர், நேருநகர் உள்ளிட்ட இடங்களில் இயங்கி வரும் 26 சாய சலவை ஆலைகளில் சேலம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மண்டல இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் தலைமையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சில ஆலைகளில் விதிகளை பின்பற்றாமல் கழிவு நீரை அருகில் உள்ள சாக்கடை மற்றும் கால்வாய்களில் வெளியேற்றியது தெரிய வந்தது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலக உத்தரவின்படி 11 பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மூடப்பட்டது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் வரும் கல்வியாண்டிற்கான சேர்க்கை விண்ணப்பங்களை தகுதியுடையவர்கள் இணையதளம் வாயிலாக சமர்ப்பித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தினார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதிகளில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்டும் பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இன்று அதிகாலை திகனாரை வனப்பகுதியில் இருந்து வந்த யானைகள் ரங்கசாமி கோவில் தோட்டப்பகுதியில் பயிர்களை சேதப்படுத்தின. தகவல் அறிந்த வனத்துறையினர் விவசாயிகளுடன் இணைந்து யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். தொடர்ந்து யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் அம்சா கருணன் அர்ஜுனன் இணை பிரான்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அக்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையுடன் மோதுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: கருத்துக்களை அள்ளித்தரும் கற்பக விருட்சம், அனுபவ பகிர்வுகளின் அட்சய பாத்திரம், திருச்சி வானொலி.

0: Department and relief agencies to remain on alert mode. More from our correspondent.
1: Apart from Banda, which recorded a staggering 47.6 degrees yesterday, several districts across the state are experiencing severe heat wave conditions, with maximum temperatures hovering near or crossing the 45 degree mark. The Indian Meteorological Department has issued a heat wave alert for 33 districts and advised people to remain cautious, especially during afternoon hours. Heat wave conditions will prevail in the southern and central parts of the state for the next 1 week, while whole state will have hot nights for the next 2 days. Sushil Chandra Tiwari, Akashwani News, Lucknow.
0: IMD has also forecast heat wave to severe heat wave conditions in Madhya Pradesh today. Heat wave conditions are likely to prevail over Bihar and Marathwada during the day and over Punjab, Haryana, Chandigarh for the next 5 days. Benchmark domestic equity indices were trading around 0.2% up in afternoon trade today. The Sensex rose by 136 points to 75,451, while the Nifty added 42 points to 23,692 when reports last came in. PM. Last night, Sunrisers Hyderabad confirmed its place in the playoff, defeating Chennai Super Kings by 5 wickets at M.H. Chidambaram Stadium. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to attend third India-Nordic summit in Oslo, aimed at strengthening cooperation in technology, renewable energy, defence and trade. Prime Minister Modi and his Swedish counterpart Ulf Kristersson, in a joint newspaper article, stress on partnerships in times of global uncertainty. Supreme Court refuses to recall its earlier order of keeping sterilized or vaccinated stray dogs in shelters. IMD issues yellow alert for heat wave in national capital for next 3 days. And in IPL cricket, Rajasthan Royals to take on Lucknow Super Giants in Jaipur this evening. With that, we end the midday news.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
3: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று அங்கக வேளாண்மையில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு நீர்முகம் பங்கேற்கிறார். திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஷீபா ஜாய்சி ரோஸ்லின் அவர்கள். விவசாயிங்க நாம உணவை உற்பத்தி செய்யற உன்னதமான தொழில ஈடுபட்டிருக்கோம் அப்படிங்கறது நமக்கு பெருமையான விஷயம்தான். ஆனாலும் அந்த உணவு உற்பத்தியானது நஞ்சற்றதா இருக்கா அப்படிங்கறது கேள்விக்குறியா தான் இருக்கு. நம்ம முன்னோர்கள் காலத்துல நஞ்சற்ற விளைபொருட்கள் தான் உற்பத்தி செய்யப்பட்டன. காலப்போக்கில் விவசாய முறை மாறினாலும் மறுபடியும் நம்ம முன்னோர்களோட விவசாயத்துக்கு தான் நாம திரும்பி இருக்கோம். சரிங்க, எந்த ஒரு விவசாய முறையா இருந்தாலும் பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில அங்கக வேளாண்மையில பூச்சி கட்டுப்பாட்டுக்கு தாவர பூச்சிக்கொல்லிகளின் பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மிடையே பகிர்ந்துக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஷீபா ஜாய்சி ரோஸ்லின் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு பற்றி பேச இருக்கோம். அதற்காக நமது அரங்கத்திற்கு வந்திருக்காங்க நவலூர் குட்டப்பட்டு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து முனைவர் எஸ் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள். அம்மா வணக்கம்மா.
5: வணக்கம் ஐயா.
4: அம்மா, அங்கக வேளாண்மையை எல்லாரும் வலியுறுத்துறாங்க, உங்களுடைய பார்வையில் ஏன் அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.
5: நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உணவு உற்பத்தியே ஒரு பெரிய சவாலாக நமக்கு இருந்திருக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் கிரீன் ரெவல்யூஷன் சொல்கிறோம், நம்மளுடைய முதல் குறிக்கோள் என்னவாக இருந்தது அப்படின்னா உற்பத்தியை வந்து நம்ம அதிகப்படுத்தணும், அதாவது உணவு தானியங்களின் உற்பத்தியை மட்டுமே அதிகப்படுத்துறது நம்ம கவனம் செலுத்திட்டு இருந்தோம். அப்போ அந்த காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இடுபொருட்கள் கொடுக்க முடியுமோ அனைத்தையும் கொடுத்தோம். அதில் நம்ம முக்கியமாக பயன்படுத்தினது வந்து ரெண்டு, ஒன்று ரசாயன உரங்கள், இன்னொன்று வந்து பூச்சிக்கொல்லிகள். எதுவுமே இயற்கை சார்ந்ததில்லை. அப்போ வந்து நம்ம வேதிய கூறுகள் அந்த பொருட்கள் எடுத்து தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ நம்ம ஒரு இந்த 50 ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம உணவு உற்பத்தியில, அதாவது தானிய பயிர்கள் உற்பத்தியில நம்ம தன்னிறைவு அடைஞ்சோம். இதுக்கு முக்கியமான காரணம் ரசாயன பொருட்களும் மற்றும் ரசாயன பூச்சி

0: கொள்ளுகிறதா. ஆனா இப்ப ரீசெண்டா தன்னிறைவு பெற்ற பின் நமக்கு அதோட விளைவுகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். முக்கியமான சொல்லப்படுவது எஞ்சிய நஞ்சு. தானிய பயிர்கள்ல கம்மியா இருந்தாலும் இப்ப நம்ம நாட்டுல காய்கறி பழம் இதோட உற்பத்தியில வந்து நம்ம முதல் இரண்டு மூன்று இடங்கள்லயே நம்ம இருக்கிறோம். சோ அதற்கு தேவையான பூச்சிக்கொல்லிகளையும் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். சோ அதெல்லாம் இப்ப எங்க வந்து நிக்குது அப்படின்னா பழங்கள்ல காய்கறிகள்ல எஞ்சிய நஞ்சா வந்து நிக்குது. அது நம்மளுடைய வருங்கால தலைமுறையினருக்கும் இன்றைய மக்களோட வாழ்வியல்ல வந்து ரொம்ப ரொம்ப பாதித்திருக்கு. இதனாலதான் நம்ம இப்ப என்ன சொல்றோம், அங்கக வேளாண்மைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறிட்டு வரணும் அப்படிங்கறத நம்ம வலியுறுத்துறோம்.
1: சிறப்புங்கம்மா. ஆமா, இன்னைக்கு வந்து தாவர பூச்சிக்கொல்லிகளை இப்ப விவசாயிகள் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்களா, எந்த அளவுல இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க.
0: இன்னமும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இதனுடைய விளைவுகள் வந்து நமக்கு நிறைய அங்கங்க தெரிய ஆரம்பிக்குது. சோ அதோட கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்களோ அந்த பழைய விவசாய முறைகளை இப்ப நம்ம வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இப்ப நம்ம வந்து வேளாண்மையில பூச்சிக்கொல்லிகளுக்கும் நம்ம அதை வந்து பயன்படுத்துறோம். முன்னாடி ரசாயன உரங்களை தடுத்து இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அங்கக உரங்களுக்கு போயிட்டோம். அதே மாதிரி பூச்சிகளுக்கும் இப்ப வந்து நிறைய வரவேற்பு இருக்கு. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா அது எங்க கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து விவசாயிகளுக்கு வந்து இருக்கு.
1: ஆமா, இப்ப நீங்க தாவர பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பத்தி சொல்லும் போது என்னென்ன மாதிரியான தாவர பூச்சிக்கொல்லிகள் இருக்கு அப்படிங்கறத அந்த வகைகளை சொல்லுங்க.
0: இப்ப நம்ம அங்கக வேளாண்மை அப்படின்னு போயிடுறோம். அங்கக வேளாண்மையில பூச்சிக்கொல்லிகளை வந்து கண்டிப்பா ரசாயன பூச்சிக்கொல்லிகள் வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. ரசாயன பூச்சிகள்கிட்ட இருக்கிற ஒரு என்ன அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம தெளித்த உடனே ஒரு ஒரு வாரத்துக்குள்ள மூணு நாள் ரெண்டு நாள் நாலு நாளுக்குள்ள நம்ம வந்து பூச்சி சாகிறதையும் திரும்ப பயிர் வந்து தழைச்சு வளர்றதையும் நம்மளால பார்க்க முடியும். ஆனா ரசாயன பூச்சிக்கொல்லிகள்ல இருக்கிற அந்த எஃபெக்ட் அவ்வளவு வேகமா இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் நமக்கு வந்து தாவர பூச்சிகளிலோ இல்ல அங்கக பூச்சிக்கொல்லிகளிலோ இருக்காது. அது ஒண்ணு, அது முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தாவர பூச்சிகளை நம்ம மூணா பிரிக்கலாம். சாதாரணமா பிரிக்கணும் அப்படின்னா தாவரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லிகள், தாவரங்கள்ல இருந்து என்ன பூச்சிக்கொல்லி கிடக்கும், நம்ம சாப்பிடுறமே தாவரங்களே அது பூச்சிக்கொல்லிகள்லாம் இருந்துக்கா அது நமக்கு வந்து ஏதாவது ஏற்படுத்திடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு தாவரம் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தக்கூடியதுல பூச்சிக்கொல்லிகள் அந்த ஒரு சில நச்சுத்தன்மை உள்ள தாவர பயிர்கள்ல நம்ம எப்படி சித்த மருத்துவத்திலயோ ஆயுர்வேத மருத்துவத்திலயோ நம்ம யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி பூச்சிகளை எதிர்கொள்ளக்கூடிய பூச்சிகளை கொல்லக்கூடிய திறனுள்ள சில தாவரங்கள் இருக்கு, அதை நம்ம பயன்படுத்தலாம். ரெண்டு, தாது உப்புகள். நமக்கு சாதாரணமா கிடைக்கக்கூடிய தாது உப்புகள் சல்பருங்கிறோம் ரொட்டினான்ங்கிறோம் அந்த மாதிரி சில உப்புகளையும் நம்ம அதாவது எண்ணெய் நறுமண எண்ணெய்கள் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பயன்படுத்துறோம். மூணாவது நுண்ணுயிரிகள். நுண்ணுயிரிகளும் அங்கக வேளாண்மையில ஒரு முக்கியமான பயன்பாட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றோம். நுண்ணுயிரிகள் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து நமக்கு எந்த பூச்சிக்கு நம்ம தேவையோ அந்த பூச்சிக்கு மட்டும் தாக்கி மற்ற பூச்சிகள் நன்மை செய்யும் பூச்சிகளை வந்து நமக்கு வந்து சரியான அளவுல கொல்லாம நமக்கு வந்து அதோடைய பயன்பாடுகளை வந்து நமக்கு சாதகமா வச்சிருக்கிறது. இப்போ நம்ம அங்கக வேளாண்மையிலேயே நம்ம தாவர பூச்சிகள் இல்லாம நம்ம வேற என்ன பண்றோம்னா ஒட்டுண்ணிகள் ஊன் விழுங்கிகள்லாம் இருக்கு. நம்ம இந்த மாதிரி நுண்ணுயிரிகளை பயன்படுத்தும் போது அவங்க வந்து பாதுகாப்பா அறையிறாங்க, பூச்சிகளை வந்து நம்ம கொண்டுடுறோம். இந்த மூணு தான், தாவர பூச்சிகள், எண்ணெய்கள் நறுமண எண்ணெய்கள், மேலும் நுண்ணுயிர்கள், இது மூணுமே நம்ம பயன்படுத்தலாம்.
1: சரி, ஆமா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மாதிரி இயற்கையா தயாரிக்கக்கூடிய தாவரங்கள்ல இருந்து பெறக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது, அதாவது அந்த பூச்சிகளை கொல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா விவசாயிகள் வந்து உடனடியா தானே பண்ணுவாங்க,
0: இது வந்து பூச்சிக்கொல்லி தான் சார் சொல்றோம், தாவர பூச்சிக்கொல்லிகள் தான், பூச்சிகளை கொல்லும். ஆனா அது எடுத்துக்கக்கூடிய காலம் நான் சொன்ன மாதிரி ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மூணு நாள் அஞ்சு நாள் நமக்கு கண் முன்னாடி அந்த எஃபெக்ட் தெரியும். ஆனா இது எடுத்துக்கூடிய காலங்கள் ஒரு வாரம் ஏழு நாள்ல இருந்து அது பிறகுதான் தெரியும். ஏன்னா ரசாயன பூச்சிகளோட செயல்பாடு வந்து அப்படி, நீங்க ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அடிக்கிறீங்க அப்படின்னா அது முக்கியமா எதை எங்க போய் வேலை செய்யுது அப்படின்னா நரம்பு மண்டலத்தை. நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல ரசாயன பூச்சிக்கொல்லிகள் நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடியதுதான். இப்ப நரம்பு மண்டலத்தை தாக்குச்சு அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லயே அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியும். பூச்சியோட எண்ணிக்கை கடகடன் குறைய ஆரம்பிச்சிடும், நமக்கு அதுவும் தெரியும். பூச்சிகள் எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குதுதான் சேதாரமும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கம்மியாயிரும். அதனாலதான் சாதாரணமா நம்ம நாட்டுல என்ன பண்றோம்னா நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருந்தோம்னா அது ஒரு பிரச்சனையே இல்லை. அதனாலதான் நம்ம கண்காணிப்பு முறைகளை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம். நமக்கு திடீர்னு பூச்சிகள் வந்து ஜாஸ்தியா ஆகும் போதோ நமக்கு வந்து அந்த மகசூல் குறையும் போதோ நம்ம என்ன பண்றோம், டக்குன்னு ஐயோ ஏதோ பெரிய சேதாரம் ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வேற வழியே இல்லாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பூச்சிக்கொல்லிகளுக்கு போறோம். சோ இதை தடுக்கதான் ஒவ்வொரு பயிர்களுக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அப்படின்னு சொல்றோம். சோ பூச்சி நம்ம பயிரை தாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை உத்திகளை வந்து பயன்படுத்தணும்னா நம்ம நடவு செய்யறதுல இருந்து அறுவடை செய்யக்கூடிய காலங்கள் வரைக்கும் நம்ம அதை கண்காணிச்சுட்டே வரும்போது எந்தெந்த பயிர்களுக்கு எப்பப்ப எந்தெந்த பூச்சி வரும் எவ்வளவு சேதாரம் ஏற்படுத்தும் அப்படிங்கறத ஒரு அளவுக்கு நம்ம முன்னாடியே கணிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையில யுக்திகளை பயன்படுத்தும் போது இந்த ரசாயன பூச்சி கொல்லிகளுக்காக நம்ம செலவினங்களை வந்து நம்ம கம்மியும் படுத்த எடுத்துக்கலாம். நஞ்சு நஞ்சு.

0: இல்லாத பொருட்கள், சேஃபான பொருட்கள் கிடைக்கும், மகசூல் நமக்கு நிறைய கிடைக்கும்.
1: சரிம்மா, ஒரு சில தாவரத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய இயற்கையான சில பூச்சிக்கொல்லிகளை பத்தி சொல்லுங்களேன்.
0: நம்ம எல்லாருக்கும், இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தாவரம் அப்படின்னு சொன்னோம்னா வேம்பு. ஸோ இப்போ இந்த ரசாயன பூச்சிகள் வர்றதுக்கு முன்னாடியே எங்கிருந்து இந்த ரசாயன பூச்சிகளில் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க, எப்படி பண்ணாங்க அப்படின்னா, அதற்கு முன்மாதிரியாக இருந்தது வந்து தாவர பூச்சிக்கொல்லிகள் தான். நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிரைசாந்திமம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வந்தி பூ, வேம்பு, இது ரெண்டும் தான் முதல்ல இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய, அதிகபட்சமாக பயன்படுத்தக்கூடிய இந்த நரம்பு மண்டலங்களை தாக்கக்கூடிய ரசாயன பூச்சிக்கொல்லிகள் வந்து அதோட முன்மாதிரி இவங்க ரெண்டு தான். இப்போ நம்ம சைனா, எகிப்து, இந்தியா இந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு 250 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த தாவர பூச்சிக்கொல்லிகள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம சொல்றோம் வேம்பு வந்து நம்ம நாட்டில் உள்ள ஒரு மரப்பயிர், எல்லா இடத்துலயும் இருக்கு, அது வந்து இப்ப நம்ம வேணும்னாலும் எவ்வளவோ எடுத்துக்கலாம். ஸோ அதுல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பூச்சிக்கொல்லி இது வந்து நம்ம எப்பயுமே நமக்கு கமர்ஷியலா, அதாவது ரசாயன பூச்சிக்கொல்லிகள்லயும் அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க, தாவர பூச்சிகள்லயும் சொல்றாங்க. அசாடிரெக்டின் அப்படின்னு நம்ம நிறைய பேர் பயன்படுத்துறோம், நீமசால் பயன்படுத்துறோம், அது வந்து நமக்கு வந்து ஈஸி ஃபார்முலேஷன், அவங்களே ரசாயன பூச்சிக்கொல்லிகள் நடுவில் கொண்டு போய் அதை வச்சிருக்காங்க. அது இயற்கையா கிடைக்கக்கூடியது, வேப்பம் இலைகள்ல இருந்து கிடைக்கும். அதுல வந்து நிம்பிசிடின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருட்கள் இருக்கு, அசாடிரெக்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு, அதை தான் நம்ம இப்ப வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ வேப்பம் பொறுத்த வரைக்கும் அதுல இருக்க எல்லா பகுதிகளுமே நம்ம வந்து பயன்படுத்தலாம். முக்கியமா நம்ம பயன்படுத்துறது வேப்ப இலைகள் மற்றும் வேப்பம் எண்ணெய், வேப்பம் கொட்டை. ஸோ வேப்ப எண்ணெய், வேப்பம் கொட்டை சாறு, இதுதான் வந்து நம்ம ரொம்ப காலகாலமாக நம்ம முன்னோர்களுக்கே தெரிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது எவ்வளோ பயன்படுத்தணும், நமக்கு வந்து எவ்வளோ எடுத்து போடணும், எவ்வளோ ஒரு கான்சென்ட்ரேஷன், இப்போ நம்ம ரசாயன பொருட்கள்லாம் நம்ம சொல்கிறோம் 2 மில்லி அடிங்க ஒரு லிட்டருக்கு அப்படிங்கிறோம். இந்த தான் பிரச்சனை இப்போ இங்கே தாவர பூச்சிக்கொல்லிகளில் எவ்வளோ அடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம விவசாயிகளுக்கு சொல்லணும். அடித்தா எவ்வளோ நாளில் கட்டுப்படும், என்ன கூறு நம்ம பயன்படுத்துகிறோம், எவ்வளோ நாளுக்கு ஒரு முறை, இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து செய்யக்கூடியது. அதனால தான் இந்த தாவர பூச்சிக்கொல்லிகளில் முக்கால்வாசி விவசாயிகள் வந்து இதை ரொம்ப நம்பி போறது கிடையாது. ஸோ இதுக்குள்ள ஆய்வுகள் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அங்கக பூச்சிக்கொல்லிகளுக்கே தனியாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு, அவங்க இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லக்கூடியது வந்து 3G கரைச்சல் அப்படின்னு சொல்கிறோம், ஜிஞ்சர் கார்லிக் கிரீன் சில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய 3G கரைச்சல் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம பயன்படுத்தி வந்த பஞ்சகாவியா, பஞ்சகாவியத்துக்கு வந்து பூச்சி, நோய் மற்றும் பயிர் வளர்ச்சி ஊக்குவியாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்.
1: சரி அம்மா, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வேப்பெண்ணெய் அது வந்து எவ்வளோ அடிக்கிறதுங்கிறது தான் பிரச்சனை, ஆனால் அதை வந்து எல்லா வகையான பூச்சிக்கொல்லிகளுக்கும் பயன்படுத்த முடியுமா? இப்போ வாழைக்கு, மல்லிகைப்பூ, நெல், அது மாதிரி வெவ்வேறு வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்த முடியும்.
0: சரியான கேள்வியை கேட்டீங்க. இப்போ பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னா அது எப்படி, அதோட செயல்திறன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ரசாயன பூச்சிக்கொல்லிகள் நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடியவை, இல்லைன்னா பூச்சிகளோட பறக்கும் தன்மையை வந்து குறைக்கக்கூடியது, பூச்சிகளோட அதாவது உருமாற்றத்தை வந்து செய்யக்கூடியது. இந்த தாவர பூச்சிக்கொல்லிகள் என்ன பண்ணுதுன்னா ரெண்டு வேலையை செய்யுது. ஒன்று, அந்த இடத்துக்கே வராம பூச்சிகளை தவிர்த்து விடுகிறது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு நறுமண எண்ணெய்கள் வந்து நம்ம சொல்கிறோம், நறுமண எண்ணெய்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, யூகாலிப்டஸ் ஆயிலை நம்ம எடுத்துக்கலாம், இல்லை கற்பூர எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, கற்பூர எண்ணெய்கள் வந்து நமக்கு கிடைக்கிது, கற்பூர எண்ணெயாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, முதல்ல எப்படி செயல்படும் அப்படின்னா, எந்த பயிராக கூட இருக்கலாம், எது இப்போ நமக்கு டார்கெட் வந்து பூச்சி தான். ஸோ இப்போ நம்ம தெளிக்கிறது மூலம் என்ன பண்ணுதுன்னா, பூச்சியை அந்த பயிர்களிடம் அண்ட விடாமல் தடுக்கிறது. எப்படி அப்படின்னா, இப்போ நறுமண பயிர், நறுமண எண்ணெய்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரீட்டட் ஏரியாவை, அந்த எங்கே நம்ம அந்த பூ இதை தெளிச்சிருக்கோமோ அந்த ஏரியாவுக்கும் முதல்ல அது பக்கமாகவே வராது, அந்த பயிர் பக்கத்திலேருந்தே வராது, அந்த இடத்த தவிர்த்துடும், அடிச்சிருக்க அந்த பயிர்களை தவிர்த்துடும். இது ஒன்று. இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அது அந்த இடத்தையே சூஸ் பண்ணாது. இப்போ சப்போஸ் ஒரு மல்லிகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மல்லிகையோ வாழையோ, நீங்கள் கேட்ட மாதிரி வாழையில் அஸ்வினி வந்து ஒரு பெரிய பூச்சி. இப்போ நீங்கள் இந்த மாதிரி அதை அடிச்சிட்டிங்கன்னா, பூச்சிகளுக்கு வந்து நீள்கொம்புகள், ஆண்டனான்னு சொல்லக்கூடியது, அது வந்து அந்த வாசத்தை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை பூச்சிகளுக்கு இருக்கு. நமக்கு எப்படி மூக்கு செயல்படுதோ அந்த மாதிரி பூச்சிகளுக்கும் நீள் கொம்புகள் இருக்குன. அப்ப அந்த ட்ரீட்டட் ஏரியாவே அதை அவாய்ட் பண்ணிடும், கம்ப்ளீட்டா வரவே தவிர்த்துடும். ஒண்ணு. இன் ரெண்டு அப்படி என்னன்னா, இப்ப நம்ம வேப்பம் பத்தி பேசுறோம், வேப்பம் சாறு பத்தி பேசுறோம், வேப்பங்கொட்டை சாறு பத்தி பேசுறோம். இப்ப அதெல்லாம் என்ன ஆகும்னா, அதிகபட்சம் அதுக்கு நறுமணம் கிடையாது, ரொம்ப ஸ்மெல்லு வராது, ஆனா அந்த இடத்துக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணா, அதை சாப்பிட்டு பார்க்கும். ஸோ சாதாரணமா பூச்சிகள் வந்து போன உடனே ஒரு ஒரு பயிர் இருக்குன்னா டக்குனு அதை சாப்பிடாது, போய் அதை ஒரு டெஸ்ட் பைட் பண்ணும், இது சாப்பிடலாமா சாப்பிடலையா அப்படின்னு பண்ணும், சாப்பிடும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது ஏற்றதா இருந்தா கண்டினியூஸா அதை சாப்பிடும். இப்போ அதே மாதிரி நம்ம வேப்பம் எண்ணெயோ இல்ல வேப்பங்குட்டை சாரோ நம்ம பண்ணும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்க்கும். ரெண்டு கடி மூணு கடி சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும்னா, சாறு உறிஞ்ச பூச்சிகள் சாறு உறிஞ்சும். அது மாதிரி உறிஞ்சு பார்க்கும்போது கசப்பா இருக்கிறதுனால அது திரும்பவும் அதை சாப்பிடாது. ரெண்டு, சப்போஸ் மூணாவது சாப்பிட்டும் அதுக்கு தெரியல சாப்பிட்டுருச்சு. இப்ப சாறு உறிஞ்சுகள், இப்ப நான் சொல்ற மாதிரி இப்ப இலையில நம்ம அடிச்சிருக்கிறோம், கடி துண்ணும் பூச்சிகளா இருந்தா கடிச்சு சாப்பிட்டுரும். ஆனா சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு அது உள்ள போகணும்.

0: அந்த வேப்பெண்ணெயோ இல்லை வேப்பங்குட்டை கரைச்சலோ செடிக்குள்ளர போகணும், சிஸ்டமிக் அப்படின்னு சொல்லுவோம், ஊடுருவி பாயிர நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ள போகும்போது இது உறிஞ்சி சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதோட வாழ்க்கை சுழற்சியில மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ பூச்சிகள் வந்து டக்குன்னு இப்போ முட்டையிலேருந்து அப்படியே பெரிய அந்த பூச்சியாக வந்துடுறது கிடையாது. முட்டை பருவம் இருக்கு, அதுக்கப்புறம் புழு பருவம் இருக்கு, அதுக்கப்புறம் கூட்டுப்புழு இருக்கு, அதுக்கப்புறம் அந்த பூச்சிகளாக இருக்கு. இப்போ இந்த நாலு பருவத்தை நம்ம எங்க வேணா அடிக்கலாம். இப்போ ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அதிகபட்சமாக முட்டையை வந்து ஒண்ணுமே பண்ணாது. இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய பூச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு போறோம். அப்போ அது என்ன பண்ணோம், புழு பருவத்தை தான் அது தாக்குது ரசாயன பூச்சிக்கொல்லி. ஆனால் தாவர பூச்சிக்கொல்லிகள் நான் சொன்ன மாதிரி அண்டவே விடாது. அப்போ நம்ம என்ன பண்றோம், முட்டையிடுதலை நம்ம தவிர்க்கிறோம். ரெண்டாவது சாப்பிடவே விடாது, அப்போ சாப்பிட்டா உடனே அது மரணிக்கிறோம். மூணாவது சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அது என்ன பண்ணா உருமாற்றத்துல ஒரு சேதம் விளைவிக்குது. இப்போ ஒரு பூச்சி இருக்குன்னா அது புழு பருவத்துல இருக்குன்னா டக்குன்னு புழுவாயிராது. புழு ஒவ்வொரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அது தோல் உரித்து அடுத்து பெரிய பெரிய பூச்சாகும். இப்போ இந்த அசாடிராக்டின் அப்படின்ற அந்த வேதிக்கூறு வேப்ப பொருட்கள்ல இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா இந்த உருமாற்றத்தை, அதாவது தோல் உரித்தல் இந்த மாதிரி இதை கம்மி பண்ணிடுது. ஸோ அதனால அதோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துது.
1: இயற்கை பூச்சிக்கொல்லிகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத ஆலோசனைகளை சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு நன்றி
0: தெரிவிச்சுக்கிறேன்.
1: விவசாயிகள் சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா எந்த எண்ணில் உங்களை தொடர்பு கொள்ளலாம்?
0: 9 9 4 3 3 1 8 3 0 1.
1: இன்னொரு தடவை சொல்லுங்க.
0: 99 43 31 83 0 1.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது அங்கக வேளாண்மையில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு நேர்முகம். பங்கேற்றார் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஷீபா ஜாய்சி ரோஸ்லின் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் அஞ்சம்மாள் குழுவினரின் கிராமிய பாடல்கள். தமிழ் இலக்கியங்களில் பல்வேறு இடங்களில் எறும்புகள் உவமையாக கூறப்பட்டுள்ளன. எறும்புகள் அளவில் சிறியதாகவும் சுறுசுறுப்புடனும் இயங்குவதால் கூட்டமாக ஒற்றுமையுடன் ஓர் அணியில் செயல்படுவதால் நமக்கு விந்தையே மேலிடுகிறது. எதிர்காலத்தின் தேவை அறிந்து உணவை சேமிப்பது, கூடு கட்டி குழுவாக வாழ்வது, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உதவும் மனப்பான்மை, சூழலுக்கு உதவுதல், உருவம் கண்டு எல்லும் மனப்பான்மையை வெல்வது என பல குணங்களை நமக்கு எறும்புகள் உணர்த்துகின்றன.

வேடனிடமிருந்து புறாவை காப்பாற்றிய எறும்பின் கதையை பள்ளி பாடத்திலேயே படித்திருக்கிறோம். எறும்பு புற்றை பல இடங்களில் தெய்வமாக வழிபடுகின்றனர். ஏனெனில் மனிதன் இயற்கை என அதன் பங்களிப்பு கனமானது. யானை முதலா எறும்பு ஈராய என உருவ அளவு கொண்டு மாணிக்கவாசகர் உயிர்களை வகைப்படுத்துவார்.

எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே, திரு எறும்பியூர் மலைமேன் மாணிக்கத்தை என தேவாரமும் திருத்தாண்டகமும் எறும்பின் புகழ் பாடுகின்றன. சிறுகுடி பன்னனின் குடிலில் இருந்து சோறு பெற்று வரிசையாக செல்பவர்களை கண்டதும் மழை வருவதை முன்கூட்டையே தன் அறிவால் தெரிந்து கொண்ட எறும்புகள் பள்ளமான நிலத்திலிருந்து மேட்டு நிலத்திற்கு சேமித்த உணவை கொண்டு செல்வதை உவமையாக சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் கூறுகிறார்.

எறும்புகள் பேசிக்கொள்ளும் மொழியை உணர்ந்த மனிதர்களும் இருந்துள்ளனர். கம்பராமாயணத்தில் கைகேயியின் தந்தை அஸ்வபதி அவனுக்கும் அவனது மனைவிக்கும் ஏற்பட்ட விரிசல் குறித்து அறிந்தும் எறும்பிடம் கதையாள் என்று கைகேயியை குறிப்பிடுகிறார் கம்பர். இதன் மூலம் கைகேயிக்கும் எறும்பின் மொழி தெரிவது புலப்படுகிறது. இவ்வாறு எறும்புகள் இலக்கியங்களோடும் சுற்றுச்சூழலோடும் பின்னி பிணைந்திருந்தது நமக்கு தெளிவாகிறது. எறும்புகள் போல இயற்கைக்கும் பிற உயிர்களுக்கும் உதவ முடியவில்லை என்றாலும் கூட துன்பம் விளைவிக்காமல் இருக்க முயற்சி செய்வோம்.

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம் நிகழ்ச்சிகள், அஞ்சம்மாள் குழுவினரின் கிராமிய பாடல்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, வர்த்தகம் உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இம்மாநாடு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக டென்மார்க், ஐஸ்லாந்து, பின்லாந்து நாடுகளின் பிரதமர்களுடனும் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். சென்னை புறநகர் ரயில் கட்டமைப்பிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை பணிகளுக்கு 993 கோடி ரூபாய் அளவிற்கு ரயில்வே நிதி அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் ரயில் வழிப்பாதையில் 68 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இரட்டை ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழக அரசின் பல்வேறு குழுக்களின் தலைவர்களும் உறுப்பினர்களும் முதலமைச்சர் திரு விஜயை இன்று சந்தித்து பேசினர். இதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாடு ஆலோசனைக் குழு, தண்டுவட பாதிப்படைந்தோர் சங்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்க கூட்டமைப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதி இயக்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் கூட்டமைப்பு, சென்னை அணுகல் தன்மை ஆய்வு மையம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறியும் வகையில் திறனாய்வு பிரிவு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டுத்துறை அரசு அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், விளையாட்டு வீர வீராங்கனைகள் சாதனை படைக்க பொருளாதாரம் இனி ஒரு தடையாக இருக்கக்கூடாது என தெரிவித்ததுடன் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மைய வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். 18 முதல் 45 வயது வரையிலான 8, 10, 12 ITI டிப்ளமோ ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்தோர் இதில் பங்கேற்று பயனடையலாம். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல இனி நாம கேட்க போறோம் அசத்தல் சந்திப்பு. எங்க இருந்துனா மன்னார்குடி இடையர்னத்தம் ஃபன்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்து நேரலை வர இருக்குது. நிகழ்ச்சியை நமக்கு கொடுக்கறதுக்காக விஜயலட்சுமி ராம்குமார் இவங்களோட கமலம் சகி கவி இருக்கிறாங்க. வாங்க நேயர்களே, நாமளும் மன்னார்குடி இடையர்னத்தம் ஃபன்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போலாம்.
1: என்ன ஒரு அருமையான அம்யூஸ்மெண்ட் பார்க், அதாவது ஃபன்டாஸ்டிக் வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க். இது வந்து மன்னார்குடி இடையர்னத்தில இருக்கு. திருச்சிராப்பள்ளியில இருந்து 105 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். எவ்வளவு அருமையான ஒரு மக்கள் வெள்ளத்தோடு தெரியுமா, அதுவும் மன்னார்குடி திருவாரூர் அப்படின்னாவே நமக்கு வந்து இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு காட்சியா கிடைக்கும் இல்லையா, காண கிடைக்கும். தென்னை மரங்கள், பாக்கு மரங்கள் நிறைந்த ஒரு அருமையான ஒரு இடத்துல இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு மக்களோட வருகை பாத்தீங்கன்னா அப்படியே குடும்பம் குடும்பமா வராங்க. குடும்பத்தோட அவங்க இணைஞ்சு பொழுது போக்குற ஒரு அருமையான இடமா இருக்கு. குட்டிஸ்ல இருந்து சுட்டி குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தண்ணியில ஆட்டம் போடுறத ரொம்பவும் சந்தோஷமா அவங்க வந்து மன மகிழ்றாங்க. நிறைய வாட்டர் பூல்ல பாக்குறோம் நாங்க, அதே மாதிரி ஸ்லைடிங்ல அவங்க வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். அதோட பாத்தீங்கன்னா இங்க மன்னார்குடியில கோவில்ல பாத்தீங்கன்னா செங்கமலம்னு யானை, மன்னார்குடி கோவில் யானை, அந்த செங்கமலம் யானையோட முகப்பிலே பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாட்டர் பூல் அவங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுலயும் சுனாமி பேனு போட்டு அதுலயே நின்று அவங்க வந்து ஷவர் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவு அருமையானது ஒரு இடமா இருக்கு இங்க. இங்க வந்து அதாவது இந்த கோடையில இவங்களுக்கு குதூகலமா அந்த தண்ணீர் ஆட்டம் போடுறதுக்கான ஒரு இடம் தான் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க். இதுல வந்து இப்போ 3 மணில இருந்து 4 மணிக்கு மேல, அதாவது இங்க வந்து தண்ணீர் ஆட்டம் போட்டாங்களே குழந்தைங்கள்லாம் பெரியவங்க எல்லாம், அவங்க எல்லாம் திருப்பி அடுத்த கேமுக்கு வந்துருவாங்க. அதுக்கு உண்டான அந்த தயாரிப்பு பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பேசுறதுக்காக நம்ம கூட இணையறாங்க. வாங்க, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், நண்பர் பாலாஜி, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஃபன்டாஸ்டிக் வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க். நம்ம வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல 70க்கும் மேல கேம்ஸ் இருக்கு. 70+ கேம்ஸ் வந்து வாட்டர் பார்க், அட்வென்ச்சர் பார்க் அண்ட் இண்டோர் கேம் சென்டர் மூணுமே இருக்கு. வாட்டர் பார்க்ல பாத்தீங்கன்னா 25 மேல கேம்ஸ் இருக்கு. சுனாமி வேவ் பூல், வாட்டர் ஃபால்ஸ், கஸ்டர் ஃபால்ஸ் வச்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி செங்கமலம், நம்ம கியூட் செங்கமலம் உங்களோட பேஸ்ட கூட வச்சிருக்கோம், வாட்டர் ஃபால்ஸ். அதுக்கப்புறமா ட்ரை கேம்ஸ்ல டெல்டா ஸ்கை வீல், ஜெயின்ட் வீல், அப்புறமா கிரேசி ராப்னு ஒரு கேம் இருக்கு, ஃபன் பிளேயர், ஷேரோப்ளேன் இந்த மாதிரி கேம் இருக்கு. அப்புறம் கொலம்பஸ்ன்றது நம்ம வந்து ஸ்டோலாஸ் நடக்கணும், நம்ம சோழன் களத்தில் இருக்க மரக்குளம் அந்த பேரில் வச்சுருக்கோம், சோலாஸ் மரக்குளம், கொலம்பஸ் ரைடு, இதெல்லாம் ட்ரை ரைடில் இருக்குது. இந்த ட்ரை ரைட்லாம் 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். வாட்டர் பார்க் போகிற கஸ்டமர்ஸ்லாம் 3 மணிக்கு மேலே இல்லை 6 மணிக்குள்ளே ட்ரை ரைட்ஸ்லாம் விளையாடிக்கலாம், அவங்களுக்குலாம் ஃப்ரீ தான். 6 மணிலேருந்து 9 மணி இருக்கும் ஸ்டில் ட்ரை ரைட் வந்து பப்ளிக்குக்கு ஓப்பனாக இருக்கும்.
1: பார்க் ஓப்பன்
2: ஆகும் மார்னிங் 10 o'clockலேருந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். 10 o'clock லேருந்து 6 o'clock வரைக்கும் வாட்டர் பார்க்கோட டைமிங். 10 மணிக்கே நிறைய கிரிட்டல இருந்து நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க. திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, இந்த மாதிரி டெல்டா சரௌண்டிங் ஏரியாலேருந்து நிறைய பேர் இங்கே வராங்க. மற்ற கேம்ஸ் அட்வென்ச்சர் பார்க்ல நம்ம ஜிப்லைன் இருக்கு, ஜிப்லைன் வந்து 100 மீட்டருக்கான ஜிப்லைன் இருக்கு, ஜிப்டேக் இருக்கு, ஹியூமன் கேரோ, பஞ்சி ட்ராம்பிளிங், இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்கு. அட்வென்ச்சர் பார்க்குக்கான கேம்ஸ் வந்து 10:30லேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கு. இண்டோர் கேம்ஸ், ஏர் கண்டிஷன் இண்டோர் கேம்ஸும் 10:30லேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கு. இண்டோர் கேம்ஸ் 40க்கு மேல கேம்ஸ். டெல்டா ரீஜன்லேயே நம்மளுக்கு தான் வந்து எல்லா கேம்ஸும் இருக்கிற ஒரே இடம் டெல்டா ரீஜன்லேயே, நம்ம ஃபன்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் மன்னார்குடியில இருக்கிற இடத்துல இருக்கு.
1: எப்போது நடக்கிற எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாம் அடம் பிடிப்பாங்க. அது மாதிரி இல்லாம எப்பவுமே இங்க இருக்கக்கூடிய இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து ரொம்ப வியப்பா இருக்கு, ரொம்ப பார்த்து பரவசமா இருக்கு. மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட இங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தோட அவங்க ஜாலியா இருக்கிறத நாங்க பார்க்க முடியுது. அதோட பாத்தீங்கன்னா மக்கள் கூடுற இடங்கள் எப்படி இருக்கும், ரொம்ப வந்து அவங்க வந்துட்டு அழுக்காக்கிட்டு போக கூடாது அப்படிங்கறதுக்காகவே சுத்தி சூழல் வந்து கீப் ஏரியா கிளீன் அப்படிங்கறது, புள்ளில் நடக்காதீர்கள், டோன்ட் வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு ஒரு என்விரான்மெண்ட் ஜிங்கிள்ஸ் எல்லாமும் எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னா நான் எங்களுக்கு வந்து அதுதான் கண்ணப்படும், எந்த இடத்துல வந்து மக்கள் கூட்டினாலும் அந்த இடம் வந்து சுத்தமா இருக்கணும், எப்படி பார்க்க பசுமையா இருக்கும், நம்ம அனுபவிச்சது மாதிரி மற்றவங்களுக்கும் அதை விட்டுட்டு போகணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய எண்ணமா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி

0: அந்த பொதுமக்கள் எல்லாம் அவங்க நடந்துக்கிறாங்களா எப்படிங்கறது சொல்லுங்க.
1: மோசம்ல நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்றாங்க. நம்ம நிறைய போர்ட்ஸ் வச்சுக்கிறோம், நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம ஸ்டாஃப் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அட்வைஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸும் ஒத்துழைக்கிறாங்க, எல்லா கஸ்டமர்ஸும் ஒத்துழைக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி நம்ம என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா வந்து நம்ம சோலார் கூட வந்து 160 கிலோவாட் சோலார் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சிருக்கோம், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வச்சிருக்கோம், இவி சார்ஜிங் ஸ்டேஷன்
2: வச்சிருக்கோம்.
1: மரங்கள் வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட செடிகள் மரங்கள்லாம் நட்டுப்போம். ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் சேஃப்டி அண்ட் செக்யூர்ட் பிளேஸ் நம்ம கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு கிளீனான பிளேஸ் வந்து
0: எல்லாமே ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. நேர்களே, ஒரு சிறு பாடல் இடைவேளை, தொடர்ந்து இந்த இடையார் ரத்தம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கிலிருந்து மக்களை சந்தித்து உரையாடுவோம்.
3: ரெடியா மாமே?

0: ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா பிரம்மாண்டமா ஒரு பாடல் நமக்கு நினைவுக்கு வரும். மன்னார்குடி கலக்கலக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் நினைவுக்கு வரும். மன்னார்குடியே கலக்கிட்டு இருக்கு இந்த ஃபன்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கிங்க பார்த்தோம் அப்படின்னம்னா செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி ஏற்காடெல்லாம் போகவே வேணாங்க. அந்த குழுமையை நாங்களே கொடுக்குறோம், குதூகலமா இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி இங்க எக்கச்சக்கமான கேம்ஸ் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கர கூட்டம் வேற. அதுவும் சரி குட்டீஸ் தான் விளையாடுறாங்கன்னு பார்த்தா இங்க ஒரு ஜெயின்ட் வீல் ஆடிக்கிட்டு இருக்காங்க, பார்த்தா பெரியவங்களும் உட்கார்ந்துருக்காங்க குட்டீஸும் உட்கார்ந்துருக்காங்க. ஏங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு எதுங்க வயசு அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல சஸ்பென்ஸா இன்னும் 2-3 கேம் ஷோலாம் இங்க காத்துட்டு இருக்கு. எங்களுக்கு எப்படாவது ஓபன் பண்ணுவாங்க ஜிப் சைக்கிள் ஜிப் லைன் அப்படின்னு புதுசு புதுசா எங்கேயும் பாக்காத அளவுக்கு இங்க இருக்கே அப்படின்னு நாங்களும் ஆவலா பாத்துட்டு இருக்கோம். எப்ப ஓபன் பண்ண போறாங்கன்னு தெரியல. இங்க நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க, அவங்க முகத்துல பயங்கர சந்தோஷம். சரி முதல்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க குட்டீஸ் கிட்ட கேட்க போறோம் அவங்க தான் என்ஜாய் பண்ணுவாங்க, இல்லவே இல்லைங்க நாங்களாம் சூப்பரா என்ஜாய் பண்றோம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. பெரியவங்க தான் சில்ட்ரன்ல இருந்து அடல்ட் வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட் பிளேஸ் அப்படின்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் விஜயலட்சுமி. என்னோட என் ஃப்ரெண்ட்ஸ் கவிதா அண்ட் கலை செல்வி மூணு பேரும் எங்களோட சில்ட்ரனோட
2: விளையாண்டாங்க. இப்ப ட்ரை கேம்ஸ்க்கு வந்திருக்கோம், வெரி நைஸ்.
0: காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லையே இல்ல, எதுல வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க நிக்கிறாங்க, அவங்க குழந்தைங்களோட வந்திருக்காங்க. அவங்க கிட்டயும் கேட்கலாம் எப்படி என்ஜாய் பண்றாங்க.
3: எங்க பொண்ணோட என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்தோம். என் பேர் கலைச்செல்வி, என் பொண்ணு பேரு சாய்ஜன்மி. ஜாலியா என்ஜாய் பண்றோம் காலையில இருந்து.
0: குழந்தைங்க மட்டும் இல்லைங்க நாங்களும் சேர்ந்து எங்க பிள்ளைங்களோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க.
4: கமலி.
0: வா, என்ன படிக்கிறீங்க?
4: 10th ஸ்டாண்டர்ட்.
0: ஆஹா, நாளைக்கு ரிசல்ட். இன்னைக்கு குதூகலமா விளையாண்டுட்டு போயிடலாம்.
4: 10th முடிச்சு
0: 9th to 10th. வெரி குட். அடுத்த வருஷம் கண்டிப்பா படி படி படின்னு போறாங்க. இப்பயே என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டீங்க இல்லையா? ஓகே கமலி, எப்படி என்ஜாய் பண்ணீங்க காலையில இருந்து?
4: நல்லா என்ஜாய் பண்ணேன், ஜாலியா இருந்துச்சு.
0: ஜாலியா இருந்துச்சா? எந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்தது கமலிக்கு?
4: வாட்டர் கேம், சைக்ளோன் ட்விஸ்டர்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் நிர்ஜா.
0: நிர்ஜாவுக்கு என்ன கேம் இங்க ரொம்ப பிடிச்சது? செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க, எல்லாரும் வரலாங்க அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
5: டேஞ்சர் சிங்.
3: சாய் ஜனனி.
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: சாய் ஜனனி.
0: சாய் ஜனனிக்கு எது ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது? செம்ம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. இத வந்தா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, நான் செம்மையா என்ஜாய் பண்ணங்க அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க ஜனனி?
3: சைக்ளோன் ட்விஸ்ட்.
0: வா, ஓகே. அடுத்து எதுக்கோ ஒரு கேமுக்கு ரெடியா இருக்கீங்க, என்ன விளாட போறீங்க?
3: கொலம்பஸ்.
0: ஓ, கொலம்பஸ் கொலம்பஸ் கொலம்பஸ். அந்த லீவ்ல இங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல குதூகலமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ப்பாட்டம், அட்டகாசம், ஆனந்தம் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான பாடலை கேட்டுட்டு மீண்டும் சந்திப்போம் இடையே மெத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல. இணைந்திருங்க நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: இணைந்திருக்கிறீர்கள் மன்னார்குடி இளையரத்தம். ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்து இங்க அசத்தல் சந்திப்பா இங்க வந்திருக்கக்கூடிய பொழுதுபோக்காக இங்க வந்து மக்கள் குவிஞ்சிருக்காங்கன்னா சொல்லணும். அவங்க கிட்ட நம்ம வந்து பார்த்து பேசிட்டு இருக்கோம். எத்தனை கேம்ஸ் இருக்கோ அத்தனை கேம்ஸையும் பார்த்து நாங்க ரசிக்கணும், விளையாடணும், த்ரில்லிங்கா அனுபவிக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எத்தனை கேம்ஸ். அவங்க வந்து இந்த கொலம்பஸ் மரக்கலம் இருக்கு, சோலாஸ் மரக்கலத்துல அவங்க ரொம்ப ஜாலியா இப்ப வந்து விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இப்ப நம்ம கூட இருக்காங்க, எங்கேயும் வந்துருக்கீங்க சார் சொல்லுங்க.
1: ஹாய் மாலை வணக்கம். நான் வந்து ரிட்டாமலத்துல இருந்து வந்திருக்கிறேன்.
0: சரி,
1: நான் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு வருஷம் ஒரு மாசம் லீவுக்காக நான் இங்க வந்திருக்கிறேன். என் குடும்பத்தோட இங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பிளான்ல இருந்தேன். இன்னைக்கு சண்டாஸ்க்கு வந்து சிறப்பா என் குழந்தைகள், என் மனைவி, என் பையன் எல்லாத்தையும் வந்து சந்தோஷமா கழிச்சுட்டு இருக்கோம். நேரத்தை காலையில வந்து ஒரு 11 மணிக்கு வந்தோம். வந்து அந்த வாட்டர் ஃபால் ஹைட்ல பெரியவருக்குன்னு சொல்லிட்டு மேல ஹைட்ல இருந்து வச்சிருக்காங்க. அதுல இருந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம்னா திருவிழா இருந்துச்சு. சின்ன குழந்தைகளும் ரொம்ப எக்ஸைட்டா இருந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம். நந்திக்கு பிறகு இந்த பெரிய குழாக்கு வந்து அவுட்டோர் கேம் வந்து ராட்டினோம். இந்த எல்லாமே விளையாண்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு.
0: சரி, அதெல்லாம் இனிமேதான் பாக்க போறீங்க நீங்க, அதெல்லாம் விளையாட போறீங்க. ஏன்னா அந்த வாட்டர்ல இருந்து அந்த குளிச்சு வந்து அந்த களைப்பு தெரியுது. சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா ஓய்வா இருந்துட்டு அதுக்கப்புறமா இந்த அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் விளையாடு.

0: நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்ப அடுத்ததான் நம்ம கூட ஒரு தம்பி, குட்டி தம்பி இருக்காரு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு ஜிப்ரான். எனக்கு இந்த எல்லா வாட்ஸ்அப் ஐடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எல்லாமே
0: விளையாடணும் ஆசை. விளையாடுனீங்க
1: ரொம்ப நேரம்.
0: ரொம்ப நேரம், ஒரு 3 மணி நேரம் விளையாடிருப்பீங்களா? ஆ சரி. ஒரு நாள் பத்தாது இல்ல. இது நிறைய அவுட்டோர் கேம்ஸ் இருக்கு, அதெல்லாம் விளையாடணும் ஆசையா இருக்கா? சரி ஓகே. ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இப்ப நாம மக்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். இங்க நிறைய பேர் வந்து அவங்க குடும்பத்தோட வந்து அழகா குதூகலமா இங்க விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப சோழாஸ் மரக்கலத்துல விளையாடிட்டு வந்து இறங்கிருக்காங்க. இவங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் நூறுலமின். நாகை மாவட்டம் கிட்டச்சேரியில இருந்து வந்திருக்கேன். இந்த விடுமுறை வந்து பிள்ளைகளுக்காண்டி சிறப்பான முறையில செஞ்சிருக்காங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆயிடுச்சு, நேரம் கடந்ததே தெரியல. அந்த அளவுக்கு அவ்வளவு விளையாட்டுகளை வச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். மீண்டும் வரணும் போல தான் இருக்கு.
0: ஏன்னா இங்க உள்ள இயற்கை சூழல் அப்படி இருக்குது இல்லையா? சரி, அதோட வந்து
2: மன அமைதியும் கிடைக்குது, அதனால ரொம்ப சந்தோஷம்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்தது உங்க பேர் சொல்லுங்க. எங்க வந்திருக்கீங்க?
3: திருத்துறைப்பூடியில
0: இருந்து. என்னென்ன விளையாட்டு பாத்தீங்க? என்னென்ன விளையாடுனீங்க?
3: எல்லாமே.
0: என்னென்ன சொல்லுங்க, என்னென்ன விளையாடுறீங்க? இன்னும் குறையல உங்களுக்கு? அப்படித்தானே பேசறதுக்கு முடியல. எந்த கேம் அடுத்து விளையாடலாம்னு கண்ணு குத்து பாத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப அழகா பாத்துட்டு இருக்கீங்க நீங்க. ரொம்ப நன்றிப்பா, நன்றிப்பா.
4: ஓடி வந்திருக்காரு.
0: சொல்லுங்க.
5: சொல்லுங்கம்மா. நீங்க
6: எங்கன்னு வரீங்க?
5: சரி, எப்படி இருக்கு?
7: பேரன் பேட்டி
5: எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்றது. நீங்க என்ன என்ஜாய் பண்ணீங்க?
7: என்ஜாய் பண்ணுறேன்.

0: சுனாமில குளிச்சீங்க? சுனாமில ஸ்விம்மிங் போற ஒரு பாட்டி வந்து ரொம்ப ஜாலியா என்தூசியாஸ்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாம் யாரு சுனாமில ஸ்விம்மிங் போடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. செம்மையா வந்து வாட்டர் அண்ட் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வந்து எல்லாரும் ஜே ஜே ஜே ஜேனு மக்கள் கூட்டத்தோட அப்படியே விளையாண்டி அப்படியே பட்டையெல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் ட்ரை கேம்ஸ்ல யார் யார் பட்டையை கிளப்புறாங்க அப்படிங்கறது கேட்கலாம். இளைஞர்கள் நேரடி எஃப்எம் ரைம்ப 102.1
1: லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா

0: 3:35 ஆயிடுச்சு. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, நம்ம மன்னார்குடி இளையர் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தான் இருக்கோம். எவ்வளவு கேம்ஸ், எவ்வளவு இது, வெயிலே தெரியல. வெயிலே வந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்க இங்க இருக்கக்கூடிய கேம்ஸை என்ஜாய் பண்ணாம வெளியே போக மாட்டோம் அப்படின்னு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யார், எங்க, எங்க இருந்து வந்திருக்காங்க, யார்கிட்ட பேச போறோம்னு கேட்கலாம். உங்க பேர் என்னமா?
1: ரக்ஷனா.
0: ரக்ஷனா, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: காரைக்கால்.
0: காரைக்கால்ல இருந்து இங்க வந்திருக்கீங்களா? எப்படி தெரியும் இங்க இவ்வளவு சூப்பரா இப்படி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: யூடியூப்ல இந்த மாதிரி பார்த்தோம், அதை பார்த்துட்டு வந்தோம்.
0: அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்துட்டீங்க, ஓகே. சரி, காலையிலேயே வந்துட்டீங்களா?
1: காலையிலேயே வந்துட்டோம், 10 மணிக்கெல்லாம் வந்துட்டோம்.
0: என்னென்ன கேம்ஸ் செம்மையா என்ஜாய் பண்ணீங்க? உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது?
1: ரொம்ப பிடிச்ச ஸ்விம்மிங் பூல் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் ரெயின் டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ரெயின் டான்ஸும் ஸ்விம்மிங் பூல் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்றாங்க. இவங்க சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா, அழகழகா, அதாவது வெறும் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு இல்லாம அது வடிவமைச்சிருக்கதே ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. ஒரு கொடை மாதிரி, ஒரு காளான் மாதிரி, ஒரு சன்ஃபிளவர்ல இருந்து அப்படியே வாட்டர் வர மாதிரி, ஒரு ஈகிள் இருக்கு. அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு பீஸ் இருக்கு. அப்புறம் ஒரு க்ரோ, அதாவது காக்கா வச்சு அப்படியே தேன் கூட்டுல இருந்து தண்ணி வர மாதிரி, அப்படியே ஒரு வடிவமைப்புமே அப்படியே கண்ணை கவர்ற அழகுக்கு வண்ணமயமாவும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அழகழகா சாரல் மாதிரி சொல்லுவாங்க, அதனால மழைச்சாரல் மாதிரி தண்ணி உயர்ந்துட்டே இருக்கு. அதுல அவங்க குளிக்க போது எவ்வளவு அட்டகாசமா இருக்கும்ல, அன்லிமிட்டெட் பண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதை பத்தி சொல்ல போறாங்க.
2: என் பேர் சகுந்தலா, காரைக்கால்ல இருந்து வந்திருக்கிறோம் நாங்க.
0: காரைக்கால்ல இருந்து இங்க என்ஜாய் பண்ணணும்னு வந்துட்டீங்க, அதாவது பயங்கர ஸ்பிரிட்டோட இருக்கீங்க. நான் நினைஞ்சிட்டே வந்திருக்கேங்க, இருந்தாலும் நான் பேசுவேன், என்னோட என்ஜாய்மெண்ட்ட சொல்லுவேன். சாயங்காலம் போற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு தாங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அடுத்தது எதுல விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க?
2: வாட்டர் கேம்ஸ் தான் இப்ப காலமுறையில இருந்து போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப என்ஜாய்மெண்டா த்ரில்லா இருக்குது. அந்த சுனாமிங்கிறது கடல் மாதிரியே அமைச்சிருக்காங்க, அது நல்லா எம்பி எம்பி வரக்குள்ள நமக்கு கடல் உள்ள இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. நல்லா ஜாலியா இருக்குது.
0: வாங்கப்பா, சுனாமில ஸ்விம்மிங் போடுறோமோ இல்லையோ, இந்த சுனாமில நாங்க ஸ்விம்மிங் போட்டு எப்படி வரோம்னு பாருங்க அப்படிங்கிறாங்க.
3: ஒரு இடத்துல ஒரு மாடர்ன் கேர்ளா ஒருத்தங்க வந்து நிக்கிறாங்க. வந்துட்டாங்க. இப்ப இவங்க ஃபாரின்ல இருந்திருக்காங்களான்னு கேக்கலாமா? எங்க வந்துருக்கீங்க?
4: நாங்க இங்கதான் பக்கத்துல திருத்திருப்பூனில இருந்து வந்திருக்கோம்.
3: உங்க பேர் சொல்லுங்க.
4: ஹனியா.
3: ஹனியா, நல்லா இருக்கு, பேரே நல்லா இருக்கு, டேட் மாதிரி. சரி, எப்படி என்ஜாய் பண்ணீங்க இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் எப்படி இருக்கு?
4: ஆக்சுவலா நாங்க வந்து கிட்டதான் இருக்கோம். நாங்க மோஸ்டா கேரளா அந்த மாதிரி, பெங்களூர் அந்த மாதிரி போய் பழக்கம். சோ திடீர்னு ஓகே வரலாம்னு சொல்லி பார்த்தோம். எதிர்பார்க்காம வந்தோம்னா சூப்பரா இருக்கு. இங்க இருக்கிற அம்யூஸ்மெண்ட் பார்க் நிறைய ரைட்ஸ் இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ரெயின் டான்ஸ் அதெல்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மன்னார்குடியில இப்படி ஒரு தீம் பார்க்காங்கிற அளவுக்கு சூப்பரா இருக்கு.
3: ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க.
4: சூப்பரா இருந்துச்சு.
3: காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க?
4: ஒரு 10 மணிக்கு வந்திருக்கோம். ஆமா ஆமா, இப்ப வாட்டர் பார்க் வந்து முடிச்சிருக்கோம். இன்னும் இன்டோர் கேம்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் போய் பண்ணணும். ஆமா
0: ஆமா, வேணா ஆஃபர் கேட்குமான பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒன் டே மட்டும்தான் அந்த பேமெண்ட், அதனால இன்னைக்கு ஃபுல்லா எவ்வளவு ஃபன் பண்ணி விளையாட முடியுமோ அவ்வளவு விளையாட தீத்துருங்க.
4: ஆமா ஆமா, சூப்பரா இருந்துச்சு.
5: என் பேர் திஷா. நீங்க எப்படி? ஃபர்ஸ்ட் எனக்காகவும் எங்க அக்காக்காகவும் இங்க வந்தோம். நாங்க வந்து திருச்சி அளவுக்கு, தஞ்சாவூர் அளவுக்கு

0: இருக்காது நினைச்சு வந்தோம். ஆனா திருச்சியோட தஞ்சாவூரோட பெஸ்டா இருந்தது. நிறைய ரைட்ஸ் எக்ஸ்ட்ரா நிறைய இருந்தது.
1: ரொம்ப அழகா இந்த ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்க என்ஜாய் பண்றாங்க. இப்ப வந்து குடும்பத்தோட வந்திருக்காங்க அவங்க, அதாவது அம்மா அப்பா பொண்ணு பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹரிகிருஷ்ணா, கும்பகோணம் இருந்து வந்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.
3: அடுத்தது பார்க் இருக்கு, இது இருக்குங்களா? ஆமா ஆமா ஆமா ஆமா.
4: நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க நினைக்கிறோம். ஒரு சிறு பாடலை கேட்டுட்டு மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே.

0: மன்னார்குடி இடையமத்தத்துல தான் இருக்கும். ஃபென்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல செம்ம என்ஜாய்மெண்ட். எப்படா அப்படி இந்த ஜிப் சைக்கிள் ஜிப் லைன் இது ரெண்டும் ஓபன் ஆகும்னு நேயர்கள்லாம் ரொம்பவே காத்துட்டு இருந்தாங்க. வந்த இங்க வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கான இதுல வந்து அவங்க இறங்கிட்டாங்க. இப்போ அங்கிருந்து ஒரு பெரிய ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு கம்பி ரொம்ப சேஃப்டியாவும் செக்யூர்டாவும் இருக்க கட்டியிருக்காங்க. அங்க இருந்து இப்ப சைக்கிள் ரைடு வரப்போகுது. இதை பாக்குறதுக்காகவே ஒரு குரூப் அப்படியே ஒரு பட்டாளமா இருக்கிறாங்க இங்க. அது மட்டும் இல்ல, இதை விளையாடுறதுக்கு ரெடியாங்க. லைன்லயும் நிறைய பேர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம என்ஜாய்மெண்ட் அப்படிதான் சொல்லணும். கிளைமேட் என்னமோ லைட்டா வெயில் அடிச்சா கூட அதையும் பொருட்படுத்தாம நாங்க இங்க வந்து என்ஜாய் பண்ணதான்ப்பா வந்தோம். என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஃபன் பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். ஃபன் பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காங்க. ஃபேமிலியோட வந்திருக்காங்க.
0: கண்டிப்பா இந்த ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இப்ப குடும்பத்தோட திரும்பி போக போற அந்த ஒரு தம்பதியர் தான் நம்ம கேட்க போறோம். வணக்கம், எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கோம். என் பேர் கார்த்திகேயன்.
0: பாத்தீங்க எப்படி இருந்தது சொல்லுங்க?
2: எல்லாமே நல்லா இருக்கு. எதுவுமே ஒன்னும் குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாமே அருமையா இருக்கு.
0: வாட்டர் பூல் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க.
2: எல்லாம் பசங்க எல்லாம் போறது கூட மனசே இல்லாம தான் வெளில வராங்க. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கம்பல்சரி அழைச்சி வெளில
0: வராங்க.
2: ஆமா ஆமா ஆமா, பசங்க மொபைல்ல பாத்துட்டு கூப்பிட்டு வந்தாங்க. கண்ணெல்லாம் செவந்துருச்சு. காலைல 10 மணிக்கு உள்ள வந்தாரு. மணி 4 ஆக
0: போகுது.
2: ஆமா, தண்ணிலே ஊந்தாரு. எல்லாமே சிறப்பா இருந்துச்சு.
3: என் பேர் சுபத்ரா தேவி. பசங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தடவை எப்பயாவது வரப்ப வரப்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் போல இருக்கு.
0: அவ்வளவுதான். காலையில வந்துட்டீங்க, மிகப்பெரிய ஸ்நாக்ஸ் பேக்கோட வந்திருக்கீங்க போல. ரெண்டு கிட்ஸுக்கும் பைய பார்த்தா ஸ்நாக்ஸ் இல்லையா? எல்லாமே ட்ரெஸ் பேக் எல்லாமே. அப்ப பசங்க ஸ்நாக்ஸே கேட்காம ஸ்நாக்ஸ் உள்ள வாங்கிட்டு அவங்களுக்கு கண்ணு எங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு முக்கியம்பா நமக்கு. விளையாட்டு டெல்டா ஸ்கை வீல், அப்புறம் கிரேசி ராஃப்ட், கொலம்பஸ் அந்த சோலாஸ் மரக்கலம் அதெல்லாமும் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த இதுக்காக தான், அந்த ஜிப் லைனுக்கும் அந்த ஜிப் சைக்கிளுக்காக தான் இவங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்விம்மிங் ஏற்கனவே நம்ம பாக்குற மாதிரி போயிட்டே இருக்கு. நிறைய வந்து தண்ணி

வந்து குதிக்கணும், பிள்ளைங்க தண்ணியில விளையாடணும் அப்படிங்கறத ரொம்ப ஆர்வமா வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவையும் கூட்டிக்கிட்டு வராங்க. அதோட பாத்தீங்கன்னா இங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு போட்டு ரொம்ப அழகான ஒரு வளைவு வச்சிருக்காங்க. நம்ம நுழையும் போதே பாத்தீங்கன்னா ஐ லவ் ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு போட்டு அழகா யானையும் போட்டு அந்த ஒரு அந்த ஷோ, அதாவது அந்த அவங்க பண்ணிருக்கிற அந்த டெக்கரேஷன்ல ரொம்ப அருமையா இருக்கு. ஜெயண்ட் வீப் ஆரம்பிக்க போறது மேல அங்க

0: ஜெயண்ட் வீப் ஆரம்பிச்ச போறது மேல அங்க உட்காந்துருக்கிறது தெரியுதா கவிமணி உங்களுக்கு?
1: ஆமா மேம், எங்கயோ இருக்காங்க, இங்க வானத்துல ஆரப்பில இல்ல, பாதியில இருந்து கீழே வந்துட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா அந்த ராட்னத்துல இருந்து தெரியறாங்க மேடம். இங்க இருந்து பார்த்தா இந்த ராட்னம், இந்த ஐ லவ் ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு இருக்குல்ல மேம், அது ஒரு செல்ஃபி ஏரியா மேம். செல்ஃபி எடுக்கிறதுக்காக அது கரெக்டா தீமா செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு மேல தெரியுது பாருங்க அந்த ராட்டனம் மேடம். நான் அதை ஏத்தி விடுறீங்களா மேடம்? ப்ளீஸ் மேடம், அதுல ஏத்தி விடுங்க மேடம். நானும் பாவல்ல மேடம், மேடம் நானும் பாவல்ல மேடம், ஏத்தி விடுங்க மேடம். எனவே ஏத்தி விடுற போயிருவீங்களா? ஐயோ ஐயோ, நாவல்ல நாவல்ல நாவல்ல, என்னைய கூட்டிட்டு போகணும். ஏங்க கார் சாவி எப்படி ஏத்திக்குவேன்? நானும் அதுல போய் விளையாண்டுட்டு வருவேன், நீங்க என்ன பண்ணும், வெயிட் பண்ணி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட்ல அட்டகாசமா பாருங்க, அப்படியே சூப்பரா குரூப் போட்டோ வந்து காந்திருக்காங்க மேம். அளந்து வச்ச மாதிரி நீ முன்னாடி நான் பின்னாடி, அதுக்கு அடுத்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு அப்படி செம்மையா போட்டோகிராஃபர் நிக்க வைக்கிற மாதிரியே நிக்க வச்சு எடுத்துட்டு இருக்காங்க.
2: லீவ்ல எங்க போனீங்க, என்னெல்லாம் என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு, இன்னைக்கு போய் ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டாமா? நாங்க இன்னைக்கு லீவ் எங்க என்ஜாய் பண்ணோம்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் போறோம் அப்படின்றதுக்காக இந்த செல்ஃபி பாயிண்ட்ல ஃபேமிலியோட கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் ஒரே ஃபேமிலில இருந்து வந்து போட்டோ எடுத்து சூப்பரா நாங்கெல்லாம் இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸ்டேட்டஸ்ல போட்டாதானே அது சீனா இருக்கும். ஓகே, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.
0: கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்து அசத்தல் சந்திப்பு.

0: ரெயின்போ 102.1 அசத்தல் சந்திப்பு எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னம்னா, நீங்களும் ஒன் ஹவரா இதோட சேர்ந்து எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அசத்தல் சந்திப்பு மன்னார்குடி இடையர்னத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்துதான் போயிட்டு.
1: கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷும் அந்த கடல் குதிரையும் போட்டு ரொம்ப அழகான ஒரு உள்ளர் நுழையக்கூடிய இடத்துல ஒரு பேனர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல தான் நினைக்கிறோம். ஏன் நிக்கிறோம் அப்படின்னா, இங்க வந்து ஜிப் லைன்காகவும் இந்த ஜிப் சைக்கிள்காகவும் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. இங்க
0: முன்னாடி நம்ம ஒருத்தரை சந்திக்க போறோம் காலையில இருந்து, எங்களோட அழகா என்னென்னலாம் செய்யணும், எங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும், எங்கெல்லாம்

0: பண்ணிக்கணும், என்னென்னலாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர் பிரியா, சொல்லுங்க.
1: ஹாய் மேம்,
2: அங்கே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: பிரியா இன்னைக்கு தான் ஃப்ரீயா இருக்காங்க, அதனால வந்து இன்னைக்கு ஜிப்லைன் ஜிப் சைக்கிளை பத்தி பேசுறாங்க.
1: அட்வென்ச்சர் பார்க்ல ஜிப்லைன் ஜிப் சைக்கிள் மட்டும் இல்லாம பஞ்சி ட்ராம்போலின் இருக்கு, அதன்ட்டுக்கும் கேம்ஸ் வச்சிருக்கோம். கிட்ஸும் விளையாடணும், அவங்களுக்கும் பெடல் போட், பெயின் பால் ஷூட்டிங், ஆர்ச்சரி, ஹியூமன் கைரோ, பவுன்சி ஹவுஸ் சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. இங்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே 50 rupees நமக்கு கேம்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது தான் இங்க நமக்கு ஸ்பெஷாலிட்டியே. இண்டோர் கேம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 40 rupees ஸ்டார்ட் ஆகுது. சோ இங்க உள்ள எல்லா டெல்டா மக்களுக்கும் அஃபோர்டபிளா இருக்கிற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஷோரா கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போவோம்.
0: இந்த ஜிப் சைக்கிளுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி வந்து நீங்க சொன்னீங்க, ஒரு 50 rupees இருந்தே இங்க வந்து நீங்க ஜிப் சைக்கிள் பண்ணலாம். விளையாடிட்டு போலாம், எல்லாமே ஒரு அட்வென்ச்சரா நாங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் மக்களுக்காக அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்க வந்து இந்த ஜிப் லைன் பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. சேஃப்டி என்னென்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் சொல்லுங்க.
1: ஓகே ஷூர், நமக்கு வந்து ஜிப்லைன்ல வந்து ரெண்டு சைடுமே எப்பவுமே ஆள் நின்றுட்டு இருப்பாங்க. சோ எதுல கீழே நமக்கு இல்ல ஆள் இல்ல அப்படின்னாலும் ஜிப்லைன் ஜிப் சைக்கிள் கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்கன்னா ரெண்டு சைடுமே இங்க ரெண்டு பேரு அங்க மூணு பேர்னு கண்டிப்பா நின்றுட்டே இருப்பாங்க எப்பவுமே. நமக்கு கஸ்டமர் சேஃப்டி அப்படிங்கறதுதான் நமக்கு என்னைக்குமே முக்கியம்.
2: கண்டிப்பா
1: அதை நம்ம எப்பவுமே வாட்டர் பார்க்கா இருந்தாலும் சரி, இண்டோரா இருந்தாலும் சரி, அட்வென்ச்சரா இருந்தாலும் சரி, கஸ்டமர்ஸோட சேஃப்டி அண்ட் அவங்களோட கம்ஃபர்டபிள்னஸ் இது மட்டும்தான் நமக்கு முக்கியம்.
0: சேஃப்டி அதாவது அதோட அவங்க வந்து என்ஜாய்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க, அதனால சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுக்காக அதையும் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப பாதுகாப்பா நீங்க வடிவமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி.
1: மறுபடியும்
0: அந்த இடத்துல இங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ரொம்ப அழகா மக்கள் கூட்டத்தோட அவங்க அவங்க வந்து குடும்பம் குடும்பமா வந்து இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதா அங்க பாக்குறோம். அதுவும் சின்ன குட்டீஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போ வெளியில கூட்டிட்டு போன அவங்க மக்கள் அவங்க அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய விருந்தா இருக்கு இந்த வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க். இங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் மன்னார்குடி இடையரத்துல ரொம்ப அருமையா இங்க வந்து இருக்கு. எல்லாருமே வந்து இங்க என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஹிப் ஹாப் குறை அப்படின்னு சொல்லிக்கலாம். மன்னார்குடி கலகலக்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ் பாயிண்ட்ல இருந்து உங்களிருந்து விடைபெறுவோம். நன்றி, வணக்கம் நேர்களே. நீங்களும் மறக்காம சான்ஸ் கிடைச்சா இங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரைக்கும் நாம கேட்டது அசத்தல் சந்திப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சி மன்னார்குடி இடையர்நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கிலிருந்து நேரலையா அரங்கேற்று நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு விஜயலட்சுமி, ராம்குமார், கமலம், சஹி கவி ஆகியோர்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் அந்நாட்டு அதிபர் டூ லேமை இன்று சந்தித்து பேசிய பின்னர் அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கிடையே மேம்படுத்தப்பட்ட விரிவான ஒத்துழைப்பு எட்டப்பட்டதைத் தொடர்ந்து நட்புறவும் வலுப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 82 காசுகள் உயர்ந்து 104.49 காசுகளாகவும், டீசல் 86 காசுகள் அதிகரித்து 96.11 காசுகளாகவும் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை அடுத்து இந்த விலையேற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே வாரத்தில் 2வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் வருகையையும் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். சென்னையில் 1 முதல் 3வது வகுப்பு வரையிலான புதிய பாட நூல்களுக்கான பயிற்சி கையேட்டை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், 10வது வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சென்னை நூற்றாண்டு நூலகத்தில் நாளை வெளியிடப்படும் என்றார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி மைதானத்தில் கிருஷ்ணகிரி, பர்கூர், வேப்பனப்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் 1133 தனியார் பள்ளி வாகனங்களின் வருடாந்திர ஆய்வுப் பணி நடைபெற்றது. இதில் முதற்கட்டமாக 325 பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று ஆய்வு செய்தார். இருக்கைகள், முதலுதவி பெட்டி, வேக கட்டுப்பாட்டு கருவிகள், அவசர வழி, புகார் பெட்டிகள் உள்ளிட்டவை சரியாக உள்ளதா என அவர் பார்வையிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவல்துறை உரிய பாதுகாப்பு அளித்தால் மட்டுமே மதுபான கடைகளை திறப்போம் என டாஸ்மாக் ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். கோலாலம்பூர் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் அம்சாகரணன் அர்ஜுன் இணை முன்னேறியது. இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் இந்த இணை பிரான்ஸ் இணையை 21-19, 21-15 என்ற நேர் சுற்றுகளில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்கவிருப்பது வசந்த் அண்ட் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: 4 மணி 4 நிமிஷம் நம்ம கேட்க போற விளையாட போற இந்த நிகழ்ச்சி வண்ண கோலங்களில் தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அதுக்குள்ள என்ன விளையாட்டு அப்படிங்கறத நீங்க தானே சொல்லணும்.
1: எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விளையாட்டு, விளையாட்டுன்னு
0: அதுவும் தெரிந்த விளையாட்டு தானா?
1: ஆமா, எல்லாருக்குமே தெரிந்த என்ன விளையாட்டு அப்படின்னு பார்த்தா, ஒரு நிமிடம் இன்னைக்கு வந்து தமிழில் பேச வேண்டும்.
0: டெய்லி அப்படிதான் பேசிட்டு இருக்கோம், இப்ப கூட அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். இதுவே ஒரு போட்டியா கொண்டு வந்திருக்கீங்களே.
1: அழகான தமிழ்ல பேசும்போது, வானொலியில அதுவும் நேரலையில தொடர்பு கொண்டு பேசும்போதுதான் அது எவ்வளவு எளிதானது அப்படின்றது தெரியும்.
0: அப்படியா? இதுக்குள்ள என்ன ட்விஸ்ட் இருக்கு?
1: இதுல ரெண்டே ரெண்டு விதி இருக்கு. ஆங்கிலம் கலக்காமல் பேசணும்,
0: ஆங்கிலம் கலக்காமல் பேசணும்.
1: இன்னொன்னு வந்து ஒரே ஒரு சொல்ல பதில் சொல்லக்கூடாது. ஆமா, சரி இல்ல.
0: நீங்க இடையில இடையில கேள்வி கேப்பீங்களா?
1: நம்ம தான் கேட்கணும். என்னையே ஒதுக்கி விடுறீங்க, வெட்டி விடுறீங்க.
0: ஆங்கிலம் கலக்காம அப்படின்னு சொல்லவும் கலக்காம இருந்துக்கலாமான்னு பார்த்தேன்.
1: கலந்துக்காம இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அப்படி இல்ல. நீங்களும் சேர்ந்து பேசலாம். இந்த ஒரு நிமிட தமிழ் போட்டி பேச்சு போட்டிக்கு நீங்க வரலாம். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க உங்களுக்கான தொலைபேசி எண்கள் நீங்கள் அறிந்தது தான். அதுவும் 0431 140 101 இந்த எண்ணில் புதிய நேயர்கள், அறிமுக நேயர்கள், புதிதாக பங்கெடுக்க ஆர்வமுள்ள நேயர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு 240 102 1 வரலாம். மற்ற நம் அனைத்து நேயர்களுக்கான எண் 246 102 1.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
6: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
7: திருச்சி சாரதாஸ்
8: சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர். 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு. உங்கள் எதிர்காலத்தை தொழில்நுட்ப கல்வியில் உயர்த்த விரும்புகிறீர்களா? அப்படியானால் பாலிடெக்னிக் கல்லூரி தான் சரியான தேர்வு. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர். செய்முறை பயிற்சியுடன் கூடிய கல்வி. கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தனியார் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. இப்போதே சேருங்கள். இன்றைய சரியான முடிவு, நாளைய சிறந்த வாழ்க்கை. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர்.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: 4:13 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்களில் தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடுக்குள்ள இன்னைக்கு என்னன்னா, தமிழ்ல பேசணும், தமிழ்ல மட்டும்தான் பேசணும்,
1: தமிழோடு உரையாடு.
0: ஆமா,
1: தமிழில் விளையாடு,
0: தமிழோடு விளையாடு, இன்னைக்கு தமிழோடு உரையாடு அப்படின்னு ரைமிங் அப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க.

0: பார்ப்போம் என்ன நடக்குது
1: ஓப்பனிங்லாம்
0: அப்படின்னு
1: பயங்கரமாக
0: சொல்லிட்டு.
1: பண்ணியிருக்கோம்.
0: ஆமாம்,
1: சரி.
0: இணைப்பில் வரக்கூடிய முதல் நேயர் யார், எங்கே இருந்து எப்படி பேச போகிறாங்க அப்படின்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாமா?
0: ஐயா இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலையில் அன்பு அறிவிப்பாளர்கள் சர்ப்ரைஸ் சபை நாமினா இன்னொருத்தர் யாரு, கௌதம் ஐயாவா?
1: யாரோ ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்க.
2: சரி, சுரேஷ் அவர்களுக்கும் உங்க குடும்பத்தை கொஞ்சம் குழப்பம், அதனாலதான் ரைட்டு.
1: சரிங்க.
2: ஆன் அறிவிப்பாளர்
1: நீங்க?
2: நேரில் எனக்கு இங்கே மாலை வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
1: ராஜேஷ், நலமா இருக்கீங்களா?
2: நலம் நலமறி ஆவல்.
1: சரிங்க. இன்னைக்கு வண்ணக்குளங்கள்ல வந்து தமிழோடு விளையாடு, அதில் தமிழில் நீங்கள் உரையாடு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன போட்டி. சரியா?
2: முயற்சிக்கிறேன்.
1: 60 நொடிகள், ஒரு நிமிடம் வந்து
0: வந்துட்டாரு. முயற்சிக்கிறேன் என்று கூறிவிட்டார்.
1: ரெயின்போ
2: என்று சொன்னேன்.
1: ரெயின்போலர்னு வந்திருக்க கூடாதுல ஒரு அப்பா. சரியா? இப்ப உங்களுக்கு நேரம் இப்ப 4:15 இருந்து. சரியா?
2: சரி என்று கூறுகிறேன்.
1: சரி, என்ன பண்றீங்க ராஜேஷ் ஐயா?
2: தற்சமயம் தங்களுடன் உரையாடு கொண்டிருக்கிறேன்.
1: இல்ல, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன்.
2: நான் செய்வது சுற்றுலா வழிகாட்டி மற்றும் மகிழுந்து இயக்குதல், சுற்றுலா சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன்.
1: பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்,
2: அப்படியே ஆகட்டும்.
1: சரி, திருச்சிராப்பள்ளியில ரொம்ப முக்கியமான சுற்றுலா தலம்னா எதை சொல்லுவீங்க?
2: கோயில்குளம் என்றால் மலைக்கோட்டை, திருவரங்கம். கோயில்
1: கோயில் குளமா இல்ல கோவில் மட்டுமா?
2: சொல்லும் போது அப்படித்தான் சொல்வார்கள். கோயில் என்றே வைத்துக் கொள்வோம்.
1: சரி, முக்கியமான கோவில் ஒன்று சொல்லுங்கள்.
2: ஜம்புகேஸ்வரம் என்கிற திருவானை கோவில்.
1: சரி.
2: வயலூர் முருகன் கோயில், விராலிமலை முருகன் கோவில், இன்னும் பல உள்ளன.
1: சரி, நீங்க எங்க இருந்து இந்த சுற்றுலா வர்றவங்க எல்லாம் அழைச்சிட்டு போவீங்க?
2: திருவரங்கத்தில் மையம் கொண்டுள்ளேன்.
1: அப்படியா? எதுல கூட்டிட்டு போவீங்க?
2: அவர்கள் அவர்கள் வாகனத்தில் வந்துவிட்டால் அவர்களுடன் சென்று விடுவேன். அவர்கள் வாகனம் கேட்டால் வாகனம் சப்ளை செய்ய.
1: ஒரு நிமிடத்தை கடந்துட்டாரு, இருந்தாலும் சப்ளை வந்து சப்ளை வந்து. நன்றி ஐயா, பயிற்சி, அருமையான பயிற்சி, முயற்சி. வாழ்த்துக்கள் ராஜேஷ் ஐயா அவருக்கு. இணைப்பில் அடுத்த நேயர் வந்திருக்கிறாரா என்று பார்க்கலாமா?
0: பார்த்தரலாம்.
1: வணக்கம்.
0: இணைப்புகள்ல இருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
3: வணக்கம். திருவரங்கத்திலிருந்து வெங்கட்ராம் பேசுகிறேன்.
1: நீங்களும் திருவரங்கம் தானா?
3: அப்படியே குடியிருக்கேன்.
1: சரி சரி, என்ன செய்றீங்க வெங்கட்ராமன் ஐயா?
3: நான் ஓய்வு பெற்றவர்.
1: ஓய்வு பெற்றவர், அது ஒரு சொல் இல்லையா? அது ஒரு சொல்ல நாங்க பதில் சொல்ல
3: ஓய்வு பெற்றவர்.
1: நான் ஓய்வு பெற்றவர்.
3: நான் ஓய்வு பெற்றவர்.
1: ஏன், எந்த துறையில் வேலை பார்த்தீர்கள்?
3: நான் தனியார் வங்கியில் வேலை பார்த்துக் கொண்டேன்.
1: இது ஓய்வு பெற்று எத்தனை வருடங்கள் ஆகும்?
3: சுமார் 5 ஆண்டுகள் ஆகிறது.
1: சரி, எப்படி வீட்டில் பொழுது போகுது ஓய்வுக்கு அப்புறம்?
3: புத்தகங்கள் வாசிப்பது. பசுமாடு வைத்திருக்கேன், பொழுது போகுது.
1: பசுமாடு வைத்து அதை எப்படி பால் கறக்குறீங்க?
3: பால் வியாபாரம் செய்து கொண்டிருக்கேன்.
1: என்ன பால்லாம், என்ன விலைக்கு கொடுக்குறீங்க?
3: பால் வந்து ஒரு பாட்டில் 50 ரூபாய் என்று கொடுக்கிறேன்.
1: பாட்டில் வந்து
3: 50 ரூபாய்.
1: பாட்டில் வரக்கூடாது. சரியா? பாட்டில் தகராறு தான். சரி, அடுத்த நேயரை நாம் நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நல்ல முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள் வெங்கட்ராமன் ஐயா. அடுத்த நேயரை நாம் சந்திப்பதற்கு முன்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: கரூர் கூடைப்பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமால்தீன் அவர்கள் எல்ஆர்ஜி நாயுடு விளையாட்டு கோப்பை போட்டிகள் குறித்து.
5: கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் வருகின்ற 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் 66வது அகில இந்திய கூடைப்பந்து போட்டி ஆண்களுக்கும், 12வது கேபி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி பெண்களுக்கும்

31ஆம் தேதி 7 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஆண்கள் அணியில் ஐஓபி சென்னை, இந்தியன் நேவி லோனாவாலா, இந்தியன் ஏர்போர்ஸ் நியூடெல்லி, கேரளா போலீஸ் கேரளா, இந்தியன் பேங்க் சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் ஆர்மி நியூடெல்லி, மொத்தம் 8 அணிகளும். பெண்கள் அணியில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்ளி, சதர்ன் ரயில்வே சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கத்தா, சவுத். பெண்கள் அணியில் 4 அணிகளும் கலந்து கொள்கிறது. முதலிடம் பெறுவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் பரிசுகள் வழங்கப்படவுள்ளன என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனுமதி இலவசம், அனைவரும் வருக என்று கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

0: 4:25 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்களில் தமிழோடு விளையாடு.
1: தமிழோடு உரையாடு, தமிழில் உரையாடு, தமிழோடு உரையாடல, தமிழில் உரையாடு அப்படின்னு இன்னைக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில நேயர்கள் உற்சாகமா கலந்துட்டு இருக்காங்க.
0: ஆமா, அந்த வகையில அடுத்ததா ஒரு வரக்கூடிய ஒரு நேயர் இருக்கிறாங்க, யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, உங்க பேரு?
2: பழனியில இருந்து கனகராஜ்.
0: பழனினா அங்கேதானா எக்ஸாக்டா, இல்ல உள்ளாரங்களா?
2: இல்லைங்க, கொஞ்சம் ஒரு 20 கல் தொலைவுல ஒரு சின்ன குறும் கிராமம் ஐயம்பாளையம்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா?
2: பட்டு சேர நெசவு தொழில் செய்யறேன்.
1: எத்தனை ஆண்டு காலம் இந்த வேலை பாக்குறீங்க?
2: 27 ஆண்டுகளாக பயின்றுதான் வருது. என்ன முழுசா எதையுமே கத்துக்கல.
1: 27 வருஷம் ஆயும் இன்னும் முழுசா கத்துக்கலங்கிறீங்க?
2: கத்துறது கைமண் அளவு தானே.
1: கல்லாதது
2: உலக அளவு உள்ளது.
1: சரி சரி, பழனியிலிருந்து பக்கத்துல ரொம்ப பிரபலமான ஒரு ஊர்னா இது?
2: பழனி அருகே திண்டுக்கல் மாவட்டம். பழனி அருகே இன்னும் சற்று தள்ளி வந்தா உடுமலைப்பேட்டை. கொடைக்கானல் மிகவும் சிறப்பு.
1: சரி, உடுமலைப்பேட்டை எவ்வளவு தூரத்துல இருக்கு?
2: ஒரு 35 கல் தொலைவு உள்ளது.
1: அடிக்கடி போவீங்களா?
2: மளிகை சாமான் வாங்க வேண்டும் என்றாலே அங்கதான் செல்வேன்.
1: ஏன், அங்க உங்க ஊர்ல பெரிய கடைகள்?
2: மொத்தமாக எடுப்பதால் சற்று விலை குறைவு.
1: எப்ப மொத்தமான எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை எடுப்பீங்க?
2: மாதம் ஒரு முறை எடுப்பது வழக்கம்.
1: ரொம்ப முக்கியமான ஒரு தேவை, அவசர தேவைனா? பழனியில விலை கம்மியா தான்.
2: பக்கத்தில் உள்ள மளிகை கடையில் வாங்குவதுண்டு.
1: காய்கறியும் ஒரு மாசத்துக்கு மொத்தமா எடுத்துட்டு வந்துருவீங்களா?
2: காய்கறிகள் வந்து எங்களது கிராமம் என்பதால் அக்கம் பக்கம் பழகுபவர்கள் எல்லாருமே உறவினர்கள் இருப்பதால் அவர்களே தோட்டத்தில் விளைவதை கொண்டு வந்து தந்து விடுவார்கள்.
1: உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து தந்துருவாங்க?
2: வீட்டு பக்கத்து வீடுகள் எல்லாருமே இருக்கிறதால் எங்க தோட்டத்தில் கத்திரிக்காய், எங்கள் தோட்டத்தில் தக்காளி, எங்கள் தோட்டத்தில் மிளகாய், அப்படி என்று ஏகப்பட்ட காய்கறிகள் வீட்டுக்கு இலவசமாகவே வந்துவிடும்.
1: நீங்க எதுவும் காய்கறி எல்லாம் பயிர் பண்றீங்களா?
2: எனது வீட்டில் அனைத்து பழ வகை மரம் உள்ளது.
1: என்ன பழம் வச்சிருக்கீங்க?
2: சப்போட்டா பழம் உள்ளது, பப்பாளி பழம் உள்ளது, கொய்யா மரம் உள்ளது, நவாத் பழம் பழம் உள்ளது.
1: பழனியில் ரொம்ப பிரபலமான பழம்னா என்ன சொல்லுவாங்க?
2: கனிகளில்
1: பழனி பக்கம் அதிக விளைச்சல் கொண்ட பழம்?
2: பழனியில் அதிக விளைச்சல், எங்கள் பகுதியில் அதிக விளைச்சல் கொண்டதால் சப்போட்டா தற்போது தோட்டத்தில் அதிகம் பயிர்கள் தற்போது
1: நல்லா பேசுறீங்க.
0: நீங்க வின் பண்ணிட்டீங்க, நம்ப முடியலையா? நீங்க வெற்றி அடைந்து விட்டீர்கள் ஐயா. கேக்குதா உங்களுக்கு?
2: எனது பேச்சே இப்படி பழகி விட்டதான், அப்படியே பேசிக்
1: கொள்கிறேன். பழனி சுற்று வட்டார பகுதிகளில் மாம்பழம் அதிகமா பயிர் பண்ணிருக்காங்க, அது சொல்ல மாட்டேன்றீங்களே, நான் அதை எதிர்பார்த்தேன்.
2: இல்ல, என் கண்ணுக்கு என்னென்ன தோன்றுகிறோ அதானே
1: பேசுறோம். ஓ, இப்ப கண்ணு முன்னாடி ஒரு பழத்தோட்டத்துக்குள்ள நிக்கிறீங்க?
2: இல்ல, ஆமா, அருகில் பக்கத்தில் அதிகம் தற்போது தான் நிறைய எங்கள் கிராமத்தில் விளைவிக்கிறார்கள்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கொண்டிருக்கும்
2: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: அதிர்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்கள், தமிழோடு உரையாடு,
1: தமிழில் உரையாடு, தமிழோடு விளையாடு, தமிழில் உரையாடு அப்படின்னு நேயர்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க. கலகலப்பா பேசுறாங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, நன்முயற்சி பாராட்டணும் இல்லைங்களா? அடுத்து இப்ப இணைப்புல யார் வந்திருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, யாருங்க பேசுறீங்க?
2: கந்தரோட்டை வட்டம் முதனாருக்கு சுட்டுவண்டி கிராமத்திலிருந்து உங்களோட உரையாடி கொண்டிருக்கிறேன்.
1: உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா?
2: என்னுடைய பெயர் வந்து முத்து என்று கூறுவார்கள்.
1: முத்து, முத்துக்கு பெயர் போன ஊர் ஒண்ணு இருக்கு தெரியுமா?
2: அப்படி ஒண்ணு எனக்கு இப்போது அறிமுகம் இல்லை ஐயா.
1: முத்து நகர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: அப்படி ஒண்ணு கேள்விப்படல ஐயா.
1: முத்து நகர் எக்ஸ்பிரஸ்

0: ஹவுஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: இல்ல இல்ல ஐயா, எனக்கு அப்படி ஒண்ணு அறிமுகம் இல்ல.
0: இது வரைக்கும் இல்ல,
1: இதுவரைக்கும் அப்படிதான் கூறுகிறேன்.
2: மூன்று முறை ஒரே விடையே சொல்லுகிறாரு ஐயா.
0: எப்படியாவது ஒரு நிமிஷத்தை கடத்திடுவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அப்படித்தானே ஐயா?
1: அப்படிதான் சொல்லிக்கிறேன் ஐயா.
0: சரி, என்ன செய்றீங்க முத்தையா, என்ன செய்றீங்க?
1: இப்போது கால்நடை
0: பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கால்நடை பராமரிப்பு மேய்ச்சி கொண்டு இருக்கிறேன்.
0: சரி சரி சரி. என்ன என்ன, ஆடா மாடா?
1: ஆடு மாடு இரண்டும் இருக்கிறது.
0: மொத்தம் எத்தனை உருப்படி இருக்குன்றது?
1: அஞ்சு எண்ணிக்கை ஆடும் ஒரு எண்ணிக்கை மாடும் இருக்கிறது ஐயா.
0: ஒரே ஒரு மாடு தான், பசுமாடா?
1: பசுமாடு என்று சொல்லிக்கிறேன்.
0: சரி சரி சரி. எதுவும் வேற மாடு எதுவும் வாங்குற எண்ணம் இருக்கா?
1: எண்ணம் இருக்கும் ஐயா, இப்போது இதுதான் என்னிடம் வசதி இருக்கிறது.
0: சரிங்க. சாப்பிட்டீங்களா மதியம்?
1: மத்தியானம் உணவு உண்டே ஐயா.
0: என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க
1: சொல்லுங்க ஐயா.
0: என்ன சாப்பிட்டீங்கன்னு
2: கேட்டீர்கள்.
1: மத்தியானம் பழைய சாதம் சாப்பிட்டேன் ஐயா.
0: மத்தியானம், மத்தியானம்ன்றதை விட நம்ம அதிகமாக மத்தியானம் தான் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா?
1: அப்புறம் சொல்லிக்கிறோம் ஐயா.
0: சரி சரி சரி. வீட்டில் வேற யாராவது இருக்காங்க உங்க கூட?
1: என்னுடைய மனைவி, என் மகன், மருமகள், மகள் இருக்கின்ற ஐயா.
0: வீட்டிலேயே, வீட்டுக்கு பக்கத்திலேயே மேய்ச்சல் இருக்கா இல்லை ரொம்ப தூரம் போகணும்?
1: இல்லை ஐயா, ஒரு ஒரு கல் தூரம் வரணும் ஐயா.
0: சரி சரி சரி. மாட்டுக்கு தீவனம்லாம்?
1: மாட்டுக்கு தீவனம் வைக்கல் போடுவேன், இல்லைன்னா வளர்ப்பு பில்லு அறுத்து கொண்டு போடுவேன்.
0: அதெல்லாம் பக்கத்திலேயே கிடைக்குதா?
1: எங்களுடைய வேஷா தோட்டத்தில் இருக்குது ஐயா.
0: சரி, நல்ல முயற்சி. கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிடத்தையும் கடந்து விட்டீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப
1: ரொம்ப மகிழ்ச்சி ஐயா.
0: முத்தையா, ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினதில். நேரம் 4:35:42. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று தமிழோடு உரையாடு, தமிழோடு விளையாடு, அதில் தமிழில் உரையாடு அப்படின்னு நேயர்கள் வந்து பங்கெடுத்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில்
2: இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம். உங்க வேகம் எங்களுக்கு சோகம் அப்படின்னு தான் சொல்லணும்.
0: அழைப்பு மணி ஒன்று வந்திருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோ.
3: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வாசன். அதாவது இப்ப வந்து உள்ள அட்ரஸ் சொல்லிக்கலாமா?
2: இங்கிலீஷ்ல வந்துருன்ற பாக்குறீங்க?
0: அடுத்த அடுத்த அடுத்த அடுத்த முறை அடுத்த முறை நிகழ்ச்சியில அதை சொல்லிடுவோம். இணைப்பில் வந்ததுல இருந்தே தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு.
2: சரியா சொல்லுங்க, அந்த அட்ரஸ் ஏதோ சொல்லிருங்க.
0: முகவரி ஏதாவது சொல்லுங்களேன் கேப்போம்.
3: வயலூர் சாலை.
0: சரி,
3: குடியிருக்கிறேன்.
0: வயலூர் சாலைனா எந்த ஊர்ல?
3: வாசல் நகர் என்று அழைப்பார்கள்.
0: நீங்க நீங்க உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா?
2: எப்படி அழைப்பார்கள்?
3: சாரி சார், வந்து வேற ஒன்றும் பண்ண முடியாது. இதே நம்ம
2: ரத்தத்தில் கலந்தது. சரி, பரவாயில்ல. முதல்ல முகவரியும் உங்க பேரையும் பயம் இல்லாம சொல்லுங்க, அப்புறம் போட்டிக்குள்ளார போலாம். சரிங்களா? அப்பாடா, இப்பதான் ரிலாக்ஸா பேசுறாரு சுகுமாரன் ஐயா.
0: வந்துட்டீங்களே, கரெக்டா வந்துருச்சே.
2: ஒரு பயம்,
0: அதாவது ஒரே ஒரு விதி சொன்னோம் நம்ம, ஒரு சொல்ல பதில் சொல்லக்கூடாது. சரிங்களா?
3: சரி
0: சரி. 4:30 இப்பல இருந்து நம்ம போட்டிக்கு போலாமா?
3: நன்றி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.
1: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
2: ஜில் ஜில் சம்ம கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நாலு மணி 45 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம விளையாடிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண கோலங்களில் தமிழோடு விளையாடு. அதோட பஞ்ச் லைன் வேற சொல்லணும், சொல்லுங்க. தமிழ்ல உரையாடு. அதான் அதை சொல்லாம விட்டுட்டேன்னு அப்படியே பாக்குறீங்க. சரி, இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்து எப்படி பேச போறாங்க, நீங்க எல்லாம் எப்படி பேசிக்க போறீங்கன்னு பாத்துரலாம். ஹலோ, வணக்கம்.
6: குட் ஈவினிங்
7: வணக்கம்
5: குட் ஈவினிங் குட் ஈவினிங் சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
7: தமிழோட விளையாடு, தமிழில் உரையாடு.
5: இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க வர போக்குல நீங்க பாடு பேசுங்க.
7: போற போக்குல பேசுங்க.
6: சண்முகநகர்ல இருக்க, என் பேர் கலைச்செல்வி.
5: கலைச்செல்வி,
7: சரி. இப்ப இல்ல இருந்தா நம்ம தமிழ்ல பேசலாமா?
6: சொல்லுங்க
7: சார். சார் வந்துட்டாரு. 4:40
6: 4:46
7: சரிங்களா? ஒரு நிமிடம் நம்ம என்ன செய்யணும்?
6: தமிழிலேயே உரையாட வேண்டும்.
7: சரிங்க. சாப்பிட்டீங்களா?
6: சாப்பிட்டு விட்டேன் ஐயா.
7: என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு?
6: முருங்கைக்காய் சாம்பார்,
7: முருங்கைக்காய் உங்களுடைய நீங்க பேசும்போது அது ஒற்றை சொல் மாதிரி தானே இருக்கு. ஒற்றை சொல் தான் அது.
5: இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? இன்னும் ஒரு முறை
7: அடுத்த நிகழ்ச்சி.
6: நான் 2 வார்த்தைன்னு
7: கணக்கு பண்ணிட்டேன். ஓகே, சாரி. சொல்லுங்க ஐயா. எத்தனை மறு வாய்ப்பு கொடுக்கவான அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க சாரிங்கிறீங்க.
6: இல்ல, முதல் முறையாக தமிழ் உரையாடுவதா
5: கலைச்செல்வியம்மாக்காக இந்த ஒரு மியூசிக்காக வந்து நம்ம போட்டிருக்கோம். அடுத்து வந்து ஒரு நேயர் இணைப்புல இருக்கிறாங்க.
7: நன்றி மேடம் சொல்லிட்டு போனாங்க, அதை கவனிச்சிங்களா?
8: இனிய மாலை வணக்கம் கூறுவது திருச்சி மாவட்டம் திருவரங்கம் வட்டம் எசனப்பட்டி என்ற சிற்றூரில், அழகான சிற்றூரில் இருந்து ரே மா ரமேஷ்.
5: அழகாக தமிழில்
7: அழகான சிற்றூர் அப்படின்னா அங்க என்னென்ன இருக்கு அழகா?
8: எங்கள் ஊரில் முத்தாய்ப்பாக சுயம்பு ஸ்ரீ செல்லாய் அம்மன் கோவில், அழகான கோவில், குளக்கரையில் உள்ளது.
7: பஞ்சப்பூர் உங்களுக்கு ரொம்ப பக்கமா?
8: மிக அருகாமையில் தான், பஞ்சப்பூருக்கு மிக அருகாமையில் தான் எங்கள் ஊர்.
7: பஞ்சப்பூர்ல இருந்து உங்க ஊர் வழியா போனா எந்த ரோட போய் பிடிக்கலாம்?
8: எங்கள் ஊர் மதுரை தேசிய நெடுஞ்சாலை நெடுஞ்சாலையையும் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையையும் இணைக்கும் இணைப்பு சாலையாக சாலையில் எங்கள் ஊர் அமைந்துள்ளது.
7: நிறைய வயல்வெளிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா?
8: நிறைய நிறைய வயல்வெளிகள். எங்கள் ஊரின் பிரதான தொழில் நெல் விவசாயம். கோடை காலங்களில் எள் மற்றும் உளுந்து விவசாயம் நடைபெறும்.
7: நீங்க என்ன செய்றீங்க?

0: நான் நெல் மற்றும் உளுந்து எல் விவசாயம் மூன்றுமே செய்து வருகிறேன்.
1: விவசாயம் செய்து வரீங்க?
0: ஆமாம்.
1: சரி சரி. நம்ம விவசாயம் அப்படின்னா நம்ம விவசாய நிகழ்ச்சிகள்லாம் வானொலியில் கேட்கறது உண்டா?
0: நிச்சயமாக கேட்பது இந்த காலை 6:35 முதல் 6:45 வரை, மதியம் 2:15 முதல் 2:30 வரை வேளாண் அரங்கம், மாலை 7:25 முதல் 8 வரை உழவர் உலகம் நிகழ்ச்சி கண்டிப்பாக கேட்பேன்.
1: இன்றைக்கு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: இன்று நான் அறிவிப்பு கேட்கவில்லை.
1: லாபகரமான வேளாண்மைக்கு உதவும் நவீன தகவல் தொழில்நுட்பங்கள் நேரலை நிகழ்ச்சி.
0: நிச்சயமாக கேட்டு பயன்பெறுகிறேன்.
1: வருவீங்களா? நேரலைக்கு வருவீங்களா? எதிர்பார்க்கலாமா உங்களா?
0: நிச்சயமாக வருகிறேன். ஆனால் நம்ம விதி வந்து இன்று ஒரு முறை நான் பேசிவிட்டேன், மீண்டும் வரலாமா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் அனுமதித்தால் வருகிறேன்.

0: விட்டேன், மீண்டும் வரலாமா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் அனுமதித்தால் வருகிறேன்.
1: அப்பனா நிகழ்ச்சி கேட்கலாம், சந்தோஷமா கேட்கலாம். எஸ்னப்பட்டி ரமேஷா, அற்புதமான குரல், அழகான குரல், நல்ல பேச்சு நடை, அப்படித்தானங்க? அதான் ஜே ஜேன்ட்டிங்க. வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க ரமேஷையாவிற்கு. நேரம் 4:50 ஆகிவிட்டது. அடுத்த நேரை நாம் சந்திப்பதற்கு முன்

0: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: சாரதாஸ்.
7: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி, காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
8: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்றுத்தரும் பயிற்சி வகுப்புகள்,
7: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல்.

0: பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உரும தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கலகலப்பா வந்து பேசினாங்க. முதல் முயற்சின்னு கூட சொல்லலாம் சில பேர். முயற்சி கடைசியில கலை செல்வின்னு ஒரு மேடம் முயற்சி
3: பண்ணேன்,
2: அதுதான் வந்து நிறைய அவங்கள கவுத்து விட்டுருச்சு. இருந்தாலும் பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நம்ம நேயர்கள் மத்தியில் வருது அப்படின்றதே ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. தொடர்ந்து தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம தமிழில் உரையாடுவோம். இன்றைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.

0: இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். திறன் மேம்பாடு, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு ஒத்துழைப்பு, நிலையான வளர்ச்சி மற்றும் உலகளாவிய நிர்வாக சீர்திருத்தங்கள் வாயிலாக இந்தியா ஆப்பிரிக்காவிற்கு உறுதிப்பாடு அளித்து வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறினார். புதுதில்லி மனோகர் பாரிக்கர் பாதுகாப்பு ஆய்வுகள் மற்றும் பகுப்பாய்வு நிறுவனத்தில் இன்று நடைபெற்ற ஆப்பிரிக்க தினம் 2026 நினைவு மாநாட்டில் உரையாற்றிய அவர், பகிரப்பட்ட வரலாறு, மேம்பாடு, புதுமை படைப்பு, பாதுகாப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அடித்தளமாக கொண்ட இந்தியாவிற்கும் ஆப்பிரிக்காவிற்கும் இடையேயான ஆழமான உறவை சுட்டிக்காட்டினார். கோவில்களில் உள்ள தங்க இருப்புகளுக்கு மாற்றாக தங்க பத்திரங்கள் வெளியிடுவது அல்லது கோவில் தங்க இருப்புகளை பணமாக்குவதற்கான பரிந்துரைக்கு மத்திய அரசு திட்டமிடுவதாக சில ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பரவும் செய்தி தவறானதென மத்திய நிதியமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. அனைத்து குடிமக்களும் அங்கீகரிக்கப்பட்ட தளங்கள் மூலம் வெளியிடப்படும் அதிகாரப்பூர்வ தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில மருத்துவ மக்கள் நலத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில மருத்துவ மக்கள் நலத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ், தலைமைச் செயலாளர் முனைவர் சாய்குமார், துறைத் தலைவர்கள் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். தடுப்பூசி மற்றும் கருத்தடை நடவடிக்கைகளுக்கு பின்னர் திருநாய்களை வீதிகளில் விடக்கூடாது என்ற முந்தைய உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக 2025 நவம்பர் மாத ஆணையை மாற்றியமைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் மீது இன்று விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் அத்தகைய நாய்களை அதற்கான முகாம்களில் பராமரிக்க அறிவுறுத்தியுள்ளது. திருச்சி காரைக்கால் டெமு ரயில் நாளை முதல் வரும் 26 வரை திருச்சியிலிருந்து காலை 8:40 புறப்பட்டு திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என திருச்சி ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் திருவாரூரிலிருந்து மாலை 4:15 புறப்பட்டு திருச்சி வந்தடையும். திருப்பூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6:00.

நேரம் 5:03. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ பொன்மாலை. மெல்லிய தென்றலும் குளிர் சாரலும் மேனி தழுவி புகும் இந்த இள மாலை பொழுதினில் இதயங்கள் கொண்டாடி மகிழும் இடைக்கால இசைத்தோரணங்கள் பொன்மாலையாக உங்கள் பிரிய திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கவிதையும் கானமுமாக இனிவரும் 60 நிமிடம்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சி

0: விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் 5:10. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது பொன்மாலை. நந்தா லட்சுமண் என்பவர் எழுதிய கவிதை இது. எல்லாம் நடக்கும் வரை மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். ஏதோ ஒரு பிழை, எல்லோரும் சாமியாகிவிட்டார்கள், எனக்கு அப்போதே தெரியும் என்று.

15 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது பொன்மாலை. கவிதையும் கானமுமாக உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் பொன்மாலை நிகழ்ச்சியில் இது ரவி ஜே என்பவருடைய கவிதை. அறுபடாமலேயே புறக்கணிக்கப்படுகிறது இரண்டாவது செருப்பு. சில நல்ல மனிதர்களைப் போல

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

5:19 நிமிடம். கவிதையும் கானமுமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொன்மலை நிகழ்ச்சியிலே தனபாலன் தர்ஷன் என்பவர் எழுதிய கவிதை இது. குடித்தது போக மீதம் வைத்திருக்கிறது சாலைப்பள்ளம் மழை நீரை.

நேரம் 5:24. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி பொன்மாலை. கவிதையும் கனவுமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொன்மாலை நிகழ்ச்சியிலிருந்து மனமே குரங்கு புத்தகத்திலிருந்து ஒரு கவிதை. யார் அமர்ந்தால் என்ன? பட்ட மரமோ பால் சுரக்கும் மரமோ கிளையமர்த்தி இழைப்பாறல் தர வேண்டிய எந்த நிபந்தனையும் இல்லை. இயல்பில் இரு. யார் உடைத்திருந்தால் என்ன? சிரிப்பும் கண்ணீரும் இன்னும் எஞ்சிதானே இருக்கிறது கைவண்ணம். அழுது மர சிரித்து எரி.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 5:30 23 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது பொன்மாலை. கவிதையும் கானமுமான பொன்மாலை நிகழ்ச்சியில் நாம் முத்துக்குமார் கவிதை இது. உனக்கும் எனக்கும் பிடித்த பாடல் தேநீர் கடையில் பாடிக்கொண்டிருக்கிறது. கடைசி பேருந்தினை விட்டுவிட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறது காதல்.

நேரம் 5:35 நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது பொன்மாலை மனுஷ்யபுத்திரன் கவிதை. இது வேலைகள் முடிந்து அந்தியின் கருக்களில் உங்கள் வீடு இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் செல்பவரா நீங்கள்? அப்படியெனில் உங்களை தேற்றுவதற்கேனும் ஒரு கடவுள் இந்த உலகில் இருக்கட்டும், அல்லது நீங்கள் செல்லும் வழியில் சிறு மழையொன்று பெய்யட்டும்.

0: நேரம் 5:40. தாகிர் அகமது அவரின் கவிதை இது. இலவசம் என்றேன் உதாசீனம் செய்தனர், விலைக்கு என்றேன் வரிசை கட்டி நின்றனர். இப்படிக்கு சுவாச காற்று.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: நேரம் 5:45. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை.
1: Ha ha ha.

மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: है तार टेलीलॉके ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.

0: குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் 5:50, 29 நொடிகள். பொன்மலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பென்னி என்பவரின் முதிர்கண்ணி கவிதை இது. விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, வண்டி மாடுகள் இப்போது இல்லை. ஆனாலும் என்ன, வரதட்சணை கேட்கும் மனித மாடுகள் இன்னமும் இருக்கிறதே.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொன்மாலை. மீண்டும் பொன்மாலை நிகழ்ச்சி நீங்கள் கேட்டு மகிழ வரும் நேரம் நாளை மாலை 5 மணி. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் இன்று அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இத்தாலி செல்லும் பிரதமர் அந்நாட்டு வர்த்தக தலைவர்களுடன் முதலீடுகளை மேலும் அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கிறார்.

இருக்கிறார். பிரதமர் அருங்காட்சியகம் முன்னாள் பிரதமர் எச் டி தேவகோடாவின் 93வது பிறந்தநாளை இன்று சிறப்பாக கொண்டாடியது. இதன் ஒரு பகுதியாக அவரது தனிப்பட்ட பொருட்கள், புகைப்படங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களில் காட்சிப்படுத்தும் சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முன்னாள் பிரதமர் குறித்த ஒரு ஆவணப்படத்தையும் இந்த அருங்காட்சியகம் வெளியிட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜயை ஜப்பானிய பன்னாட்டு நிறுவனமான மினிபியா மிச்சுமி நிறுவனத்தின் தலைவர் காட்சுஹிகோ யோஷிடா, இந்திய மண்டல விவகாரங்களுக்கான பொது மேலாளர் மற்றும் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைவர் ஷோஜி ஷிஷிடோ, வணிக மேம்பாட்டு தலைவர் டைசுகே மாச்சுடா உள்ளிட்டோர் இன்று சந்தித்து பேசினர். திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் பிரதமரின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் 1,78,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் 35 வீடுகளின் கட்டுமானப் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அவர் உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 2027 தொடர்பான பயிற்சி முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக வெயிலின் தாக்கத்தை போக்கும் வகையில் பெய்த கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனால் அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. பெங்களூருவில் நடைபெறும் சாலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் முகுந்த் சசிகுமார் முன்னேறினார். இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் தாய்லாந்தின் மேக்சிமஸ் ஜோன்ஸை 7-6, 7-6 என்ற செட்களில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரம் 6:42. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நீங்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்க உற்சாகமான இசை ஊர்வலம் இது ஆரவாரம். எதிர்பார்க்கும் பொழுதினை விட எதிர்பாராமல் சற்று முன்னே வந்துவிட்டால் மனம் ஆச்சரியப்படும், மகிழ்ச்சி கொள்ளும், கொண்டாடி மகிழும். மனிதர்களால் மட்டுமல்ல, அது மழை வந்தாலும் கூட அப்படித்தான். பருவமழை அப்படித்தான் நம்மை ஆரவாரமாக்கிவிட்டது. திருச்சி வானொலி அலைவரிசைகளிலோ நல்ல பல செய்திகள், செவி இனிக்க பாடல்கள் என ஆரவாரம் தொடங்குகிறது இப்பொழுது.

நேரம் 6:30, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் நிலை வரிசையிலும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவரின் முன்னெடுப்பில் செயல்பட்டு வரும் மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய பொன்னி சித்திர கடல் ஓவிய பயிற்சி மையத்தில் இலவசமாக ஓவிய பயிற்சி பெறுவதற்கான நுழைவுத் தேர்வு நடைபெற இருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓவியம் கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்கக்கூடிய அனைவரும் இதில் விண்ணப்பிக்கலாம். ஓவியத்தில் ஆர்வமுள்ள 13 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கும் நபர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பயிற்சி நடைபெறும். 6 மாதம் நடைபெறும் இப்பயிற்சிக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக பயிற்சி மற்றும் பயிற்சி முடியும் வரை ஓவிய பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். பயிற்சியின் முடிவில் நிறைவாக சான்றிதழும் வழங்கப்படும். நுழைவுத் தேர்வும் 3 மணி நேரம் நடைபெறும். காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை. பென்சில், டிராயிங் மற்றும் வண்ணக்கலவை ஓவியம் வரைய வேண்டும். தலைப்பு தேர்வு கூடத்தில் தான் கொடுக்கப்படும். வரும் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முதன்மை மாநாட்டுக் கூடத்தில் நுழைவுத் தேர்வானது நடைபெற இருக்கிறது. நுழைவுத் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் உரிய வரைபொருட்களை தாங்களே கொண்டு வர வேண்டும். நுழைவுத் தேர்வு எழுத விரும்புவோர் இம்மாதம் 23ஆம் தேதி மாலைக்குள் தங்களது விவரத்தை 9003757531 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் வழியாக பதிவு செய்து கொள்ள வேண்டும்.

அந்த எண் மீண்டும் அறிவிக்கப்படுகிறது, 900-37-57-531. இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 23ஆம் தேதி, வரும் அன்று மாலைக்குள் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அது பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் 900-37-57-531 அல்லது 989-6-95-282 ஆகிய எண்களை அழைத்து நீங்கள் உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: இரவு உணவுக்கு தயாராயிட்டீங்களா? இந்த இரவு உணவு மோதாவது குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து கலந்து பேசி சாப்பிடலாங்க. இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, நாளைய நாளுக்கு எப்படி தயாராகலான்னு இந்த இரவு உணவு மோது பேசி முடிவெடுத்துக்கலாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நல்ல ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள்.
1: நார்மலா இந்த கோடை காலங்கள்ல தண்ணீர் குடிக்கணும்னு சொல்றோம், மினிமம் ஒரு 2-3 லிட்டர் கண்டிப்பா குடிக்கணும். அதை தாண்டியும் நம்ம வெயில்ல வேலை பாக்குறீங்க, ரொம்ப லாங் டிராவல் பண்றீங்கன்னா தண்ணி இன்னுமே கூடுதலா நீங்க எடுத்துக்கணுங்க. இப்ப தண்ணியில சில மூலிகைகள் கலந்து எடுத்துக்கிட்டா நல்ல ஒரு மருத்துவ குணம் கிடைக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த தேற்றான் விதை ஊற வைத்த நீர் சிறந்த மருத்துவ குணம் இருந்தது. தேற்றான் விதை அதாவது தேராத உடலையும் தேற்றும், அதுதான் தேற்றான் விதை. தேற்றான் விதை தண்ணீர் சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்ம உடல் உறுப்புகளை எல்லாத்தையுமே ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல, நம்ம உடல் உறுப்புகளோட தேய்மானங்களை குறைக்கிறதுல இந்த தேற்றான் விதை, அதாவது பேர்லயே இருக்கு பாருங்க தேற்றான், அதாவது எந்த நோய் வந்தாலுமே அந்த நோயை குறைத்து அந்த நோயோட தாக்கத்தை குறைச்சு அந்த நோயினால பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருந்தா அதை சரி செய்யறதுக்கு இந்த தேற்றான் விதை உதவும். அப்படிப்பட்ட மருத்துவ குணம் நிறைந்த இந்த தேற்றான் விதை ஊற வைத்த நீரை சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரை தாராளமாக பயன்படுத்தலாங்க. எந்தெந்த ஊர்லாம் ரொம்ப உப்பு தண்ணி இருக்கோ உங்களுக்கு உப்பு தண்ணி தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த தண்ணியில் அந்த தேற்றான் விதை ஊற வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்க, நல்ல ஒரு மருத்துவ குணத்தை உணர முடியுங்க. தேற்றான் விதையில் என்னென்ன மருத்துவ நன்மைகளாக இருக்குன்னா உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் கண் பார்வை ரொம்ப மங்களா இருக்கோ அவங்க எல்லாமே தாராளமா எடுத்துக்கலாம். உடல்ல யாருக்கெல்லாம் எலும்பு சத்து ரொம்ப குறைவா இருக்கோ அவங்க எல்லாமே தாராளமா எடுத்துக்கலாம். உடல் எடை குறைவா இருக்க ஒரு சில குழந்தைகளா இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு இந்த தேற்றான் விதை ரொம்ப உதவியா இருக்கும். தேற்றான் விதை ஊற வைத்த தண்ணீருமே நல்லாவே பயன் தரும், தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். வெட்டிவேர் ஊறல் நீர், வெட்டிவேர் நிறைய மருத்துவ குணம் இருந்தது. வெட்டிவேர் உடல்ல இந்த பித்தத்தை நல்லாவே குறைக்குங்க. கோடை காலத்துல பித்தம் தான் ஜென்ரலாகவே அதிகமாகும், அப்ப நம்ம வெட்டிவேர் வாங்கி ஊற வச்ச ஊரல் நீர் எடுத்துக்கலாம். வெட்டிவேர் ஊர்ன மணப்பாகவே சித்த மருத்துவமனையில கிடைக்கும், நீங்க அதை வாங்கி பயன்படுத்தலாம். வெட்டிவேர் உடல் கழிவுகளை வெளியேற்றதுல சிறந்ததுங்க. அது மட்டும் இல்ல, இந்த வெட்டிவேர்லாம் ரத்த நாளங்கள்ல சுத்திகரிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம உடலை டீடாக்ஸ் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இந்த வெட்டிவேர் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுவேன், நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து நன்னாரி ஊரல் நீர், நன்னாரி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா சுகர் பேஸ்டு நன்னாரி தான் வருது, அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவு குறைச்சிட்டு நீங்களாவே செல்ஃபாவே நன்னாரி ஊரல் நீரை எடுத்துக்க முடியும். அது சித்த மருத்துவமனைகள்ல இல்ல நாட்டு மருந்து கடைகள்ல நன்னாரி வேர் வாங்கிட்டு வந்து அதை நீங்க கஷாயம் ஃபார்மட்ல நல்லா காய்ச்சி, உதாரணத்துக்கு ஒரு 300 ml ஒரு 10-15 gram அளவு நன்னாரி வேரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை 60 ml வடிகட்டி காலை மதியம் இரவு 3 வேளையுமே நீங்க எடுத்துக்கலாம். அதுவும் இந்த கோடை காலத்துல நீங்க அழகா குளிர்பானங்களுக்கு பதிலாக இந்த நன்னாரி ஊரல் நீரை பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லதுங்க. நன்னாரி ஒரு காயக்கற்ப மருந்து. நன்னாரி வந்து உடல் கழிவுகளை வெளியேற்றுறது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு இந்த உடலில் வரக்கூடிய அந்த பேட்ஸ் மலை குறைக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு ரொம்ப சுறுசுறுப்பு உற்சாகத்தை கொடுக்கறதுல இந்த நன்னாரி ஊரல் நீர் பயன் தருது. அதுக்கடுத்து வந்து ஜீரக நீர், உடலில் வந்து பித்தத்தை குறைக்கிறது மட்டும் இல்லை உடலில் உள்ள செரிமானம் சார்ந்து யாருக்காவது தொந்தரவு இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கு இந்த ஜீரகம் ஊரல் நீர் பயன் தருதுங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் எனக்கு எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலுமே வயிறு ரொம்ப உப்புசமாக இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து நான் சாப்பிடணும்னு ஆர்வமாக இருக்கு ஆனால் என்னால் சாப்பிடவே முடியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜீரகம் ஊற வச்ச நீர் குடிச்சு பாருங்க, நல்லாவே பயன் தரும். இந்த ஜீரக ஊரல் நீர் ரொம்ப எளிமையாக நீங்கள் வீட்டில் செய்யலாம். இது குழந்தைகளிலிருந்து வயதானவர் வரை பயன்படுத்த முடியும். முக்கியமாக காய்ச்சல் இருக்கும்

0: போது, ஒரு சிலருக்கு உடல் சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த ஜீரக ஊறல் நீர் நல்லாவே உதவி பண்ணுங்க. அதற்கடுத்து வெந்தய ஊறல் நீர். இந்த வெந்தய ஊறல் நீர் நிறைய நண்பர்கள் கேட்பாங்க, சார் நான் டெய்லியும் நான் வெந்தய ஊறல் நீர் சாப்பிட்றேன், என்னோட உடல் சூடு நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஒரு சில பெண்கள் யாருக்கெல்லாம் ஒயிட் ரீசார்ஜ் அதிகமாக இருக்கோ, இந்த வெள்ளைப்படுதுன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு எல்லாமே நல்லாவே உதவி பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவே இதை நம்ம சொல்ல முடியுங்க, வெந்தய ஊற வச்ச நீர். அது மட்டும் இல்லை, உடல் எடை யாருக்கெல்லாம் குறைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த வெந்தய ஊறல் நீர் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். சர்க்கரை நோயினால் அவதிக்குள்ளாகிறவங்கலாம் இந்த வெந்தய ஊறல் நீர் பயன்படுத்த முடியும். யாருக்கெல்லாம் ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்கெல்லாமே வெந்தயத்தை ஊற வச்ச ஊறல் நீரை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லாவே பயன் தருங்க.
1: கோடைக்காலத்துக்கேற்ற குடிநீர் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே. மகாலிங்கம் அவர்கள்.

0: கரூர் கூடைப்பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமால்தீன் அவர்கள் எல்ஆர்ஜி நாயுடு விளையாட்டு கோப்பை போட்டிகள் குறித்து.
1: கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் வருகின்ற 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் 66ஆவது அகில இந்திய கூடைப்பந்து போட்டி ஆண்களுக்கும் 12ஆவது ஜேபி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி பெண்களுக்கும் 21ஆம் தேதி 7 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஆண்கள் அணியில் ஐஓபி சென்னை, இந்தியன் நேவி லோனவாலா, இந்தியன் ஏர்போர்ட் நியூடெல்லி, கேரளா போலீஸ் கேரளா, இந்தியன் பேங்க் சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் ஆர்மி நியூடெல்லி, மொத்தம் 8 அணிகளும். பெண்கள் அணியில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்ளி, சதர்ன் ரயில்வே சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கத்தா, சவுத் பெண்கள் அணியில் 4 அணிகளும் கலந்து கொள்கிறது. முதலிடம் பெறுவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனுமதி இலவசம், அனைவரும் வருக என்று கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் ஆரவாரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். ஆரவாரம் நிகழ்ச்சியில் இன்னும் சில நொடிகளில் நேயர்கள் மாலை மணி 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே

0: தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். நார்வே நாட்டின் தலைநகர் ஆஸ்லோவில் இன்று தொடங்கிய இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா, நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாட்டு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் 19 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. இது மேலும் வளர்ச்சியடைவதற்கு இந்த உச்சி மாநாடு வழிவகை செய்யும் என்று எதிர்பார்ப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே உறவுகளை மேம்படுத்த கடந்த 2022 டென்மார்க்கின் கோப்பன்ஹேகன் நகரில் முதலாவது மாநாடு நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாடுகளின் பிரதமர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனிடையே மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விளையாட்டுத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்தும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமை செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கட்சியின் பணிகள் மற்றும் மக்கள் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தின் பொக்கிஷமான சோழர்கால செப்பேடுகளை நெதர்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சி குறித்து தமிழக முதலமைச்சர் திரு விஜய் எந்த கருத்தையும் தெரிவிக்காதது வருத்தமளிப்பதாக பிஜேபி சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, கடந்த 10 ஆண்டுகளாக வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இதற்கான ஆய்வுகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த செப்பேடு இன்று இந்தியா வசமிடம் இருப்பதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 10ஆம்

0: வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பெற்றோர்கள் 1446 அல்லது 104 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற மாவட்ட தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த திட்டத்தின் கீழ் வருகின்ற 30ஆம் தேதி வரையிலான காலாண்டிற்கு கல்வி தகுதி கொண்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செய்து 5 ஆண்டு காலம் முடிவுற்ற பதிவுதாரர்களும் இம்மையத்தில் பதிவு செய்து 1 வருடம் முடிவுற்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தகுதியானவர்கள் ஆவர். இவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு அனைத்து அசல் சான்றிதழ்கள் வேலைவாய்ப்பு அடையாள அட்டை ஆகியவற்றுடன் நேரில் சென்று விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. tnvelaivaippu.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கட்டப்பட்டு வரும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான பயிற்சி முகாம் ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல்கட்டமாக 325 தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் படுகாயமடைந்தனர். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு 911 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்ச கர்ணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-19, 21-15 என்ற சற்கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாப்போ, தோமா ஜூனியர் பாப்போ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நேரமாறுவனை 41 நிமிடம் 30 நொடிகள். திருச்சி FM ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். திருச்சி சேதுராப்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டில் டிப்ளமோ முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு ஆகியவற்றில் மாணவர் சேர்க்கை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சேர விரும்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து 150 ரூபாய் செலுத்தி விண்ணப்பிக்கலாம். அல்லது https://www.tnpolly.in என்ற இணையதளம் வாயிலாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்போர் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு 10ஆம் வகுப்பு அல்லது 2 வருட ITI அல்லது 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். முதலாம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை தொடர்பாக 94-436-73-710 அல்லது 80-770-02-452 ஆகிய அலைபேசி எண்களையும், நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை தொடர்பாக 98-420-04-853 அல்லது 96-268-85-482 ஆகிய அலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு மாணவர்கள் கூடுதல் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் என ஸ்ரீரங்கம் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் தகவல் தந்திருக்கிறார்.

0: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: நேரம் 6:48:34. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் இப்பொழுது வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வானிலை எச்சரிக்கை. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன், அதாவது மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல் பற்றிய அறிவிப்பு இது. வரும் 23 வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை சற்று உயரக்கூடும். இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு இம்மாதம் 23 வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை நாளை தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர்

வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரளம் கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தீவு

தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மாலத்தீவு மற்றும் குமரி கடல் பகுதிகள், தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வரும் 23ஆம் தேதி வரை மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை எச்சரிக்கை மற்றும் வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

0: ₹200 ஆதிரடி தள்ளுபடி.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 ஆதிரடி தள்ளுபடி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ஆரவாரம். மீண்டும் ஆரவாரம் நிகழ்ச்சி நாளை மாலை 6 மணிக்கு. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் மாலை 7 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். 3வது இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் இன்று தொடங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாடுகளின் பிரதமர்களுடன் இணைந்து இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளார். இந்தியா மற்றும் நார்டிக் நாடுகளுக்கு இடையிலான துறைசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இச்சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும். தமிழ்நாட்டில் மருத்துவமனைகளுடன் கூடிய மருந்தகங்கள் நாளை வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கவில்லை என மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே

0: அருண்ராஜ் கூறினார். தடையற்ற மருந்து விநியோகத்தை உறுதி செய்ய மாவட்ட வாரியாக 2 சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அத்தியாவசிய மருந்துகள் கிடைக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக அரசின் பள்ளிகளை தரம் உயர்த்த நபார்டு வங்கி நிதியுதவி திட்டத்தின் கீழ் 85% நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதிய வகுப்பறைகள் கட்ட 73 கோடி 51 லட்சம் ரூபாயும், கழிவறைகள் கட்ட 6 கோடி 62 லட்சம் ரூபாயும், குடிநீர் வசதிக்காக 50 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உதகை, குன்னூர், கோத்தகிரி, குந்தா, கூடலூர் பகுதிகளில் இயங்கும் 284 தனியூர் பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்யும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் உதகையில் இயங்கும் 169 பள்ளி பேருந்துகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் திரு பிரபாகரன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் உதவியாளர்களுக்கு தீ மற்றும் சாலை விபத்து உள்ளிட்ட நேரங்களில் எவ்வாறு துரிதமாக செயல்படுவது என்பது குறித்து விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம், ராணிப்பேட்டை ஆகிய 2 தொழில் கல்வி பெறுவதற்கான அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கும் skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். உரிய ஆவணங்களுடன் தொழில் பிரிவுகளில் சேர குறைந்தபட்ச கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8:00 மணிக்கு.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு காலத்தில் வேறு வேறு வகையில் உணரும் ஒன்றை ஓர் இலக்கணத்திற்கு விளக்கத்திற்கு உட்படுத்தி கட்டி போடுகிறது. இது எனக்கு உடன்பாடில்லை. எல்லைகள் என்றும் என்னிடம் எதிர்ப்புணர்வையே உண்டாக்குகின்றன என்று எல்லைகளை கடந்த எழுத்தாளர் குறித்து மா பாண்டிச்செல்வம் அவர்கள்.
4: எழுத்தாளர் அம்பை அவர்களோட இயற்பெயர் CS லட்சுமி அப்படிங்கறதுதான். இவங்க 1944 நவம்பர் 17 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்தவர். இவருடைய இணையர் பெயர் விஷ்ணு மாத்தூர் என்பது. இவர் வளர்ப்பு குழந்தைகள் 3 பேரை வளர்த்து வருகிறார். பெண்களுக்கான பிரச்சனைகளை, பெண்களுக்கான எல்லா விஷயங்களையும் மைய கருத்தா வச்சு எழுதின ஒரே பெண் எழுத்தாளர் CS லட்சுமி என்ற இயற்பெயர் கொண்ட அம்பை அவர்கள்தான். இவங்க ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சிருக்காங்க. இந்த அமைப்போட இயக்குனரா இவங்க இருக்காங்க. சவுண்ட் அண்ட் பிக்சர் அர்ச்சிவ் ஆஃப் ரிசர்ச் ஆஃப் விமன் அப்படிங்கறதுதான். அதாவது பெண்கள் பற்றிய ஆராய்ச்சி நிறுவனத்தை வச்சுக்கிட்டு தொடர்ந்து பெண்களுக்கான ஆராய்ச்சி சம்பந்தமான செயல்பாடுகள ஈடுபட்டு வராங்க. 1967 சிறகுகள் முறியும் என்பது இவருடைய முதல் சிறுகதை. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க. அதே மாதிரி அமெரிக்க கல்வியில வந்து முதுகலை பட்டப்படிப்பு, முனைவர் பட்டம் எல்லாம் பெற்றவங்க. இவங்களுடைய சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை நூலுக்காக 2021 சாகித்ய அகாடமி பெற்றாங்க. கன்னடா இலக்கிய தோட்ட விருது, டாடா வாழ்நாள் சாதனை விருது, படைப்பு குழுமம் வாழ்நாள் சாதனை விருது அப்படின்னு அவங்க நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. இன்னமும் நிறைய ஆங்கில பத்திரிகைகளுக்கு தொடர்ந்து கட்டுரைகள் எழுதிக்கிட்டு வராங்க. இவங்களோட எழுத்து நடை வந்து வேற மாதிரியான எழுத்து நடை. மற்றவர்கள் போன்று அல்லாமல் எல்லா விஷயங்களையும் தொட்ட மிக சிறந்த ஒரு பெண் எழுத்தாளர் அவங்க. அம்மா ஒரு கொலை செய்தால் அப்படிங்கிற ஒரு சிறுகதை வந்து மிகச்சிறந்த சிறுகதையா தமிழ் இலக்கியத்துல இடம்பெற்றிருக்கு. ஏன்னா ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான பாசத்தை அப்படியே நுணுக்கமா உளவியல் நோக்கத்தோட சொல்லியிருப்பாங்க. அதாவது 13 வயசு அந்த பாப்பா சொல்லுது என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னா அழகா சிகப்பாக இருப்பாங்க. ஏன்னா இந்த குழந்தை கருப்பு. எங்கள் அம்மா சிகப்பாக இருப்பாங்க. முகத்தை பார்த்தா அப்படியே தீ ஜுவாலை மாதிரி. அவங்க மூக்கு, அவங்க நெற்றி பொட்டு, நீளமான முடி இருக்கும். அவங்களோட கை விரல்கள்லாம் மெத்து மெத்தாக இருக்கும். ரொம்ப அழகான அம்மா. நான் அப்பப்போ கேட்பேன் எங்கள் அம்மாட்ட, அம்மா இவ்வளோ அழகாக இருக்கியே, இவ்வளோ சிகப்பாக இருக்கியே, எப்படிம்மா நான் மட்டும் ஏமா அப்படி கருப்பாக பறந்தேன் அப்படிங்கல அம்மா ஒரே வரியில் சொல்லுவாங்க, உனக்கு என்னடி குறைச்ச, எவ்வளவு அழகா இருக்க.

0: எவ்வளோ கட்டையான முடி இருக்கு உனக்கு, எவ்வளோ கண் அழகாக இருக்கு, உனக்கு டான்ஸ் கற்று தர போகிறேன் இப்படின்லாம் ஒன்று ரெண்டு வார்த்தை தான் அம்மா சொல்லுவாள். வேற உலகத்துக்கு கொண்டு போகிற வார்த்தைகள் அது. என்னோட அம்மா மட்டும் இருந்தால் போதும், வேற யாரும் தேவையில்லை. ஒரு தடவை நான் இருட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டேன். எங்கள் அப்பா வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் நான் எங்கள் அம்மா மடியில் தான் போய் படுத்துக்கிட்டேன். அப்போவுமே அம்மா வந்து இப்போ ஒன்றும் ஆயிடலையே அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ஒரு வார்த்தை தான் சொல்லுவாள். என்னை பார்த்து ஒரு அழகான சிரிப்பு சிரிப்பா. இதெல்லாம் என்னோட அம்மாவுக்கும் எனக்கும் உள்ள அந்த விஷயங்கள். அவ்வளோ எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கும். இப்போ என்ன அப்படின்னா, சித்தி பொண்ணு ராதுவை பொண்ணு பார்க்க வர்றாங்க. அதுக்கு அம்மா வந்து வெளியூர் போயிட்டா. இப்போ நான் அக்கா அப்பா தான் இருக்கோம். தீபாவளிக்கு அம்மா எனக்கு ஒரு பாவாடை தைச்சு வச்சுருக்கா. அப்போ நான் ஒரு சமயம் அம்மா மடியில் படுத்துக்கிட்டு கேட்டேன், அம்மா பருவம்னா என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அப்போ அம்மா சொன்னா, அதெல்லாம் எதுக்குடி உனக்கு, இதே மாதிரி அழகா நீளமான பாவாடையை போட்டுக்கிட்டு நல்லா இரு அப்படி அம்மா சொன்னா. இன்னைக்கு தீபாவளி, செண்பக மரம் இருக்கு எங்கள் வீட்டில், அந்த மரத்தில் ஏறி பூ பறிக்கையில் தூரத்தில் எங்கேயோ பட்டாசு சத்தம் கேட்குது. நான் வேகமா இறங்கி வீட்டுக்குள்ளே ஓடிடுறேன், பட்டாசு வெடிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னோட அம்மா எனக்கு தச்சு கொடுத்த அந்த பாவாடையில் அங்கங்கே கரை இருக்கு. அக்காவை கூப்பிட்டு கேட்குறேன். அக்கா ஒன்றும் பதில் சொல்லாமல் அப்பாட்ட போய் ஏதாவது சொல்கிறா. இப்போ எனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி வேகமாக ஓடுறா அப்படின்னு எனக்கு ஒரு பதட்டம் வருது. பக்கத்து விட்டு பாட்டியெல்லாம் கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. என்னை வந்து ஒரு ஓரத்தில் போய் உட்கார சொல்கிறாங்க. எப்பவும் போல தானே இருக்கேன், இப்போ பார்த்து எனக்கு அம்மா இல்லையே, இந்த உலகமே எனக்கு புதுசாக இருக்குது, என்ன நடக்குது, ஏன் என்னை இனிமேல் தாவணி பாவாடை தான் போடணும்னு சொல்கிறாங்க, இப்போ ரூமில் தான் நீ ட்ரெஸ் மாற்றிக்கணும்னு அப்பா சொல்கிறாரு, இப்படி எல்லாருமே என்னை ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கேன். இத்தனை நேரம் எங்கள் அம்மா இல்லாமல் போயிட்டாலே, எங்கள் அம்மா ஒரே வார்த்தை சொல்வாள், இப்போ என்னடி அதுக்கு, இதுவும் ஒரு அழகு தானே அப்படின்னு ஒரு வார்த்தை தான் அம்மா சொல்வாள். அந்த ஒரு வார்த்தைக்கு தான் அம்மா எப்போ வருவான்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஏழு நாள் எனக்கு ஏழு யுகம் மாறி போகுது. அம்மா வந்து காரில் வந்து இறங்குறா, கரும் பச்சை புடவையில் வந்து இறங்குறா. அதே அழகான அம்மா, நீளமான முடி, அம்மா கழுத்து கட்டிக்கிட்டு அழுகணும் போல இருக்கு எனக்கு. எனக்கு ஒன்றும் ஆகலையேம்மா, ஏன் எல்லாரும் என்ன என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லி அழுகணும் போல இருக்கு. அம்மா வரையிலே அப்பா கேட்குறாரு, போன காரியம் என்னாச்சு அப்படின்னு. பொண்ணு கருப்பாக இருக்குன்னு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டானா அப்படின்னு சோகமாக சொல்கிறாங்க. அதுக்கு அப்பா சொல்கிறாரு, நம்ம வீட்டிலேயே ஒரு கருப்பு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. நான் வேகம் அம்மா முன்னாடி அழகாக நிற்கிறேன். அம்மா என்னை பார்த்துட்டு ஒரு கோவத்தில், உனக்கு என்னடிப்பா அவசரம், இது வேற இன்னமே எனக்கு பாரம் அப்படின்னு அந்த வார்த்தைகளை விட்டறியா. அதாவது நான் எதிர்பார்த்த அம்மா இல்லாமல் எல்லா அம்மா மாதிரி சாதாரண அம்மாவா இப்போ எனக்கு தெரியறா. அந்த வார்த்தைகள் எல்லாமே அம்மாவோட அழகை எல்லாத்தையுமே கொலை செஞ்சிருச்சு. அந்த வார்த்தைகளில் மலரும் மொட்டும் தான் கருகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையோட மனநிலையை அப்படியே அவ்வளோ அழகாக வந்து யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு உளவியல் பாங்காக சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, குழந்தைங்கள்ட்ட நாம் பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கணும், குழந்தைகள் என்ன நினைப்பாங்க, எப்போவுமே நம்ம குழந்தைகளோட மனநிலையை புரிஞ்சுக்கிறவே முடியாது. அப்போது நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தோம், வீட்டில் இருந்தாலும் குழந்தைகள்கிட்ட எப்படியும் ஒரு மணி நேரம் நாமளும் குழந்தைகளாக மாறி அவங்கள்ட்ட பேசணும். அவங்க பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது எல்லாவற்றையும் பேசணும். படிப்பை மட்டுமே பேசாமல் ஒரு சிறந்த நண்பர்களாக நம்ம குழந்தைகள்கிட்ட இருக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை தான் இந்த சிறுகதை நமக்கு எடுத்து சொல்லுது.
1: தமிழ் இலக்கியத்தில் பெண்ணிய குரலை தனித்துவமான கலைநயத்துடன் நிலைநிறுத்திய முன்னோடி எழுத்தாளராக எழுத்தாளர் அம்பை அவர்களை கருதுகிறார் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். அத்தகு எழுத்தாளர் அம்பை அவர்களை நினைவு கூர்ந்தார் மா பாண்டிச்செல்வம் அவர்கள். இலக்கிய பேழையில் அடுத்து கவிஞர் பாரதி மோகன் அவர்கள்.
2: இந்த உலகத்துல நாம மட்டுமே தான் நமக்காக இருக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்வி. நாம நமக்காக தான் வாழ்றோம், ஆனா நமக்காக மட்டுமா நாம வாழ்றோம், இல்ல நாம தான் நமக்காக வாழ்றோமா, நம்ம சுத்தி உள்ள எல்லா பொருள்களும் எல்லா ஜீவனும் நமக்காக வாழ்தா, அதாவது அதனுடைய வாழ்வை வாழ்வதற்காக தான் இந்த உலகத்துல எல்லா உயிரும் படைக்கப்பட்டிருக்கு, வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு காதல் வந்துட்டா மட்டும் அதோட நிலையும், அன்பு வந்துட்டா மட்டும் அதோட நிலையும் மிக உயர்வான சிந்தனையாக போயிடுது. அந்த நிலையில் ஒரு காதலிக்கிட்ட வந்து கவிஞர் சொல்கிறாரு, ஒரு எறும்பு வருது, எறும்பு காலடியில் ஊறுவதனால அதை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை, காலடியில் எத்தனை உயிர் இறந்து போகுமோ அப்படிங்கிறலாம் நம்ம கவனிக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு நம் இருத்தல தான் கவனமாக இருக்க தவிர பிறகு நுண்ணுயிர்கள் மேலே நமக்கு கவனம் இருக்கிறது இல்லை. காதல் வந்துட்டால் மட்டும் இந்த பிரபஞ்சமே அழகாயிடுது, எல்லா உயிரும் அவசியமானது, எல்லா உயிர்களின் இருத்தலும் நியாயமாகப்பட்டுருது. அப்படியான ஒரு இடத்துல இருந்து ஒரு கவிதையை வழங்கி பார்த்து சொல்கிறார்.

0: உன் காலடியில் ஊறும் எறும்பை நசுக்கிவிடாதே. அது இழுத்து வரும் இறை நம் காதலின் பெயர் எழுதிய அரிசியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ அழகு பாருங்க, ஒரு எறும்பு அதனுடைய பசிக்காக அது இழுத்துட்டு வருது, அதில் ஏன் நம்ம பெயர் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. வாழ்தல்கிற இதுதான், பிற உயிர்கள் வந்து அனாவசியமாகவோ வழியற்றெல்லாம் இல்லை, எல்லா உயிரும் ஒன்று தான். அரபிய சிந்தனை ஒன்று இருக்குது, சிலந்தி வலையில் ஒரு இழை அருந்தால் வானத்தில் இருந்து ஒரு நட்சத்திரங்களை உதிரக்கூடும் அப்படின்பாரு. அப்போது இங்கே இருக்கிற சிலந்தி வலையில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வீட்டில் எங்கோ ஒரு இடத்துல ஒரு சிலந்தி வலையில் ஒரு இலை இறந்துச்சுன்னா வானத்திலேருந்து ஒரு நட்சத்திரம் உதிர்ந்து போகும் அப்படின்னு ஒரு எண் சிந்தனை சொல்லுது. அப்போ பிரபஞ்சத்தில் கட்புலனாக தொடர்பு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கவிதையோட ஞான நிலையிலான வடிவம். அதை தான் மிக எளிமையாக வேறொரு குறியீடாக வச்சு இங்கே பழனி பாரதி சொல்கிறாரு. பாருங்களேன், உன் காலடியில் ஊறும் எறும்பை நசுக்கி விடாதே, அது இழுத்து வரும் இறை நம் காதலின் பெயர் எழுதிய அரசியாகவும் இருக்கலாம். சொல்லுவாங்க இல்லையா, கவிதைக்காகவே உருவான மொழி அரபு அப்படிம்பாங்க. அது மாதிரி பழனிபாதின் சொற்கள் எல்லாம் கவிதைக்காகவே பூப்பவை. மிக அழகாக, மிக எளிமையாக, மிக லாகவமாக, ஒரு வழி இல்லாமல் உதிர்ந்து விடுகிற. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பூங்காவளியோ எங்கேயோ படுத்துருக்குறோம், அப்போ ஒரு ஆலம்பழம் மேலே விழுது. அந்த ஆலம்பழம் வந்து மிகச்சிறியது, ஆனால் அது மேலே விழும்போது அத்தனை வழியை ஏற்படுத்துறது மாதிரி அந்த இலகுவான சொல் நம்ம இதயத்தில் வந்து விழும்போது ரொம்ப அழகாக நமக்குள்ளே இருக்கிற மனிதத்தை தூண்டிவிட்டு வாழ்வின் இருத்தலை அடையாளப்படுத்துவதாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கவிதையுடைய உள்ளார்ந்த பொருளாக நான் உணர்கிறேன். இன்னொரு கவிதை, ஒரு குழந்தை வைத்து இவ்வளவு அழகான ஒரு கவிதையை சொல்ல முடியுமா? குழந்தை வரந்த சூரியன் அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று. சூரியன் வந்து குழந்தை வரந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், ஒரு சின்னதும் பெருசுமா கோடு போட்டு ஒரு அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு சித்திரமாகவே கண்ணுக்கு முன்னாடி வர்றது. அவர் சொல்கிறாரு, குழந்தைகள் இருக்கும் வீட்டை சூரியன் எப்படியோ கண்டுபிடித்து விடுகிறது. அந்த வீட்டின் சாளரத்தில் அது தலைதாழ்த்தி மெல்லிய கீற்றுகளாக உள்நுழைகிறது. ஒரு நாள் அப்படித்தான் என் குழந்தையை விளையாட அழைத்தது. அவள் கைகளை நீட்டி விரித்து ஒரு கீற்றை உள்வாங்கி மூடிக்கொண்டிருந்தாள். அவ்வாறே வலது கையில் இன்னொரு கீற்றை வாங்கி கொண்டாள். இரண்டுக்கும் நடுவில் மூன்றாவதாக ஒரு கீற்று, அதை மார்பில் ஏந்தி கொண்டாள். உள்ளிருந்து உற்சாகமாய் என்னை அழைத்தாள். அப்பா, எங்கிட்ட மூணு சூரியன் இருக்கே என்றாள். அப்போ அந்த குழந்தையோட மகிழ்ச்சியை பார்க்கும்போது கவிஞருக்கு ஒரு தந்தைக்கு என்னவாக இருக்கும், அவ்வளோ அற்புதமான பேரதிசயத்தை பேரன்பம் அடைகிற குழந்தையை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. அந்த மகிழ்ச்சியில் அந்த கண்ணம் பூரித்து போயிருக்கிற குழந்தைகிட்ட பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் அவள் கண்ணத்தில் மின்னிய நான்காவது சூரியனை முத்தமிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் ஒரு கவிதை மனநிலை வந்து நம்மளை கொண்டாட வைக்குது. இவ்வளோ அழகான கவிதைகளை நம்ம வாசிக்கணும் தானே.
1: கவிஞர் பழனி பாரதியின் கவிதைகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் கவிஞர் பாரதி மோகன் அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேயர்களே.

நேயர்களே, இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் லாபகரமான வேளாண்மைக்கு உதவும் நவீன தகவல் தொழில்நுட்பங்கள் நேரலை நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி சி. கற்பகம் அவர்கள். இன்று 8:00 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம் கேட்கலாம். இன்று 10:00 ஞாபகம் அருதே நேரலை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழில் செய்திகள்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு

0: கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தில்லியில் சாலை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சோனா நெடுஞ்சாலை ஆறுவழிப்பாதையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி பகுதியில் 87,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,850 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 225 கிலோமீட்டர் சாலை பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். விரைவு சாலைகள், உயர்மட்ட சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் மூலம் தில்லியில் சாலை போக்குவரத்து நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆப்பிரிக்க தினம் தொடர்பான மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்தியா ஆப்பிரிக்கா இடையே வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆப்பிரிக்க நாடுகளின் திறன் மேம்பாட்டிற்கும் கட்டமைப்பு, நிலையான வளர்ச்சி, நிர்வாக சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்கு இந்தியா ஒத்துழைப்பு அளிக்கும் என்று திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது முப்படை வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நமது முப்படை வீரர்கள் பாகிஸ்தான் தீவிரவாத கட்டமைப்புகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக கூறினார். தேசிய நலனுக்காக அமைதியை நிலைநாட்டி வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திரா துவிவேதி அறிவுறுத்தினார். கேரளம் மாநிலத்தின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை தயார் செய்ய சிறப்பு குழு அமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். அம்மாநில முன்னாள் அமைச்சரவை செயலர் டாக்டர் கே என் சந்திரசேகரன் தலைமையிலான இந்த குழுவில் கூடுதல் தலைமைச் செயலர் திரு ஜோதிலால், பொருளாதார நிபுணர்கள் டாக்டர் நாராயணன், டாக்டர் வீரமணி உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள் என்று திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டு கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீஃப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு

0: மக்களுக்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஸ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தின் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏலகிரிமலை கோடை கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இணைய வழி நிதி மோசடிகள், ஓடிபி மோசடி, போலி அழைப்புகள், சமூக வலைதளங்களில் நடைபெறும் குற்றங்கள் உள்ளிட்ட சைபர் குற்றங்கள் குறித்து இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இத்தகைய குற்றங்களிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. அதேபோல் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்யும் தேசிய இணையதளமான www.cybercrime.gov.in மற்றும் இலவச உதவி எண் 1930 பற்றியும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது.
0: நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வெறிநாய் மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா, திரு என் வி அஞ்சாரியா ஆகியோரை கொண்ட அமர்வு தெருநாய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்த ஊடக செய்திகளை அடுத்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரணையை கடந்த ஆண்டு தொடங்கியது. உத்தரகாண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான பி சி கந்தூரி டேராடவுனில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரலான கந்தூரி 2 முறை உத்தரகாண்ட் முதலமைச்சராகவும் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் கந்தூரி மத்திய அமைச்சராகவும் உத்தரகாண்ட் முதலமைச்சராகவும் சிறப்பாக செயலாற்றியதாக கூறியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தங்க நாற்கர சாலை திட்டம், தேசிய நெடுஞ்சாலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கந்தூரியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது முதலமைச்சர் பதவிக்காலத்தில் உத்தராகண்டின் வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றியதாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உத்தராகண்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் ரிஷப் பந்துக்கு பதிலாக கே எல் ராகுல் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 6ஆம் தேதி முலான்பூரில் தொடங்குகிறது. தரம்சாலா, லக்னோ மற்றும் சென்னையில் இரு அணிகளுக்கும் இடையே 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளன. உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: உழவர் உலகம் லாபகரமான வேளாண்மைக்கு உதவும் நவீன தகவல் தொழில்நுட்பங்கள் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி சி கற்பகம் அவர்கள். நிகழ்ச்சியின் நேரலையில் நேயர்கள் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0431-240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் மித்ரா.
1: பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடு.
2: வானொலி நேயர்களுக்கும் வேளாண் உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. ஆதி மனிதன் காலத்தில் ஒரு தகவலை சொல்றதற்காக புகை மூட்டம்லாம் போட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல் பரிமாற்றம் நடந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறோம். பிறகு மன்னர் காலத்தில் புறாக்கள் மூலமாக தகவலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகள் எல்லாம் நடைபெற்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் யுகத்தில் பல்வேறு நவீன தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக தகவல் பரிமாற்றம் நடைபெற்று வருது. இன்றைக்கு அன்றாடம் நம்ம டிஜிட்டல் ஆன்லைன் மாதிரியான வார்த்தைகளை அதிகம் கேட்கின்றோம், அதிகம் அந்த கருவிகளையும் பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் இந்த நவீன தகவல் தொழில்நுட்பங்கள் நவீன தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் விவசாயத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது, விவசாயிகளுக்கு எந்த விதமான கருவிகளை பயன்படுத்தினா ஒரு லாபகரமான வேளாண்மையை முன்னெடுக்க முடியும் போன்ற செய்திகளை தான் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மைய வேளாண் விரிவாக்க முதன்மை விஞ்ஞானி முனைவர் சி கற்பகம் அவர்கள். ஏறக்குரிய 25 வருடங்களாக வேளாண் விரிவாக்க பணிகளில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டவர், வடகிழக்கு மாநிலத்தில் பணிபுரிந்த அனுபவம் பெற்றவர், சிறந்த விஞ்ஞானி விருதுகளை பெற்றவர். அந்த வகையில் நம்முடைய சிறப்பு விருந்தினரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம்.
3: வணக்கம்.
2: இன்றைக்கி விவசாயத்தில் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, நிறைய உரம் போடுறோம் நம்ம வந்து சாகுபடி பண்ணுறோம், ஆனால் எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்கல அல்லது லாபம் கிடைக்கல. அப்போ இந்த லாபகரமான வேளாண்மைக்கு இந்த இடுபொருட்களெல்லாம் தாண்டி நமக்கு என்ன தேவை?
3: நல்ல கேள்வி. நான் இதுக்கு வந்து முதன் முதலாக வந்து ஒரு கவிஞர் கண்ணதாசனுடைய வரியிலிருந்து ஆரம்பிக்கலான்ட்ருக்கேன். பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படிங்கிறது அது மாதிரி தான். இன்றைக்கு வந்து அறிவியல் தொழில்நுட்பம் என்பது விவசாயத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இதை நம்ம வந்து ஒரு கத்தி போல, நம்ம வந்து கத்தி எப்படி வந்து கையையும் வெட்டுமோ அது மாதிரி காய்கறிகளையும் வெட்ட பயன்படுத்துமோ, அது மாதிரி இந்த அறிவியல் தொழில்நுட்பங்களை வந்து நாம் வந்து ஒரு நன்மைக்கான விஷயமாக பார்த்தோம்னா அதை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக விவசாயத்தில் ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக நாம் இந்த தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெற்றி அடையலாம் என்பது 100% உண்மையான விஷயம்.
2: சரி, இப்போ தகவல் தொழில்நுட்பம் சொல்லும் பொழுது விவசாயிக்கு தெரிந்தது நம்ம வாழை சாகுபடின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரகம், அப்புறம் அதுக்கு ஏற்ற உரங்கள், அப்புறம் அந்த நேரத்தில் எந்தெந்த நேரத்தில் களை எடுக்கணும், அதுக்கு மருந்து அடிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இதில் எந்த இடத்துல இந்த நவீன தகவல் தொழில்நுட்பம் இடம் பிடிக்குது?
3: அதாவது விவசாயிகளை பொறுத்தவரை அந்த விதை, இது வாழையாக இருந்தாலும் சரி மற்ற பயிர்களாக இருந்தாலும் சரி, விதை உரம் தண்ணீர் இது மட்டும் வச்சிட்டோம்னா நம்ம போதும், நமக்கு பயிர் வந்துடும் மகசூல் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் தகவல் தொழில்நுட்பம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதில் கொண்டு வராமல் ஒரு சின்ன ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அதை ப்ரிசிஷன் ஃபார்மிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது துல்லிய பண்ணை திட்டம். இது எத்தனையோ வந்து காய் பயிர்களில் வந்து இது வந்து ரொம்ப லாபகரமான ஒரு திட்டமாக இருக்குது துல்லிய பண்ணை திட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அம்சங்களையும், அதாவது ஒரே வரி சொல்லணும்னா செலவை குறைத்து மகசூலை அதிகரிக்கிறது. ஸோ இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் உரமிடுதல் இது கம்பைண்ட் ஆகுவதில், அதுக்கடுத்தால் இப்போ சென்சார்கள் ஜிபிஎஸ் பேஸ்டு கருவிகள் இது எல்லாமே வந்து இந்த துல்லிய பண்ணை திட்டத்தில் இதாகும். அதுக்கடுத்தாப்பில் தர பகுப்பாய்வு அப்படிம்பாங்க, அதாவது டேட்டா அனலிட்டிக்ஸ், இது மூலமாக நம்ம தரவுகளெல்லாம் ஆராய்ந்து வரக்கூடிய விலையை கூட என்ன விலைக்கு விற்கும் அப்படிங்கிறத கூட இந்த துல்லிய பண்ணை திட்டத்தில் நம்மளால் நிர்வகிக்க முடியும். அதனால் இதனுடைய நன்மைகள்னு பார்த்தோம்னா உரங்கள் தண்ணீர் வந்து வீணாகுவது வந்து முதல் தடுக்கப்படுகிறது. நம்ம ஒரு நல்ல

0: உடை சொல்லுவாங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு, சேத்துல போட்டாலும் சிந்தித்து போடு அப்படிம்பாங்க. ஸோ வந்து உரம் மற்றும் இடுபொருட்களினுடைய அளவு குறையும் போது செலவு குறையுது, மகசூல் அதிகரிக்கும் போது லாபம் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் ஒன்று குறையணும், இன்னொன்று அதிகமாகணும். இதுதான் இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட்.
1: ஸோ ஒரு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேரம் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் வரத்தநாடு வட்டம் புலவன் கடுமாரியப்பன்.
1: ஐயா சொல்லுங்க.
2: இப்ப இந்த தகவல் தொழில்நுட்பம் அதிகமா வந்து வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா, நாங்க உற்பத்தியில எல்லாமே அதிகம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதி கிடைக்குது. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, இத வந்து அரசு வந்து நாங்க உற்பத்தி பண்ற பொருள் எல்லாமே கொள்முதல் செய்யல, ஒரு சில பொருட்கள் தவிர பாக்கி எல்லாமே வியாபாரிகள் தான் கொள்முதல் பண்றாங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா, இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த வியாபாரிகள் எங்களுடைய விளைபொருளுக்கு உரிய விலையை கொடுக்காம அவங்க வந்து அதை மடைமாற்று செய்து நாங்கள் மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிறோம். அதனால இந்த தகவல் தொழில்நுட்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இதற்கான வழி என்னங்கிற சார் சொன்னா நல்லா இருக்கும்.
1: பொருளை எங்க விற்கிறது, எப்படி விற்கிறதுன்னு கேக்குறேன்
0: ஐயா. அதாவது விவசாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனையை நீங்கள் கேட்ட கொஸ்டின் தான். அதாவது உற்பத்தி செய்கிறது விவசாயிகள் உற்பத்தி பண்ணிடுறாங்க, ஆனால் அதை வந்து ஒரு இடைத்தரகர்கள் தான் வந்து வாழைனாலும் சரி அது பருத்தினாலும் சரி இடைத்தரகர்கள் தான் நம்ம நமக்கு என்னென்னா அதை எங்கே மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற, அதாவது எங்கே சந்தைப்படுத்துகிறோன்னு தெரியலை. அதுக்கு வந்து தகவல் தொழில்நுட்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இ நாம்னு ஒன்று இருக்குது, நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்குது. இணையதளங்களில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகி அந்த இ நாம் அப்படிங்கிறது வந்து எல்லா மாவட்டங்களையும் இருக்குது. நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டை நான் எப்படி, இப்போ விகடனில் வந்து பசுமை விகடனில் கூட வரும், என்கிட்ட இவ்வளோ பொருட்கள் இருக்குது யார் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற அது மாதிரி நம்ம வந்து இது இணையதளங்களில் இது மாதிரி எல்லா நிறைய இணையதளங்கள் இருக்குது கமாடிட்டி இந்த பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு. நம்ம இடைத்தரகர்களுக்கு கொடுக்காம இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட இணையதளங்களில் நம்மளுடைய விளைபொருள்களினுடைய விலையையும் எவ்வளவு நம்மகிட்ட இருக்குங்கிற தகவலையும் நாம் அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து.
1: ஒரு கூடுதல் தகவல், தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 60 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஈனாம் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு. அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு நீங்கள் நேரில் அணுகும்போது அந்த விற்பனை கூடங்கள் மூலமாக என்ன பொருளை விற்பனை செய்ய முடியும், அடுத்த மாவட்டம் அல்லது அடுத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விலை சந்தை விலை நிலவரத்தை அவங்க தெரிந்து கொள்ள முடியும்.
0: கண்டிப்பாக.
1: இப்போ இந்த மின்னணு சந்தை பற்றியும் சொன்னீங்க. இப்போ துல்லிய பண்ணைய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது சிறிய விவசாயிகளுக்கு, சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்றதா?
0: சிறு குறு விவசாயிகள்னாலும் சரி பெரிய விவசாயிகள்னாலும் சரி இது வந்து துல்லிய பண்ணை திட்டம்ங்கிறது வந்து எப்போ விதை போடுறோம், எவ்வளவு போடுறோம், எந்த இடத்துல போடுறோம், எவ்வளவு நீர் பாய்ச்சணும், எவ்வளோ உரம் வைக்கணும், இதுதான் கணக்கு. இது வந்து சிறு குறு விவசாயியாக பெரிய விவசாயியாக கணக்கெல்லாம் கிடையாது நமக்கு. இன்னும் வந்து நம்ம இதெல்லாம் சிறு விவசாயிகளும் பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய செலவு கம்மியாக தான் ஆகும். அப்படிங்கும்போது சின்ன இடத்துலேருந்து அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதிக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று, இந்த ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட டிராக்டர்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப விரைவாக போயிட்டுருக்குது. எல்லாருமே வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஒரு குரூப்பாக சேர்ந்து வாங்கலாம், ஒரு கம்யூனிட்டி பேஸ், அங்குள்ள எஃபிஓ. அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து உழவர் உற்பத்தியாளர்கள் குழுவை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறது. கிட்டத்தட்ட 10,000 குழு, அதில் வந்து இவங்க இந்த ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட டிராக்டர்லாம் வாங்கி வச்சாங்கன்னா அது சிறு குறு விவசாயிகள் பொருத்தி விடுவாங்க. இந்த ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட டிராக்டரெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த ஆட்டோ ட்ராக்ங்கிற ஒரு தொழில்நுட்பம், அது வந்து இதில் ஜான்டியர் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. உங்கள் மொபைலோடு சேர்த்துடலாம், எந்த இடத்துல உங்கள் டிராக்டர் இருக்குது, எவ்வளோ நேரம் உழுது இருக்குது, அது மஞ்சள் கலரில் காமிச்சுன்னு வைங்களேன், ஒரு இடத்துல நிற்குதுன்னு அர்த்தம். நல்ல வந்து பச்சை கலரில் காமிக்கும் போது அது வந்து டிராக்டர் ஓடிட்டுருக்கு. இது எல்லாமே விவசாயி எங்கே இருந்தாலும் பார்க்க முடியும். 4 1 month டேட்டா, நீங்கள் அதை வந்து வாடகை கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஜிஐஎஸ், அதாவது புவியியல் தகவமைப்பு அப்படிம்பாங்க, தகவல் அமைப்பு. நம்மளுடைய நிலம் எந்த இடத்துல இருக்குது, அந்த நிலத்தில் என்னென்ன உரங்கள் என்னென்ன சத்துகள் இருக்குது, இதை எல்லாத்தையும் கரெக்டாக இந்த ஜிஎஸ் மூலமாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு இவ்வளோ உரம் போட்டால் போதும், இது எல்லாமே நமக்கு வந்து என்னென்னா அப்படி பண்ணாமல் ஈவன் இன்றைக்கி வந்து ஒரு 20% உழவர்கள் தான் வந்து மண்வள அட்டையே வச்சுருக்கிறாங்க. நான் போகிற இடத்துலலாம் நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து எத்தனை பேர் வந்து மண் பரிசோதனை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா, எங்கள் மையத்துக்கு வரக்கூடிய இது விவசாயிகள் பயிற்சிக்காக வரக்கூடியவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா 50

0: பேர் இருந்தா ஒரு 5% 5 பேர் தான், அதே ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஜிஎஸ் மேலே அதுக்கடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஓடி அப்படிங்கிறாங்க, அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இது வந்து செலவு நீங்கள் அப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, செலவு முதல் இன்சியல் செலவு முதலில் நாம் வந்து செலவழிக்கக்கூடியது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இதெல்லாம் லாங் டைத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாபத்தை கொடுக்கும். இந்த ஐஓடின்னு நான் சொல்கிறல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெஷின்களையும் நீங்கள் ஒரு லேப்டாப்பில் இணைச்சிக்கலாம், அதாவது எல்லா கருவிகளையும் நம்ம இன்டர்நெட் மூலமாக வந்து இணைக்கிறது தான் இந்த ஐஓடி டெக்னாலஜி தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மண் மேலாண்மைக்கு வந்து நம்மகிட்ட வந்து அதில் வந்து சாயில் மாய்ச்சர் சென்சார் இருக்கும், என்பிகே சென்சார் இருக்கும், எவ்வளோ என்பிகே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியலாம். அதுக்கடுத்தப்ப வந்து பயிர் கண்காணிப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வைங்களேன் எல்லா பயிர்லேயுமே களை இருக்கும். இந்த ஐஓடி திங்ஸ் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா களை மட்டும் எந்தெந்த இடத்துல இருக்குது அதை வந்து நம்ம டேட்டா ப்ராசஸிங் மூலமாக, இமேஜ் ப்ராசஸிங் அப்படிம்பாங்க தொழில்நுட்பம், அது மூலமாக அந்த கருவி வந்து கண்டுபிடிச்சிரும். ஸோ எது களை எது பயிர், ஸோ ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த களையில் மட்டும்தான் அது படும். இதெல்லாம் ஐஓடியில் ஒரே தொழில்நுட்பம் மூலமாக நாம் வந்து இணைக்கலாம். அது மட்டும் இல்லை, அதுக்கடுத்தால இப்போ இந்த நோய் கண்டறிதல், இப்போ நோய் இருக்குன்னு வைங்களேன், முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வேளாண் அலுவலர்களுக்கு போகணும், ஃபோட்டோ எடுக்கணும், இது என்னன்னு கேட்கணும், இல்லாட்டி இன்னொரு விவசாயிகிட்ட கேட்கணும், இல்லாட்டி கடைக்காரன்ட்ட போய் கேட்டு இந்த நோய் இருக்குது, இந்த பூச்சி இருக்குது, என்ன மருந்து அடிக்கணும். இப்போலாம் அப்படி தேவை கிடையாது. இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது,
1: அலைபேசி செயலி,
0: அலைபேசி செயலி, அதை நீங்கள் வந்து தரவிறக்கம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன க்ராப்பாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த பிளான்டிக்ஸில் மட்டுமே 8 பயிர்களை வந்து நீங்கள் வந்து தேர்வு செய்யலாம். அப்படின்னா தான் அந்த 8 பயிர்கள் நீங்கள் வந்து கூடுதலான தகவல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் உள்ளே போனவுடனே வேறு ஒன்றும் இல்லை, அலைபேசி செயலில் நீங்கள் வந்து அதை தரவிறக்கம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். பண்ணிவிட்டு அதில் ஒரு 2-3 டீட்டெயில்ஸ் கிடைக்கும், நீங்கள் வந்து பெரிய நிலமாக வச்சுருக்கீங்களா, இல்லாட்டி மாடி தோட்டமாக வச்சுருக்கீங்களா, அதுக்கடுத்தாப்பில் வந்து வானிலை இது, அதுக்கடுத்தாப்பில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண் இடுபொருள் கடைகள், அதுக்கெடுத்தாப்பில் இது வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரியே, அதாவது ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம ஒன்று ஃபோட்டோ போடுவோம், ஒன்று அதை டிஸ்கஷன், அது மாதிரி வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஆப்பை கொண்டு போய் நீங்கள் அந்த செடியில் வச்சிங்கன்னா அதே வந்து உங்களுக்கு என்ன நோய் அப்படின்னு அது காமிச்சிடும் உங்களுக்கு, அதுக்குரிய தீர்வு என்ன, அதுக்குள்ள சிகிச்சை முறைகள் என்ன, உர மேலாண்மை என்ன, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த பிளான்டிக்ஸ்னு ஆப்பில் காமிக்குது.
1: அதாவது இன்றைக்கு நம்ம ஒரு மருத்துவமாக இருக்கட்டும், அதாவது பொறியியலாக இருக்கட்டும், இப்படி இப்போ சமூகத்தில் பல்வேறு துறைகளில், போக்குவரத்தாக இருக்கட்டும், பல்வேறு துறைகளில் நம்ம வந்து கணிப்பொறி இணையம் பயன்பாடு அதிகரிச்சுட்டு வரதே பார்க்க முடியுது. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து அலைபேசி வழியாகவே நம்ம வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது இந்த சுங்கம், இன்றைக்கி டோல்கேட் எல்லாமே வந்து சுங்க வரி செலுத்துவது கூட நம்ம வந்து ஆன்லைனில் செலுத்தக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான தொழில்நுட்பம் பரவலாகி வந்துட்டுருக்கு. அந்த வகையில் நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் ரொம்ப புதுமையாகவும், அதே நேரத்தில் இதெல்லாம் வேளாண்மைக்கு வரக்கூடிய சாத்தியம் நிறையவே முன்னேறிய நாடுகளில் இருந்து இருக்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்தியாவில் அதிக அளவில்
0: வரக்கூடியது இல்லை, ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. சில விவசாயிகள்லாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆப்லேயே நம்ம சொன்னோம்ல, இப்போ வந்து செயலிகள்னு சொல்கிறோம்ல, நம்ம கைபேசி செயலிகள் அப்படிங்கிறதுல வந்து இந்த பிளான்டிக்ஸ் மட்டும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பட் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம், அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிசான் 2, கிசான்னா விவசாயி, கிசான் 2 ஒரே ஒரு ஆப், அந்த ஒரு ஆப்பில் 12 மொழிகள் லாங்குவேஜில் காய்கறிகள், அதுக்கடுத்தாப்புல வந்து பயிர்கள், கால்நடைகள், மீன்கள், அது உள்ளார போனீங்கன்னா கிசான் 2 வந்து தரவிறக்க வச்சிட்டிங்கன்னா தமிழில் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் காமிக்கும். உங்களுக்கு வந்து பழங்களில் வந்து பழங்களில் செலக்ட் பண்ணிங்கன்னா நேராக வந்து வாழை, என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வாழையை பற்றிய தகவல்கள் எல்லாம், ஆப்பிள் இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஆப்பில் செயலியில் நம்மளுடைய சொந்த மொழியில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: நிச்சயமாக அதோட முக்கியமான ஒரு தகவல் இன்றைக்கு தமிழ்நாடு அரசுடைய வேளாண்மை துறை மூலமாக உழவன் செயலி,
0: உழவன் செயலி
1: நல்ல சிறப்பாகவே செயல்பட்டு நிறைய விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க. இருந்தாலும் நீங்கள் சொல்வது போல் விவசாயிகள் இன்னும் அதிக அளவு இந்த மாதிரியான அலைபேசி வழியாக வரக்கூடிய செயலிகளை வந்து பயன்படுத்தணும். இன்றைக்கு ஏறக்கூடிய 140 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் 117 கோடி அலைபேசி செயலிகள் வந்து இணைப்பில் இருப்பதாக தகவல் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு அலைபேசி இணைப்புகளை வைத்துக்கொண்டு நம்ம இன்னமுமே வந்து ஒரு பாரம்பரியமான முறையில் அல்லது வந்து தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தாத விவசாயிகளையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த அலைபேசி வழியாக விவசாயத்தில் என்னென்ன மாதிரியான புதுமைகளை

0: புகுத்த முடியும். அந்த தொழில்நுட்பத்தை பற்றி சொல்லுங்கள்.
1: அதெல்லாம் இப்போ சொன்னல உங்களுக்கு, அலைபேசிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு நோயை கண்டறியதுனாலும் சரி, உர அளவு எவ்வளவு தேவைங்கிறதுனாலும் சரி, சென்சார் பேஸ்ட் இரிகேஷன். இப்போ எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு மாடல் பிளாட்டே நாங்கள் போட்டிருக்கோம். அதாவது உணரிகள், சென்சார் அப்படிம்பாங்க. நீங்கள் அந்த சென்சாரை வந்து நீங்கள் நிலத்தில் வச்சிட்டாலே போதும், அந்த சென்சார் வந்து எவ்வளவு ஈரப்பதம், எவ்வளவு நீர் இருக்குது, எப்போ வந்து நீர் தேவை, அதாவது காய்ச்சலும் பாய்ச்சலும் பயிருக்கு நன்று அப்படிம்பாங்க. நம்ம விவசாயிகள் எப்போதுமே நீரை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த தொழில்நுட்பங்கள்லாம் வந்து இப்போ வளர்ந்து வருகிற தொழில்நுட்பங்கள். நிறைய ஃபார்மர் வந்து 100 ஏக்கர்லாம் இன்றைக்கி வச்சுருக்காங்க, வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை, அவங்களாம் இன்றைக்கி ட்ரிப் இரிகேஷன் போடுறாங்க. ஆனால் ட்ரிப் இரிகேஷனுடைய கடைபிடிக்கக்கூடிய சதவீத ஃபார்மர்கள் விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்குறாங்க. அப்படி இருந்தாலும் என்னுடைய நான் பார்த்தல வகையில் ஒரு 20-25% தான் சொட்டு நீர் பாசனமே போட்டிருக்காங்க. ஆனால் இதில் இப்போ வந்து சென்சார் பேஸ்டு ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய அடுத்த தொழில்நுட்பம். அதே வந்து உரத்தையும் நீரையும் சேர்ந்து எந்த நேரத்தில் ஒவ்வொரு மரத்துக்கும் எவ்வளவு தேவை, ஃபீல்டு கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த அளவை பார்த்து அதற்கு தகுந்த அளவு உரத்தையும் நீரையும் கொடுக்குது.
0: இன்றைக்கு விவசாயிகள் சந்திக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை வந்து இந்த பணியாட்கள் தட்டுப்பாடு. ஒரு பக்கம் நம்ம வந்து விவசாயத்தில் வந்து இயந்திரமயமாக்கல் அவசியம் சொல்கிறோம், ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நவீன அறிவியல் யுகத்தில் விவசாயத்தில் என்ன மாதிரியான இயந்திரங்கள் நம்ம கொண்டு வர முடியும், என்ன மாதிரியான இயந்திரங்களை பயன்படுத்த முடியும்?
1: இயந்திரங்கள் வந்து அறிவியல் தொழில்நுட்பங்களோட சம்பந்தப்பட்ட இந்த சென்சார் பேஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படிம்பாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணக்கூடிய கருவிகளே நிறையா இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. முன்னாடியெல்லாம் நம்ம யாராவது வந்து ட்ரோனுங்கிற வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் பயன்படுத்துவோமா நம்ம நினச்சிருப்போமா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் 2 ட்ரோன் மூலமாக வந்து டோட்டல் 100 ஏக்கருக்குமே நாங்கள் வந்து ட்ரோன் மூலமாக தான் வந்து இப்போ என்ன நுண்ணூட்டச்சத்துக்கள்னாலும் சரி எதுனாலும், இப்போ வந்து வாழைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், பனானா சக்திங்கிற ஒரு நுண்ணூட்டச்சத்து நீங்கள் அடிக்கணும்னா எத்தனை ஆளை வச்சு அடிப்பீங்க? லேபர் இன்றைக்கி வந்து கூலிக்கு ஆளே கிடைக்கிறது இல்லை. இது 500-600 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு 1 ஏக்கரை வந்து இதாக அடித்து முடிச்சிடும்.
0: அதான் இப்போ அதை தவிர இப்போ நீங்கள் சொல்வது போல் ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து ஒரு 15 நிமிடத்தில் வந்து 1 ஏக்கர் சாகுபடி செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்கு. நீங்கள் சொல்வது போல் இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் மூலமாக இயற்கை இடுபொருட்களையே பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள்
1: இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் வந்து உங்கள் நிலையத்து கூட அடிக்கடி வந்திருப்பாப்புல ஒண்டிமுத்துங்கிற ஒரு விவசாயி, நல்லா அவரே வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் ப்ரொவைடராகவே மாறி இருக்கிறார். இப்போ திருச்சி
0: கிராம அளவில் வந்து ஒரு வேலை வாய்ப்பையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தகவல் தொழில்நுட்பம்
1: வந்துருக்குது. அவர் எங்கே எதிர்த்து பயிற்சிக்கு வந்தவர் ட்ரோன் வாங்கி இப்போ அவரே வந்து மற்ற விவசாயிகளுக்கு வந்து ட்ரோனை வந்து வாடகை கொடுக்கிறார்.
0: நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நான் கரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் நல்லசாமி.
0: ஐயா சொல்லுங்க.
2: ஐயா வந்து இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சியில வந்து தகவல் தொடர்பு பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு
0: இருக்கீங்க.
2: தகவல் தொடர்பு எங்களுக்கு நல்லாவே நிறையவே வந்து கிடைச்சிட்டு இருக்குது, டெய்லியும் கிடைச்சிருக்குது, எல்லா பயிர்களுக்கும் கிடைக்குது.
0: சரி,
2: இப்ப இதுல என்னன்னா இப்ப ஐயா பேசிட்டு இருக்காரு, இப்ப வந்து நம்ம வாழை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இப்ப நான் வாழை போட்டுக்கிறேன், வாழைக்கு வந்து தினசரி சமைச்சர் உரம் கொடுக்கறது போடுறது அது தண்ணி பாய்ச்சறது எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்.
0: சரி,
2: இதுல கடைசி நேரத்துல என்னன்னா இந்த இப்ப இன்னைக்குன்னா ஒரு வாழை வந்து 10 சீப்பு உள்ளத கொண்டு போனோம்னா 300 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, ஒரு சீப்பு 30 ரேட்டு போட்டு. அதே இது வந்து எங்க முன்னாடியே விற்கிறாங்க, 80-85 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு சீப்பு.
0: சரி,
2: அப்ப எங்களுக்கு எவ்வளவோ பொருளாதார இது வந்து மார்க்கெட்ல எங்களுக்கு நஷ்டமாகுது. இப்ப நம்ம முதல்ல எடுத்து வந்த மாரியப்பண்ணையா கூட சொன்னாரு, இது மாதிரி மார்க்கெட்ல ரொம்ப தான் போகுது அப்படின்னு, அதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தாவே போதும், அதுக்கு வழிவகை என்ன அதை கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்கய்யா.
0: சரி, அதாவது மார்க்கெட்டிங், அதாவது சந்தைப்படுத்துதல் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த சந்தைப்படுத்துதலில் ஈனாம் பற்றி நீங்கள் சொன்னீங்க, இதை தவிர்த்து வேறு எந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தணும்? நம்ம வந்து சந்தை சார்ந்த தகவலை நம்மளுடைய திருச்சி வானொலியும் கூட நம்ம அன்றாடம் வந்து நம்ம சந்தை விலை நிலவரங்களை தெரிவிச்சிட்ருக்குறோம். அப்போ எந்த மாதிரியான நம்ம வந்து இணையம் அல்லது அலைபேசி வசதிகளை பயன்படுத்தலாம்?
1: இப்போ நிறைய செயலிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து விலை

0: நிலவரத்தை வந்து ஒரு ஒரு வருஷம் அதை வந்து அனலைஸ் பண்ணி, அதாவது ஆராய்ந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு என்ன விலை இருக்குன்னு கூட கொடுக்குறாங்க. இதை வந்து எப்படின்னா, நம்ம முன்னாடியே வந்து இதை கொஞ்சம் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரே நேரத்தில் நம்ம வந்து பயிர் பண்ணுறது எல்லாமே ஒரே ஒரு கிராமத்தில் பயிர் பண்ணுறது வந்து ஒரே கிராமத்தில் எல்லாரும் ஒரே டயத்தில் வந்து ஒரே பயிரை வந்து பயிர் பண்ணி கடைசியெல்லாம் அறுவடைக்கு வரும்போது ஒரே இடத்துல மார்க்கெட்டுக்கு போகும்போது க்ளட், அந்த நேரத்தில் வந்து மார்க்கெட்டு இதாகுது, வரத்து அதிகமாக இருக்குது, விலை வந்து குறைய ஆரம்பிக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்தந்த கொஞ்சம் ஒரு இது விவசாயிகளே சேர்ந்து என்ன விதமான ஒரு திருவிழா வருது அந்த நேரத்தில் போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இடைவெளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சந்தைக்கு போகிற மாதிரி வந்து நம்ம கொண்டு வரலாம். ஒன்று, இதெல்லாம் வந்து விவசாயிகள் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம். அதுக்கடுத்தாப்புல சிறு சிறு கிராமங்களில் வந்து இந்த சிறு சிறு இது குளிர்பதனப்படுத்தப்பட்ட வசதிகள், அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறையா வந்து அரசே வந்து மானியத்தில் செஞ்சு கொடுக்குறாங்க. உதாரணமாக நம்ம தொட்டியம் இது வாழை உற்பத்தியாளர்கள் சங்கம் ஒரு சிறிய வாழை பதன கிடங்கு மாதிரி வந்து சின்ன அளவில் வச்சுருக்குறாங்க. அந்த விவசாயிகள் வந்து அங்கே போய் கொஞ்சம் சேமித்து வச்சுக்கலாம், நீங்கள் கொஞ்ச நாள் அதை வந்து சேமித்து வச்சுட்டு. இப்போ நமக்கு என்னென்னா என்ன விஷயம் ஆகுதுன்னா, சிறு குறு விவசாயிகளுக்கு விவசாயம் முடிஞ்ச உடனே காசு தேவைப்படும் போது என்ன விலை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு விற்கிறாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் எல்லா பயிரிலையும் குறிப்பாக சொல்லப்போனால் வாழை இந்த காய்கறி பயிர்களில் அழுகும் பயிர்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுக்கு இந்த மாதிரி, அதாவது அதாவது தானியங்கி குளிர்ப்பதன், அதாவது ஒவ்வொரு ஊராக போகும் சின்ன சின்ன இது இல்லாட்டி சின்ன சின்ன அமைப்புகளை வந்து சிறிய கிராமங்களில் வந்து அவங்களே வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம். அது வந்து உழவர் உற்பத்தியாளர்கள் குழு மூலமாகவோ இல்லை அரசிட்டருந்து மானியம் வாங்கியோ இல்லாட்டி பேங்க் லோன் மூலமாக வாங்கி அதை கொஞ்சம் வந்து நம்ம வந்து வச்சு எப்போ வந்து ஓரளவு நல்ல ரேட்டு வருதோ அப்போ வந்து நம்ம விற்பதற்கு.
1: முக்கியமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு இந்த சந்தைப்படுத்தல் இருக்கக்கூடிய பிரச்சனையை தவிர்ப்பதற்கு மதிப்பு கூட்டு தொழில்நுட்பம் கை கொடுப்பதாக விவசாயிகள் சொல்கிறாங்க. அப்போ வாழை மாதிரி இப்போ நம்மளுடைய நேயர் கேட்டது மாதிரி வாழைக்கு விலை இல்லாத போது என்ன மாதிரியான மதிப்பு கூட்டு பொருட்களை நம்ம தயார் பண்ண முடியும், அதற்கு உங்களுடைய நிலையத்து மூலமாக மையத்தில் இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கீங்களா?
0: அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வாழையிலேயே மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு பயிரையுமே வந்து கொஞ்சம் அதை மதிப்பு கூட்டினீங்கன்னா இன்றைக்கி கான்ஃப்ளெக்ஸே பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில். அது மாதிரி வாழையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 பொருட்கள் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் இலையிலேருந்து பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு திருக்காட்டுப்பள்ளியில் வந்து ஒரு விவசாயி மதிவானன்னு சொல்லிட்டு அவர் இலையை மட்டுமே வந்து பாக்ஸ் பண்ணி இலையை வந்து பெரிய பெரிய கல்யாண வீடு இதுக்கெல்லாம் வந்து ஆர்டர் வாங்கிட்டுருக்காரு. அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயமே ஒன்று, வாழை தான் என்னை வாழ வைத்தது அப்படிம்பார் எங்கள் நிலையத்துக்கு வந்தாலும். ஸோ மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுங்கிறது வந்து வாழையில் நீங்கள் வந்து வாழைக்காய் பயன்படுத்தலாம், வாழை பழத்தை பயன்படுத்தலாம். இப்போ கூட ஒரு தொழில்நுட்பம் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழை பழ ஜூஸில் நம்ம பேசில் சீடு துளசி சீடை வந்து மிக்ஸ் பண்ணி அதனுடைய மருத்துவ குணமுக்காக அந்த ஒரு பொருளை வந்து பேட்டன்ட் அதை வந்து காப்புரிமையும் வாங்கியிருக்கிறோம் நாங்கள். இது மாதிரி எத்தனையோ பொருட்கள் நம்ம வந்து அதை வாழைக்காயிலிருந்து மாவெடுத்து அதிலிருந்து நிறையா இனிப்பு வகைகள் செய்கிற மாதிரி, நீங்கள் அரிசி மாவில் என்னென்ன பண்ணுறீங்களோ அந்த வகைகள் எல்லாமே வாழை மாவிலிருந்து பண்ணலாம். வாழை நார் முக்கியமான ஒரு துள்ளி, ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வாழை தாரை மட்டும்தான் பார்க்குறாங்க. அந்த கிடைக்கக்கூடிய அந்த 300 ஒரு தார் 400 தான் பார்க்குறாங்க. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இலை, அதிலிருந்து உள்ளே கிடைக்கக்கூடிய ஸ்டெம்மு, வாழைத்தண்டு, அதுக்கடுத்தாப்புல வந்து வாழை நார். இன்றைக்கி வாழை நாரை வந்து ஒரு தொழிலாக சிறு தொழிலாக வந்து அவங்க வேஸ்ட்டாக ஒரு ஏக்கரில் எவ்வளோ வேஸ்ட்டாக கழிவாக போகுது, அதை கழிவாக பார்க்காமல் அதை ஒரு பொருளாக பார்க்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வாழையில் மதிப்பு கூட்டுப்பட்டும் பொருளாக நிறையா பொருட்கள் பண்ணலாம். அதற்கான பயிற்சிகளை எங்களுடைய மையத்தில் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தாராளமாக எங்களுடைய இயக்குனர் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துக்கு கடிதம் எழுதினாலும் போதும், இல்லை வந்து இமெயில் வசதிகள் இருக்குன்னா நீங்கள் இமெயில் மூலமாக director@nrcb.gmail.com கொடுக்கலாம். இன்னொரு மெயில் ஐடி இருக்கலாம், நீங்கள் அதில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயிற்சியில் ஒரு 5 பேர் 6 பேரை சேர்ந்தால் வரும்போது தொழில் அந்த தொழில் முறையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அது உங்களுக்கு உரிமையும் நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு மினிமமான ஒரு சார்ஜ் மட்டும் பண்ணுவோம். சில பயிற்சிகள் வந்து இலவசமாகவும் நாங்கள் கொடுக்குறோம்.
1: சரி, இப்போ நம்ம நவீன தகவல் தொழில்நுட்பங்க பற்றி ஏராளமாக

0: தகவலெல்லாம் சொன்னீங்க. இருந்தாலும் கூட இன்னும் அலைபேசி அல்லது அந்த நவீன தொழில்நுட்பத்தை அணுக முடியாத நிலைமையில் சில விவசாயிகள் இருக்கலாம். எங்கிட்ட பட்டன் ஃபோன் தான் இருக்குது, எங்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது, எங்கிட்ட வந்து இணையம் கிடையாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சில விவசாயிகளுக்கு தகவல் தொழில்நுட்பத்தை பெறுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்போ வந்து கன்சூமர் கேர் சென்டர் மாதிரி நம்ம வந்து தகவல் தொடர்பு ஃபோன் பண்ணி கேட்பதற்கு, தகவல் தொழில்நுட்பங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
1: கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி வந்து அதாவது ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது வந்து கைபேசிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு சாதாரண பொருள் எல்லாத்தையும் இருக்குது. அது இல்லாதவங்க தகவல் தொழில்நுட்பத்தை வாங்க முடியாதுன்னு கிடையாது. இச்சவுப்பால்னு பார்த்திங்கன்னா ஐடிசியினுடைய ஒரு வெற்றிகரமான ஒரு வேளாண் விரிவாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சின்ன சின்ன கிராமத்தில் ஒரு இன்டர்நெட் சென்டரே வச்சுருந்தாங்க விவசாயத்துக்கு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா போதும், அதில் எதை பற்றினாலும் நீங்கள்

0: விவசாயத்துக்கு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா போதும், அதில் எதை பற்றினாலும் நீங்கள் பல மொழி வந்து உங்களுக்கு தெரியாட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அந்த சாதனத்தை இயக்க தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட உங்கள் பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி அவர் வந்து அதுக்கு தீர்வுகளை சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, இன்னும் வந்து பட்டன் இதிலே வந்து இப்போ கிசான் கால் சென்டர்னு ஒன்று இருக்குது, கிசான் கால் சென்டர்னு சொல்லிட்டு விவசாயிகளுடைய அழைப்பு மையம்னு இருக்குது. அனைத்து மொழிகளிலும் தமிழில் வந்து அதனுடைய நம்பர், அதாவது 1800, நேயர்கள் குறித்து கொள்ளலாம், 1800-180-15-51, இது வந்து டோல் ஃப்ரீ நம்பர் தான். நீங்கள் பட்டன் மொபைலே இந்த டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, 1800-180-15-51. இதுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளும் போது அதில் தமிழ் லாங்குவேஜ்லேயே லோக்கல் லாங்குவேஜ்லேயே பேசுவாங்க. முதல் தரத்துலேருந்து ஒரு அக்ரிகல்ச்சர் படித்து ஒரு கிராஜுவேட்டோ இல்லாட்டி ஒரு இவரோ எடுப்பார். சப்போஸ் அவரால் அந்த இதுக்கு பதில் சொல்ல முடியாவிட்டால் அடுத்து அது இரண்டாம் கட்டத்துக்கு இணைப்பாகும். இரண்டாம் கட்டத்துலேருந்து மூன்றாம் கட்டம் ஒரு அதிலே ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பார், அவங்களுக்கு இணைப்பாகும். அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து மொபைலை மட்டும்தான் சார்ந்திருக்க அவசியம் தேவையில்லை, அதையும் தாண்டி எவ்வளோ தொழில்நுட்பங்கள் ஆர்டினரி ஃபோன் மூலமாக, பிறகு இது வெப்சைட் போர்ட்டல் இன்னைக்கு முக்கியமான, ஆமாம், எல்லா பயிர்களுக்கும் போர்ட்டல்ங்கிறது வந்து இன்றைக்கி இருக்குது,
1: இணையதளம்.
0: இணையதளம், அந்த இணையதளத்தில் போய் நீங்கள் எந்த லாங்குவேஜ்லனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் தகவல்கள், பயிர்கள் பற்றி தகவல்கள், என்ன விளை நிலவரம், என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 110 இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் கீழே 110 அதிகமான ஆராய்ச்சி நிறுவனங்கள் எல்லா பயிர்களுக்கும் இருக்குது. கால்நடை ஆராய்ச்சி மையம் நம்ம கோயம்புத்தூரில் வந்து கரும்பு இனப்பெருக்க நிறுவனம், அதுக்கடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா கேவிகே வேளாண் விரிவாக்க மையம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 731 கேவிகே இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு வேளாண் அறிவியல் மையம்,
1: இப்போ இந்த வேளாண் அறிவியல் மையங்களுக்கும் ஒரு இணையதளம் இருக்கும்,
0: எல்லாத்துக்கும் இணையதளம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் உங்கள் மாவட்டத்திலே தான் இருக்குது, நீங்கள் வந்து கைபேசி வைக்கணும் அப்படிலாம் தேவையே கிடையாது. அந்த நிலையத்தை சென்று அணுகினாலே போதும், அங்கே கண்டிப்பாக வெவ்வேறு துறைகளை சார்ந்த நிபுணர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து அன்றைய விலை, ஏன்னா மேஜராக இன்றைக்கி வந்து எங்கே போனாலுமே விவசாயிகளுடைய மேஜர் ப்ராப்ளம்னாலே விலை கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான தீர்வுகளை கூட அங்கே சில நேரத்தில் எந்த டயத்தில் வந்து விலை வரும், வேறு எந்த மாநிலத்திற்கோ வேறு எந்த மாவட்டத்திற்கோ நம்மளுடைய பொருட்களை அனுப்பலாம் அப்படிங்கிற தகவல்கள் முதற்கொண்டு அங்கே கிடைக்கிறது.
1: நிச்சயமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் அவேர்னஸ், நீங்கள் சொல்லுவது மாதிரி இணையதள அல்லது வந்து அதிகமான நவீன தொழில்நுட்ப சாதனங்களுக்கான ஒரு பயிற்சியும் எல்லா நிலையங்களையும் கொடுத்துட்டு வராங்க. வேளாண்மை அறிவு நிலையங்களையும் இந்த கருவிகளை எப்படி கையாள்வது, ஒரு ட்ரோன்னா அதை எப்படி பயன்படுத்தலாம், இந்த மாதிரி ஏராளமான பயிற்சிகளையும் கொடுத்துட்டு வர்றாங்க. அந்த பயிற்சிகளிலையும் விவசாயிகள் கலந்து கொள்ளும்போது ஒரு முழுமையான ஒரு விழிப்புணர்வு, அதற்குரிய ஒரு தொழில்நுட்ப செய்திகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ பொதுவாக இன்றைக்கி அன்றாடம் பயன்பாட்டிலேயே நம்முடைய அலைபேசி அதிக நேரம், நம்முடைய நேரத்தை அலுவலக நேரமாக இருக்கட்டும் அல்லது வீட்டுக்கு பிறகு போனால் கூட அதிக நேரம் நம்ம பயன்பாட்டில் இருக்கும். ஏறக்குறைய இந்தியாவில் தான் வந்து உலக அளவில் சராசரி ஸ்க்ரீன் டைம் சொல்லக்கூடிய இந்த அலைபேசி பயன்படுத்தும் அளவு, சராசரி அளவை விட இந்தியர்களுடைய பயன்படும் நேரம் அதிகமாக இருக்குது. இதுக்கு விவசாயிகளும் விதிவிலக்கு இல்லை. அப்போ எல்லாருமே ஒரு அலைபேசி வச்சுருக்கிறாங்க, அதில் அதிக நேரம் செலவிடுறாங்க. விவசாயியாக இந்த நவீன தகவல் தொழில்நுட்பங்களை, குறிப்பாக இந்த அலைபேசியை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும்?
0: அதாவது கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்குமே நான் என்னென்னா, அலைபேசின்னு இல்லை, இன்னைக்கு வந்து தகவல் தொழில்நுட்பங்கள்ங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப் சேனலில் எல்லாருமே நிகழ்ச்சிகள் போடுறாங்க, எல்லாருமே ஒரு பயிரை பற்றி போடுறாருங்க. நான் இந்த அது இப்படி பண்ணால் இவ்வளோ லாபம் வரும், அப்படி பண்ணால் இவ்வளோ லாபம் வரும், என்கிட்ட இந்த பொருள் இருக்குது, இந்த பொருள் இருக்குதுன்னு ஏதோ ஒரு தொழில்நுட்பங்களை போடுறாங்க. ஃபஸ்ட்டு அலைபேசியை பயன்படுத்துங்கள், தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துங்கள், ஆனால் விவசாயத்திற்காக அதிக நேரம் பயன்படுத்துங்கள். நிறைய விவசாயிகள் நம்ம என்னென்னா வந்து அதில் வந்து அரசு நிறைய நேரம் வந்து மற்ற பொழுதுபோக்கு அம்சங்களுக்காகத்தான் அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் நான் இன்றைக்கி கேட்குறது, எத்தனை விவசாயிகளுடைய இது வந்து எல்லாருக்கும் இல்லை, நம்மளுடைய ஈவன் விவசாயம் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களே மொபைல்லேயே விவசாயம் சார்ந்த செயலிகள், எத்தனை செயலிகள் நம்ம வந்து தரவிறக்கம் பண்ணி வச்சுருப்போம், ரொம்ப கம்மியாக தான் பண்ணி வச்சுருப்போம். இப்போ ஏன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7, 8 இருக்கும். அது என்னோடய ரிலேட்டடாக வந்து இது கிசான் 2 இது எல்லாமே நான் பண்ணி வச்சுருக்கிறேன். விவசாயிகள் வர்றவங்களுக்கு சொல்கிற ஒரு அவேர்னஸ் எல்லா பயிற்சிக்கு வரக்கூடிய விவசாயிகளுக்கும் அந்த கிசான் 2 அப்படிங்கிற

0: ஒரு ஆப் வந்து எப்படி வந்து தரவிறக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதே சொல்லிக் கொடுக்குறோம். கேட்கும்போது சரி, ஸோ அது ஒன்று வந்து பயன்படுத்துங்கள், ஆனால் விவசாயத்திற்காக பயன்படுத்துங்கள் அதிக நேரத்தை.
1: நம்முடைய இப்போ வானொலி கூட, வானொலி பெட்டி இல்லாமையே அலைபேசி வழியாகவே நம்ம வந்து நம்முடைய திருச்சி வானொலி செய்திகளை நிகழ்ச்சிகளை பெற்றுக்கொள்ள முடியும். நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற அலைபேசி செயலி மூலமாக நம்முடைய நிகழ்ச்சிகளையும் கேட்க முடியும். சரி சொல்லுங்க.
0: நியூஸ் ஆன் ஏர் வந்து உங்கள் திருச்சி வானொலி நிலையம் மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய
1: உலக வானொலி
0: அந்த ஆப் இப்போ எத்தனை பேர் அலைபேசியில் இருப்பாங்க. இந்த இப்போ உள்ள இது வானொலி கேட்குறதே இப்போ குறைஞ்சி போச்சு. ஸோ நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிறதையும் நான் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி ரேடியோ வந்து ஒன்று இருக்குது, அந்த ஒரு ஆப் மட்டும் போதும். நியூஸ் ஆன் ஏர்
1: 24 மணி நேரம் வானொலி செய்திகளை
0: எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா இடத்துலையும் பண்ண. அப்புறம் தகவல் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறது, விவசாயத்துலேருந்து நான் ஒரே ஒரு திரு மாணிக்கம் அவர்கள்ட்டு ஒரு இந்த அவர்கிட்ட வந்து இந்த கொஸ்டினை கேட்டேன். கிட்டத்தட்ட 45 வருஷம் வருட அனுபவம் உள்ள ஆள், திருச்சி குளித்தலையில் உள்ள ஒரு பெரிய மனிதர், நல்ல ஒரு
1: நவீன
0: மானசீகமான விவசாயமும் வந்து 45 வருஷமாக பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட இந்த தொழில் இந்த விஷயத்தை தான் கேட்டேன், விவசாயத்தை வந்து இந்த வாழை விவசாயத்தை வந்து லாபகரமாக பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஏங்க சார் அப்படி கேட்குறீங்க, நான் வந்து என்னுடைய 3 குழந்தைகளையும், ஒருத்தர் வந்து கலெக்டரு, ஒருத்தர் வந்து சிங்கப்பூரில் மென்பொருள் ஆராய்ச்சியாளராக இருக்கார், இன்னொரு வந்து விவசாயம் மற்றும் தொழில் பார்க்குறேன், இவங்களை எல்லாத்தையும் 40 வருஷமாக படிக்க வச்சு பெரிய ஆளாக்குனதே இந்த 5 ஏக்கர் நிலத்தை வச்சு தான் அப்படின்னு. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, விவசாயமும் இந்த தகவல் தொழில்நுட்பங்களையும் அறிந்து மார்க்கெட்டிங் பிரச்சனை, அது வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யும் சந்தேகப்படுத்தல். அதற்கும் இப்போ பார்த்திங்கன்னா இணையதளமே நீங்களே வந்து ஒரு தனி இணையதளையை மாற ஆரம்பிக்கலாம். இப்போ நாங்கள் எங்களுடைய சந்தேகப்படுத்த எங்களுடைய அது என்ன வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் தனி போர்ட்லேயே ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய அந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து ஒருத்தர் வந்து ஒரு கிளிக் பண்ணாங்கன்னா எவ்வளோ நாள் அங்கேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உலகம் இன்று கையில் அடக்கம், அதனால் விவசாயத்தை தகவல் தொழில்நுட்பம் அறிந்து அதனையும் நல்ல தகவல் தொழில்நுட்பம், நான் முதலே சொன்ன மாதிரி கத்தியை 2 விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், நன்மையான விவசாயத்துக்கு பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக இதை ஒரு தொழிலாக நம்ம பார்க்கக்கூடாது. இது விவசாயத்தை விவசாயமாக மட்டும் பார்க்காமல் ஒரு லாபகரமான தொழிலாக நாம் மாற்றும் பொழுது எல்லா விவசாயிகளுக்குமே இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்.
1: நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் சொல்வது போல் உள்ளங்கையில் உலகம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு எல்லா தொழில்நுட்பங்களும் நம்ம உள்ளங்கையில் இருக்குது, அதை முறையாக பயன்படுத்தும் போது லாபகரமான வேளாண்மையை நம்ம மீட்டெடுக்க முடியும். ரொம்ப அருமையான விஷயங்களை பயனுள்ள தகவலை நேயர்களுக்காக தந்தீங்க, எங்களுடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
0: நன்றிங்க, நன்றி எல்லா நேயர்களுக்கும் நன்றி.
2: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: லாபகரமான வேளாண்மைக்கு உதவும் நவீன தகவல் தொழில்நுட்பங்கள் குறித்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிகள் இதுவரை நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் தந்தார் திருச்சிராப்பள்ளி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி டாக்டர் சி கற்பகம் அவர்கள். உடன் உரையாடினார் மித்ரா. இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் அவர் வர்த்தக தலைவர்களுடன் முதலீடுகளை மேலும் அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கிறார். சென்னை புறநகர் ரயில் கட்டமைப்பிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை பணிகளுக்கு 993 கோடி ரூபாய் அளவிற்கு ரயில்வே நிதி அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு அரக்கோணம் ரயில் வழிப்பாதையில் 68 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இரட்டை ரயில்பாதை அமைக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் அருங்காட்சியகத்தில் முன்னாள் பிரதமர் HD தேவேகவுடாவின் 93வது பிறந்தநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக அவரது தனிப்பட்ட பொருட்கள், புகைப்படங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை காட்சிப்படுத்தும் சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 82 காசுகள் உயர்ந்து 104.49 ரூபாய்களாகவும் டீசல் 86 காசுகள் உயர்ந்து 96.11 ரூபாய்களாகவும் விற்பனை செய்யப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சர்வதேச சந்தையில் கச்

எண்ணெயின் விலை உயர்வை அடுத்து இந்த விலையேற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. காரிஃப் பருவத்திற்கு தேவையான யூரியா டிஏபி உரங்கள் தடையின்றி கிடைத்திட வழிவகை செய்ய வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் விவசாயிகள் சாகுபடி செய்ய ஆர்வமுடன் இருப்பதையும், உர பற்றாக்குறை ஏற்பட்டால் உணவு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சென்னை நூற்றாண்டு நூலகத்தில் நாளை வெளியிடப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறினார். சென்னையில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடநூல்களுக்கான பயிற்சி கையேட்டை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் வருகையும் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மருத்துவமனைகளுடன் கூடிய மருந்தகங்கள் நாளை வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கவில்லை என மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கேஜி அருண்ராஜ் கூறினார். தடையற்ற மருந்து விநியோகத்தை உறுதி செய்ய மாவட்ட வாரியாக 2 சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், அத்தியாவசிய மருந்துகள் கிடைக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக அரசின் பள்ளிகளை தரம் உயர்த்த நபார்டு வங்கி நிதியுதவி திட்டத்தின் கீழ் 85% நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதிய வகுப்பறைகள் கட்ட 73 கோடி 51 லட்சம் ரூபாயும், கழிவறைகள் கட்ட 6 கோடி 62 லட்சம் ரூபாயும், குடிநீர் வசதிக்காக 50 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 1 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் 35 வீடுகளின் கட்டுமானப் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் இன்று நேரில் ஆய்வு செய்தார். உதகை, வேலூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தனியார் பள்ளி வாகனங்களில் இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் உதவியாளர்களுக்கு தீ மற்றும் சாலை விபத்து உள்ளிட்ட நேரங்களில் எவ்வாறு துரிதமாக செயல்படுவது என்பது குறித்த விழிப்புணர்வு பயிற்சி மற்றும் மருத்துவ முகாம்கள் நடைபெற்றன. மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பயிற்சி முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் வரும் கல்வியாண்டிற்கான சேர்க்கை விண்ணப்பங்களை 8 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணாக்கர் இணையதளம் வாயிலாக சமர்ப்பித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். அரியலூர், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை பெற தகுதியுடையவர்கள் tnvelaivaippu.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து பயன்பெறலாம். திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தில் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்த ஒருநாள் பயிற்சி நாளை நடைபெறும். மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள், மண் பரிசோதனை, ஊட்டச்சத்து மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பயிற்சிகள் அளிக்கப்படவுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி நாளை தொடங்குகிறது. முதல் முறையாக 11 நாட்கள் இக்கண்காட்சி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்தார். ராணிப்பேட்டை, கடலூர், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. பெங்களூருவில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் முகுந்த் சசிகுமார் முன்னேறினார். கோலாலம்பூர் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் அம்சா கருணன் அர்ஜுன் இணை முன்னேறியது. ஜெய்ப்பூரில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சற்று முன் 7 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 88 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரம் 8 மணி 6 நிமிடம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது நேரலையில் இணைந்து மகிழும் இரவு இசை இனிமை. எங்கும் எதிலும் கிடைக்காத அமைதி. மாலை நேர தென்றலின் மென்மையிலும் ஒரு கோப்பை சூடான தேநீரிலும் மெல்லிசையோடு இணைந்த பயணத்திலும் கிடைக்கும் இரவின் தொடக்கத்தில் இதயம் நாடும் அமைதி இதோ இரவு இசை இனிமை நிகழ்ச்சியின் வழியாக. 80-90களில் வெளிவந்த திரைப்பட

தங்களின் பாடல்கள் உங்கள் விருப்பத்தில். நிகழ்ச்சியில் பங்குபெற நமது நிலையத்தின் தொலைபேசி எண்கள் 0431 240 புதிய அறிமுக நேயர்கள் வரலாம். 246 1 மற்ற அனைத்து நேயர்களும் வரலாம்.

0: நேரம் 8:12:26 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இனிய நிகழ்ச்சி இது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நேரலை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நல்லா
0: இருக்கேன் சார். யார் சார் பேசுறீங்க?
1: திருச்சி காஜாபட்டை ரசித் பேசுறேன்
0: சார். ரஷீத் ஐயா?
1: ஆமா.
0: வேன் வச்சிருக்கீங்க அப்படித்தானே?
1: ஒவ்வொரு
0: நாளைக்கும் ஒவ்வொரு இடம். நாளைக்கு எந்த ஊருக்கு?
1: அதே ஊருக்கு தான் நடந்துட்டு இருக்கு.
0: சரி சரி.
1: இருந்து கூட்டிட்டு வரணும். வேலை பார்த்து இருந்து கூட்டிட்டு வரணும். காலையில போனா நைட்டு தான் வருவோம்.
0: நைட்டு தான் வருவீங்க. சரி சரி. இன்னைக்கு என்ன பாடல் கேக்குறதுக்காக வந்திருக்கீங்க?
1: படம் வந்து குரு சார், அது ஜானகம் பாண பாட்டு. எந்த கண்ணில் ஏறுங்கள் வாராய் கண்ணாவா, அந்த படம் சார்
0: கேட்டுருவோமா?
1: நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: பண்பலைக்கும் மற்றும் அறிவிப்பாளருக்கும் இரவு வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
1: இன்னைக்கு? இந்த பாடல்னா மூன்று முடிச்சு திரைப்படத்துல இருந்து, வசந்த கால நதிகளிலே வைரமணி நீர் அலைகள், இந்த பாடல் கொடுங்க சார்.
0: நன்றிங்க சார்.

0: இனிய பாடல்கள் நினைவுப்பாய் நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில். அடுத்த நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், எங்கே பேசுறீங்க?
1: முருகேசன் பேசுறேன் சார், பெரிய கடவுல இருந்து.
0: சரிங்க ஐயா, என்ன பண்றீங்க
1: சார்? நகவல சார், ஆசாரி.
0: சார், சொந்த கடையில இருந்து எங்களுக்கு நிறைய நேயர்கள் இருக்காங்க.
1: ஆமா சார், நானும் உங்க நேயர் தான் சார்.
0: அப்படியா? சரிங்க சரிங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அதான் மணிக்கோயில் படத்துல அந்த பாட்டு போடுங்க சார்.
0: நன்றி சார்.
1: ஓகே, நன்றி.
0: நன்றி சார்.

0: இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்த நம்மோடு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். ஆங்கே பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் மருவத்தூர் கிராமத்தில் இருந்து அழகன் ஆச்சியார் பேசுகிறேன் சார்.
0: அழகாவே பேசுறீங்க.
1: நீல வானில் உலா வரும் நிலவை போல் என் இதயத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் திருச்சி பண்பலையே வணக்கம். தொகுப்பாளருக்கும் மறுபடியும் வணக்கம் சொல்றேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்மா, நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்களேன்.
1: மறுமலர்ச்சி படத்துல இருந்து நன்றி சொல்ல உனக்கு எனது கணவருக்காக இந்த பாடல் நானு ஒளிபரப்பணும்னு.
0: நன்றிமா. அவர் பேர் என்ன?
1: இளைய ராஜேந்திரன் சார்.
0: அழகு நாச்சியார் இளைய ராஜேந்திரன் சொல்றதுக்கு.
1: இளைய ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன்.
1: எனக்கு ஒரு மகள் இருக்காங்க, அவங்க பேர் இளைய ரோஜா சார்.
0: ஓஹோ, ரொம்ப ரசனையா பேர்லாம் வச்சிருக்கீங்க.
1: தமிழ் பெயருங்க சார்.
0: நன்றிங்கம்மா, நன்றி.
1: நீண்ட கால நேயர் சார் நான். நம்ம பண்பலைக்கும் நம்ம அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு.
0: ஓகேம்மா, நன்றிங்கம்மா, நன்றி.
1: நன்றிங்க சார்.

இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனிய பாடல்களோடு. நேர்களை உங்களை நினைவிற்கு. நாம் நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதா, இல்லை மற்றவங்க பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஆசாபாசங்களையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு வாழ்கிறதா, இப்படி ஒரு தலைப்பு இருக்குது நாளைக்கு காலையில் வசந்த அழைப்பில். அதுவா இதுவா நிகழ்ச்சியில் எது மகிழ்ச்சி, பிறர் பாராட்டும்படி வாழ்வதா இல்லை நமக்கு பிடித்தபடி வாழ்வதா அப்படிங்கிற தலைப்பில் அதுவா இதுவா இருக்குது. தயாராக இருந்துக்கங்க விவாதத்தில் கலந்துக்கிறதுக்கு. இரவு இசை நிமையில் நாம் ஒரு இனிய பாடலை கேட்போம்.

0: இணைந்திருக்கின்றோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசையுமே நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: இனி இரவங்களுடன் மணம்பாய் கா சந்திரசேகர்.
0: மணவாய் எந்த ஊருங்க? ஏதோ எந்த கேள்விப்படாத
1: மணப்பாருங்க. மணப்பாரு மணவைன்னு சொல்றதுங்க, நான் திருப்பூர்ல இருக்கிறேங்க.
0: சரி சரி சரி.
1: திருவாக்கம்
0: ஓ மணப்பாறை. இப்போ மணவைங்குவீங்களா?
1: ஆமாங்க மணவை.
0: மன்னார்குடிய மண்ணைன்னு சொல்றாங்க அந்த மாதிரி.
1: புதுக்கோட்டை புதுவை சொல்ற மாதிரி மணவை கா சந்திரசேகர்.
0: சரிங்க ஐயா, சரிங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நல்ல திறந்த கதை வந்துங்க, தேடும் கண் பார்வை.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க சார்.

0: நேரம் 8:42. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. நேரலை நிகழ்ச்சியில் இப்பொழுது பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருக.
1: ஹலோ,
0: வணக்கம்
1: சார். கரூர் மாவட்டம் குளத்தல வட்டம் பொருந்தூர் கிராமம் தெலுங்கப்பட்டிலிருந்து கோவிந்தராஜன் பேசுறேன் சார்.
0: என்ன என்ன என்ன பட்டி சொன்னீங்க?
1: தெலுங்கப்பட்டி.
0: செலுங்கப்பட்டி. கோவிந்தராஜன் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நன்றி,
0: வணக்கம்.
1: நன்றி சார்.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். அடுத்து வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், எங்கேயாவது பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் கோண்டை விஜயம் சந்தனராஜ்.
0: சந்தனராஜ் ஐயா, என்ன பாடல் வேணுங்க?
1: எந்த கல்யாணம் நல்ல பாட்டம் சார்.
0: நன்றிங்க சார்.

0: நேரம் 8:54:17. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. இப்பொழுது நிறைவாக இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நம் அன்பு நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருச்சி போதாவூர் சிவநாயகர்ல இருந்து கீர்த்தனா பேசுறேன்.
0: கீர்த்தனா பேசுறீங்க? போதாவூர். போதாவூர் தான் உங்க ஊரா?
1: போதாவூர்.
0: போதாவூர். என்ன செய்றீங்க கீர்த்தனா?
1: என்ன
0: பாடல் கேக்கணும்?
1: சூரியவம்சம் படத்துல இருந்து நட்சத்திரம் ஜன்னலில் பாட்டு.
0: கண்டிப்பா உற்சாகமான பாடல் உங்களுக்காக வருது. என்ன 12th 10th முடிச்சுட்டு அடுத்து எந்த குரூப் செலக்ட் பண்ண போறீங்க?
1: பயோமேக்ஸ்.
0: உங்களோட குறிக்கோள் என்ன, லட்சியம் என்ன? எதுக்காக பயோமேக்ஸ் எடுத்து படிக்கணும்னு ஆசையோட இருக்கீங்க?
1: எம்பிபிஎஸ்.
0: டாக்டர் ஆகணுமா நீங்க?
1: ஆமா.
0: பயோமேக்ஸ் படிச்சா அதுல சயின்ஸ் எல்லாம் வருமா?
1: வரும்
0: வரும். அது முதல் ஃபர்ஸ்ட் குரூப். அது செகண்ட் குரூப். ஆ,
1: செகண்ட் குரூப்.
0: செகண்ட் குரூப். சரிங்க. நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த மருத்துவரா கீர்த்தனா வர்றதுக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெரி குட். நீங்கள் கேட்ட பாடலும் இப்போ வருது. நாளைக்கு நீங்கள் பரீட்சையில் பாஸ் ஆகிறதுக்கு இன்றைக்கே நாங்கள் பரிசு கொடுக்குறோம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: நன்றிங்கம்மா. நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது ரசித்து மகிழ இனிய ராகம். நாள் முழுக்க சுவந்து வந்த கடந்து வந்த நினைவலைகள், அவை சுகமானவைகளாகவும் இருக்கலாம், வழிகளாகவும் கவலைகளாகவும் கூட இருக்கலாம். அதை நினைத்து பார்க்க, அசை போட்டு பார்க்க, அதை அளந்து பார்க்க, இரவின் மடியில் இசையின் பிடியில் இனிய ராகம்.

நேரம் 9:22. தொட்டிஜெயா படத்திற்காக கார்த்திக், அனுராதா ஸ்ரீராம், வாம்பி ஜெயஸ்ரீ பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில். இனி ஒரு நாள் ஒரு கனவு படத்திற்காக ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல்.

லண்டன் படத்திற்காக கார்த்திக் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 9:32 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம். நிகழ்ச்சியிலே கனா கண்டேன் படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் கல்யாணின் பாடியுள்ள பாடல்.

நேரம் 9:42. மஜா படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பாடிய பாடலை கேட்டீர்கள். திருச்சி

எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில். இனி டிங்டாங் படத்திற்காக ஜி படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல்.

நேயர்களை, இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நேரலை நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். 9385461 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பிடித்த காவிய கானங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். பாடல் ஒளியேறும் நேரம் இரவு 10 மணி, ஞாபகம் வருதே நிகழ்ச்சிகள். குறுந்தகவல் வாட்ஸ்அப் வழியாக வந்து சேர வேண்டிய எண் 9385461

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது இனிய ராகம். மீண்டும் இனிய ராகம் நிகழ்ச்சி நாளை இரவு 9:15 இருக்கு.

0: வணக்கம். 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01, 10 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே. மழையில் நனைந்த சிறகுகளை வெயிலில் சிலிர்த்து உலர்த்தும் சிட்டுக்குருவியின் வேகத்தைப் போல மனதில் பதிந்த கவலைகளை ஒற்றை பாடலில் உதறி தள்ளுவதும் ஆனந்தம்தானே. என்றோ கேட்டு நினைவுகளில் ஒட்டிக்கொண்டு கேட்கும் போதெல்லாம் உதட்டோர புன்னகை தந்திடும் அந்த பாடல்கள் இப்பொழுது வாட்ஸ்அப் வழியாக கேட்டு மகிழ்ந்திடும் நேரம் இது. 938-546-102-1 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் வழியாக செய்தியாகவோ குரல் பதிவாகவோ உடனே அனுப்புங்கள். இரவின் அழகிற்கு உங்களின் விருப்ப பாடல்கள் இனிமை சேர்க்கட்டும்.

0: இன்றைய ஞாபக மருதி நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்,
1: வணக்கம். கல்லூரிலிருந்து முருகேசன். தங்க பதக்கம் என்ற படத்தில் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற பாடலை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.

0: 46 நொடிகள். ஞாபகம் விருதி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கக்கூடிய அன்பு நேயர்.
1: நிலைய அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம். புதுக்கோட்டையிலிருந்து நடராஜன். படம் வந்து ஸ்கூல் மாஸ்டர், பாட்டு வந்து பூங்கொடியே பூங்கொடியே, எஸ்பி பாலசுப்ரமணியன் ஜானகி பாடின பாட்டு. ஒளிபரப்புமாறு தங்களை கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: மாலை கட்டி மாலையிலோ வருவாயோ. நேரம் 10:11 45 நொடிகள். ஞாபகமிருதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தால் பசி தீரும் படத்திலிருந்து கொடி அசைந்ததம் பாடலை விருப்ப பாடலாக கேட்டு தட்டச்சு செய்து அனுப்பியிருக்கிறார் வாட்ஸ்அப் வழியாக மணப்பாறை காமராஜ் நகரைச் சேர்ந்த பி. வீரமணி.
1: காற்று வந்ததும் கொடியசைந்ததா,
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

0: நேரு 10:16. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே என்று வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் விருப்ப பாடல்களை தெரிவித்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் அவருடைய விருப்ப பாடல் என்னவென்று கேட்டுவிடலாமா?
1: நிலையத்தாருக்கு வணக்கம். நான் ராமகிருஷ்ணன், குமாரமங்கலம், புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் குழந்தைக்காக என்ற படத்தில் தை மாத மேகம் அது கரையில் ஆடுது என்ற பி. சுசிலா பாடிய பாடல். எனக்காகவும் எனது குடும்பத்தினருக்காகவும் ஒளிபரப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

நேரம் 10:20. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெரம்பலூர் ஜெயராமன், செந்தில்குமார், கிளரம்பட்டி கிட்டு, மேலப்புலியூர் சரவணகுமார் ஆகியோர் விருப்பமாக கேட்டிருக்கும் பாடல் இது. அன்பு சகோதரர்கள் படத்திலிருந்து ஒலிக்கிறது.

நேரம் 10:24. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. என்று நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாக தங்களின் விருப்ப பாடல்களை பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பிடித்த காவிய கானங்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் அலைபேசி எண் 9385461 இந்த எண்ணிற்கு உங்களின் விருப்ப பாடலை குரல் பதிவாகவோ அல்லது தட்டச்சு செய்தோ நீங்கள் உடனே அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கான அந்த வாட்ஸ்அப் எண் 9385461. அந்த வகையில் இப்பொழுது சொப்பன வாழ்வில் என்ற சிவகவி பட பாடலை விருப்பமாக கேட்டிருக்கிறார்கள். கீழ ஆண்டார் விதி, சண்முகம், ராஜலட்சுமி, ஜெகதீஸ்வரி, சுகாசினி, கற்பகம்.

10:27:33 நொடி. ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேரளா கூட்டுநாடு கருப்புசாமி கேட்டிருக்கும் விருப்பப்படல் சந்திப்பு படத்திலிருந்து ஒலிக்கிறது.

நேரம் 10:32. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியிலேனே. பெரம்பலூரிலிருந்து நிறைமதி என்ற நேயர் விருப்பமாக கேட்டிருக்கும் பாடல் இது. காசேதான் கடவுளடா படத்திலிருந்து.

நேரம் 10:36. நேயர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே. வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் விருப்பப்படல்களை தெரிவித்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இரவின் மடியில் நித்திரையின் முன் தனது விருப்பப்படலை தெரிவித்திருக்கிறார் துறையூர் லோகநாதன். மன்னாதி மன்னன் படத்திலிருந்து அவரின் விருப்பப்படல் இது.

10:39 ஞாபகம் விருதை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாமக்கல் செல்வராஜ் விருப்பமாக கேட்டிருக்கும் பாடல் 6 புஷ்பங்கள் படத்திலிருந்து.

துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு கட்டு சிட்டு மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு கண்களில் வை கரைந்து போகலாம்.

உறவுக்கு சாறு கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட பின்பு சுவையுள்ள வாழைக்கனி காயலாமா? சுட சுட காளை பசு

நேரம் 10:43. ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் குறுந்தகவல் வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் விருப்பப்படலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேயர்கள் குரல் பதிவாகவும் உங்களின் விருப்பப்படல்களை இந்த நிகழ்ச்சியில் தெரிவிக்கலாம். இப்பொழுது திருச்சி பீமநகர் கீதா கிருஷ்ணமூர்த்தி என்ற நேயர் தனது விருப்பப்படலை வாட்ஸ்அப் வழியாக தெரிவித்திருக்கிறார். இதய கமலம் படத்திலிருந்து அவரின் விருப்பப்படல் இதோ.

10:48. ஞாபகம் விருதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனிதன் மாறவில்லை திரைப்படத்திலிருந்து விருப்ப பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் கீழவாளாடி இளஞ்சேட் சென்னி ஜோசப் சிவா.

இன்பமான இரவில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. அது வழங்கி கொண்டிருப்பதோ திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் இனி மணிப்பூர் மாமியார் படத்திலிருந்து பாடல் வருகிறது. தனது விருப்ப பாடலாக தெரிவித்திருக்கிறார் குளித்தலையிலிருந்து ஜார்ஜ் ஸ்டீவன்சன்.

நேரம் 10:56 நிமிடம். நிகழ்ச்சியில் நிறைவாக இது திருச்சி அருகில் வாத்தலை கல்லூர் அந்த ஊரிலிருந்து நேயர் ராகவன் தனக்கு விருப்ப பாடலாய் கேட்டிருக்கிறார். நிழல்கள் படத்திலிருந்து ஒழிக்கும் இந்த பாடலை

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது ஞாபகம் வருதே. மீண்டும் ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி நாளை இரவு 10 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 10:59:46. பண்பலை வரிசை 102.1 MHz நேயர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இனியும் அதிகாலை 5:45 வரை இதே அலைவரிசையில் சென்னை எஃப்எம் ரெயின்போ அஞ்சல் செய்யும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்டு மகிழலாம்.

0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் கண்ணுபட போகுதையா திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் பாடியது. எங்கெங்கோ தேடி பார்த்தேன், இப்படி ஒரு அழகு எங்கும் நான் கண்டதில்லை.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாட்டாளி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் கலைக்குமார், இசை எஸ் ஏ ராஜ்குமார். நீ செய்வது எல்லாம் சரிதான், ஆனால் என்னிலேன் மாயம் செய்கிறாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து அருண்மொழி ஹரிணி பாடியது. பாடல் இயற்றியவர் விவேகா, இசை எஸ் ஏ ராஜ்குமார். மனதோடு மழைத்துளி எண்ணங்களை நினைத்திருக்கின்றது. நீ வருவாய் என்னும் இயக்கத்தில் எல்லாம் இனித்திருக்கிறது.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர், மலேசியா வாசுதேவன், ஸ்வர்ணலதா பாடியது. பாடலை இயற்றியவர் புலமைப்பித்தன், இசை பரணி.

நிகழ்ச்சி தொடர்ந்து அடுத்த பாடல் மனம் விரும்புதே உன்னை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் அருள்மதி இயற்றி ஹரிஹரன் பவதாரணி பாடியது. ஏக்கம் பிறந்ததால் தூக்கம் தொலைந்தது, எப்போதும் உன் நினைவுகள் நெஞ்சில் நிலைக்குது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கும்மி பாட்டு திரைப்படத்திலிருந்து. சொர்ணலதா அருண்மொழி பாடியது. பாடலை இயற்றியவர் கஸ்தூரி ராஜா, இசை இளையராஜா. மனத்தினை மணக்கும் ஒரு மயக்கம் ஏன் எப்போதும் என் உள்ளத்தில்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை இளையராஜா. இசையின் ரீங்காரமாய் இதயம் துடிக்க எப்போதும் உன் நினைவுகள்

ஒலிக வரும் பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து. ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் ஹரிணி பாடியது. இதயத்தில் இனிக்கும் தேவதை நீ.

நேர்லி நம்முடைய பேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சாந்தி ரமேஷ், கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம், சோமசுந்தர பிரபு, பழைய வண்ணாரப்பேட்டை, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், மேலப்பெடு தயாளன், ஹேமலதா, வீரராகவன், மாதவரம், கலில் அகமத், பொன்னேரி, அலிநகரம், எஸ் மகாதேவன், சரவணன், அழகுமணி, திண்டுக்கல் மாவட்டம், அய்யலூர், வைரவில்லைப்பட்டி, ஒண்டிப்புடூர், ரங்கசாமி, எம் முனிராஜ், முனிராஜ்யம், தருமபுரி, ஸ்ரீதேவி, நாமக்கல், செல்வராஜ், முரளிதரன், விழுப்புரம், டி நகர், ரங்கராஜன், சங்கர் டெய்லர், சேந்தமங்கலம், ஏழுகிணறு, அபுதாகிர். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் மோனிஷா என் மோனலிசா திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடியது. பாடலை இயற்றி இசையமைத்துள்ளார் டி ராஜேந்தர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கலாம்
2: காற்றின் மொழி.
1: நேர்லே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடலை கேட்டு மகிழலாம்.

0: மண்ணு உண்டாச்சு.
1: தட்டு தாலிய தட்டு பார்க்க
0: அந்த ஊட முன்னாடகம் முத்திகை பார்க்கணும்.

0: நான் சொல்றதுக்கு எது தான் பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா
1: கூடாது.
0: கூடாது.
1: என்ன மாதிரி

0: பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவர்கிட்ட பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவர்கிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்லே, திரை இசையில் பக்தி பாடலாக ஒலிக்க வரும் பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியது. கண்ணதாசன் இயற்றிய பாடலுக்கு இசை ஜி தேவராஜன்.

நேர்லே திரையசையில் பக்தி பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் 4:05:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடியது. இசை இளையராஜா.

0: நேர்லே, நிலையத்தில் நேரம் 4:10. நாம் கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். காஞ்சிபுரம் எம் ரத்னவேல் அவர்கள் தவில். ஜெய ஜெய பத்மநாப. சரசாங்கி ராகம், ஆதிதாளம், சுவாதி திருநாள் சாகித்யம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கல்யாணி ராகத்தில் அமைந்த நிதிச்சால சுகமா தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாப்பு தாளம்

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காஞ்சிபுரம் எம் ரத்னவேல் அவர்கள் தவில்.

0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 5:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: ஒலிக்க வருவது ஒப்பிலியப்பன் சுப்பிரபாதம், பாடியவர் ஷியாமலா சிவராமன்.